நேரம் 5:49. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது டாக்டர் சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்களின் குரலில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை காற்றாய் நம்பிக்கை வீசட்டும், கனவுகள் எல்லாம் இனிதாய் நனவாகட்டும். இன்று தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியும் நாளைய வெற்றி பூக்களாய் மலரட்டும் என் வாழ்த்துக்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 5 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம், ஆவணி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27 தேதி வியாழக்கிழமை. இனிமையான பொழுதில் உங்களோடு பயணிக்க இருப்பது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹெவ் டெல்பின் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்போது 6:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் என்னென்ன அறிந்து கொள்வோமா? இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலை திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். எட்டு:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 குண்டக்க மண்டக நேரலை. 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் திரை இசை. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:00

மக்களுக்கு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொழுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள். இன்று மதியம் 12:55 திரையிசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதே. பெண்களை ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள்? நேரலை 1:55, 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேனிய நேரம் சந்திப்போம் சிந்திப்போம். நாவல்காடு கிராம விவசாயிகளின் மத்தியில் இருந்து வேளாண் நேரலை. மாலை 4 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பர நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரையிசை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலகண்ணன் அவர்கள்.

0: projects with a total capacity of 354 megawatt and 5 under construction projects located in Nuwakot and Rasuwa districts. 19 motorable bridges have been washed away. Prime Minister Narendra Modi will address the Khelo Inter dialogue today through video conferencing. Organized by Mera Yuva Bharat or My Bharat as part of the National Sports Day 2026 celebrations, the program will be conducted across the country with participation of youth at two colleges in every district across states and union territories. It will bring together sports, youth leadership, civic responsibility, volunteering, fitness and nation building on a common platform, providing a direct channel for young people to engage with the country's sporting ambitions while ensuring that their ideas and perspectives become part of the continuing conversation on India's youth and sports ecosystem. Government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that onion availability is comfortable to meet domestic demand in the coming months as estimated production of onion for 2025-26 is over 307 lakh metric tons. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவரென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவேல் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தக அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உளவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் ஆவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும் அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டித் தள்ளிவிடுகிறார். இவரது உளவார பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவிதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவிதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்க மாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான் காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலையானே வன்புதுவை பட்டபிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறாய். பெருமை மிக்க திருமாலை உடையவனே வளமிக்க திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார் ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று

0: அன்பு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வரியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறைத்தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு, கருணை, பணிவு, சிந்தனை தெளிவு, சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணமுடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமின்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும், உண்மை பேசுவதும், கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்துக் கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

0: இதழோர புன்னகையாய் தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
2: இனிமையான காலை பொழுதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்போது 6:15. வள்ளுவர் வரைந்த வாய்மொழி இதோ உங்களுக்காக குரல் அமுதமாய்.

0: பசித்தீயின் தன்மை அறிந்து அதனை அமர்த்தும் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். குறள் எண் 947 அதிகாரம் மருந்து.
1: தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றிப்படும்.
0: பசித்தீயின் தன்மை அறிந்து அதனை அமர்த்தும் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். குறள் எண் 947 அதிகாரம் மருந்து.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் இப்போது 6:16. அன்பனும் இறைவனை தொழுவோம் பக்தி மாலையில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக KJ ஏசுதாஸ் பாடிய பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சார்

0: Awesome uncle.
1: That's right.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாகூர் எம் ஹனீஃபா பாடிய பாடல்.

பக்திமாலை நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்டது ஏ டி ஷெரீப் பழைய பாடல். இதுவரை அன்பனும் இறைவனை தொழுதோம் பக்திமாலையில்.

வேளாண் பெருமக்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதில் பல மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றத்திற்கான மற்றும் பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட ஏழு முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை நான்கு வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக

0: மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல, நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இதுவரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் அவங்களை ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க

0: பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தரகால நெல்லகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்பின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளிக் கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எய்ன் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள

இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனை வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:55. இன்று பராபப வருடம் ஆவணி மாதம் 10 வியாழக்கிழமை. குமரி பண்பலையில் இனி கேட்கலாம்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 மழை 9.2 mm அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C 25°C ஆகவும் இருந்தது. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C 25°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆகஸ்ட் 2026 விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் 27/8/2026 வியாழக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து ஜூலை 2026 விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அகசீஸ்வர வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடம் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு விவசாயியும் விவசாய அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியமாகிறது. இனிவரும் காலங்களில் விவசாயி அடையாள எண் இருந்தால் மட்டும் விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், பயிர்கடன்கள் மற்றும் அரசு மானிய திட்டங்களை பெற இயலும். ஆதலால் விவசாயிகள் அனைவரும் கண்டிப்பாக விவசாய அடையாள எண்ணை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு விவசாயிக்கு விவசாய நிலங்கள் 1-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தும் அந்தந்த கிராமங்களில் உள்ள அனைத்து சர்வே எண்களையும் விடுபடாமல் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுவரை விவசாயி அடையாள எண்ணுக்கு பதிவு செய்யாத விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்திருந்தும் விடுபட்ட சர்வே எண்களை பதிவு செய்யாத விவசாயிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிவு செய்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடையாள எண் பதிவு பெற்ற விவசாயிகள் அனைவரும் தங்களது 1-க்கும் மேற்பட்ட உட்பிரிவு நிலையங்களை இந்த அடையாள எண்ணுடன் இணைப்பது கட்டாயமாகும். ஆதலால் கட்டாயம் விடுபட்ட விவசாயிகள் அனைவரும் இணைக்க வேண்டும். அடுத்த தவணை PM கிசான் கௌரவ ஊக்கநிதி பெறுவதற்கு கட்டாயம் அடையாள எண் அவசியம். ஆதலால் விரைந்து விவசாயிகள் அனைவரும் அடையாள எண் பெறுவதோடு தங்களுடைய நிலத்தின் உட்பிரிவுகள் அனைத்தையும் அந்த விவசாய அடையாள எண்ணுடன் இணைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். கன்னியாகுமரி, கோவளம், அகசீஸ்வரம், தென் தாமரைக்குளம், கொட்டாரம் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலர் எண் 7598287309 தொடர்பு கொள்ளலாம். அழகப்புபுரம், அஞ்சுகிராமம், லீபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலர் எண் 9486549650 என்ற இணைப்பில் தொடர்பு கொள்ளலாம். நல்லூர், மருங்கூர், இரவிபுதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலர் எண் 8056330789 தொடர்பு கொள்ளவும். சுசீந்தரம், வடக்கு தாமரைக்குளம், குலசேகரம், கொட்டாரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள்

0: உதவி வேளாண்மை அலுவலர் எண் 9843005318 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தேரூர், தேரைக்கால், புதூர், ராமபுரம் ஆகிய பகுதியிலுள்ள விவசாயிகள் உதவி வேளாண்மை அலுவலர் எண் 7598054119 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு விவசாயிகள் தங்களுடைய அடையாள எண் சம்பந்தமான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள் அனைவரும் பயன்பெறுமாறு அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்வால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:00.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி களியக்காவிளை வரையிலான நான்கு வழிச்சாலை பணிகளை டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்ய கால அவகாசம் நீட்டிப்பு, மாவட்ட ஆட்சியர் தகவல். பள்ளி மாணவ மாணவியர்களின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி முதல் களியக்காவிளை வரை நடைபெற்று வரும் நான்கு வழி சாலை பணிகளை நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழி சாலை பணிகளை டிசம்பர் மாத இறுதிக்குள் முடித்திட துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் நெடுஞ்சாலை பணிகளுக்கு தேவையான ஜல்லி, மணல் உள்ளிட்ட பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை துறை சார்ந்த அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். 15 ஆண்டுகளை கடந்த குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி 1/1/2000 பிறகு 15 ஆண்டுகளை கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை மட்டுமே கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு பிறகு கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றிட பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார். 27/8/2026 இன்று பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை மற்றும் திருச்செந்தூரில் உள்ள திருக்கோயில்களுக்கு செல்லும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கோயில்பட்டி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, மதுரை போன்ற முக்கிய பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலை மற்றும் திருச்செந்தூருக்கு இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி கோட்டத்தில் இருந்து 150 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த சிறப்பு பேருந்து இயக்கங்களை முழுமையாக பயன்படுத்தி தங்களின் பயணத்தினை இனிமையாக்கிக் கொள்ள தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் நாகர்கோவில் தனியார் பொறியியல் கல்லூரியில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல் கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமை ஆசிரியர்களிடையே பேசுகையில், கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் மன அழுத்தம், போதைப் பொருட்கள் பயன்பாடும் மற்றும் வளரிளம் பருவம் பிரச்சினைகளை தடுத்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்துவது ஆசிரியர்களாகிய நம்முடைய பொறுப்பாகும். தவறு செய்யும் மாணவர்களை ஆசிரியர்கள் மற்ற மாணவர்களின் முன்னிலையில் மனம் புண்படும்படியும் மற்றும் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசவும் தண்டிக்கவும் கூடாது. மாணவர்களுக்கு போக்சோ சட்டம், உடலியல் மாற்றங்கள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறினாா்.

0: நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், துறை சார்ந்த அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும் சரி சரி சரி வசந்தன் கோ. சரி சரி வசந்தன் கோ. சரி சரி விலையில் சரி, தரத்தில் சரி, சேவையில் நேர்மையில் சரி சரி சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: மாமா என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
11: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை,
12: நாகர்கோவில். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நேரம் இப்போது 7:06. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
13: ஏ ராசா, நீ சொல்றது புரியுதுடே. நெல் வயல்ல ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு இடப்பட்ட நேரத்துல உளுந்து விதைய விதை நிறுத்தி செய்து போடுறதுக்கு இல்லாம கண்டமேனைக்கு நீங்க விசிட்டு கேள அப்படின்னு சொல்லுங்க. சிவான்னு ஒரு பையன், அவன் சொன்ன தகவல் தான்ப்பா. உளுந்து கொஞ்சம் ஈடுபாடு காட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு மூட வித்த கொண்டு இலவசமா வீட்டுல கொண்டு.
14: இளே இளே இளே, எத்தனை நேரம்னே உங்களை தேடிட்டு தெரியும். இளே இது என்னண்ணே, உளுந்த வயல்ல விதைக்காம இங்க போட்டு விதைச்சிட்டு இருக்கீங்க?
13: என்னப்பா உளுந்து நீ தந்தையனால நீ சொல்லுற பிரகாரம் செய்யணும்னா ஏ தெந்த மரத்துக்கு இடையிலயும் ஊடு பேராட்டு செய்யலாமாப்பா.
14: நீங்க சொல்றது எல்லாம் சரிதாம்னே. ஏனே ஒரு ஆள் தந்தா அப்படியே விதைக்கிறதானே? விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணணும். எல்லாம் பரப்புரையில பேசுறீங்க இல்லண்ணே, செயல்பாட்டுல ஒன்னே காணலையானே.
13: என்ன காணல? நீ உளுந்து ஒரு மூட உளுந்து தந்த, வீட்டுல எனக்கு தெரியாம இன்னைக்கு 3 கிலோ உளுந்த அவிச்சு வேலைக்காரங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாரு.
14: என்னண்ணே நீங்க, நான் தந்த உளுந்த மத்த விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களே உளுந்து சாகுபடியில ஈடுபாடு காட்டுவீங்கன்னு பார்த்தா வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தி அவிச்சு வேற கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், சாப்பிடுவோம்னே, சாப்பிட்டு பாப்போம். ஏனே நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சுன்னு?
13: ஏ தம்பி, நீ சந்தேக பார்வையில கேக்குறத பார்த்தா உளுந்து விதைக்கு அப்படின்னு சில நுட்பங்களை கையாண்டு அந்த விதையில ஏதாவது ரசாயன கலவை அந்த மாதிரி ஏதாவது கலந்துருக்குமாப்பா. நான் வேற உளுந்து அவிச்சு சாப்பிட வேற ஏற்பாடு பண்ணிட்டு.
14: அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, ஆனா சொன்னாரு விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி பண்ணிக்கிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாருண்ணே.
13: தம்பி நான் கோட்டை விட்டேனப்பா, விதை நிறுத்தி அப்படிங்கிற நுட்பத்தை கடைபிடிக்கலையே.
14: ஏனே உங்களுக்கு எல்லாம் தெரியும்னே, தெரியாத மாதிரி சொல்லாதீங்கண்ணே.
13: நீ சொன்னதுக்கு பிறகுதானே எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, சில ரசாயன முறைகள், சில இயற்கை ரீதியான முறைகளை கடைபிடிக்கணும். அந்த விதைகளை வந்து விதை நிறுத்தி செய்து விதைச்சோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லாம மகசூல் கிடைக்கும் அப்படிங்கறது இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வருது.
14: ஏனே நான் சொன்னே சொன்னே உங்களுக்கு தெரியும்னு. ஏனே இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். இப்ப விதை நிறுத்தி பத்தி சொல்லுங்க அண்ணே.
13: சூடோமோனஸ் புளோரசன்ஸ், உயிர் உரங்கள், இந்த மாதிரி இதுல வந்து நம்ம விதை நிறுத்தி செய்து அந்த விதையை விதைச்சோம் அப்படின்னு சொன்னா மண் வழியா ஏற்படக்கூடிய இந்த பூச்சிகள், நோய்கள், இதுல இருந்து அந்த வித்தானது வீரியமா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம விதைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஏத்தாலும் மழையும் வந்து நம்மளும் பக்குவமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா.
14: ஏனே நோட்டை என்னலாம் சொல்றீங்க என்னன்னு? ஏனே அப்போ விதை நிறுத்தில இவ்வளவு விஷயம் இருக்கு என்னன்னு?
13: இல்ல நீ என்னல வயல் பக்கம் வந்திருக்க, சாதா வயலுக்கு வாழ்னா வரவே மாட்டேய. இப்ப என்ன வந்திருக்க? உளுந்தங்களை செய்து வச்சிருக்கேன், சூடு ஆறதுக்கு உள்ள அப்ப அங்க வயல்ல வேலை செய்யிட்டு இருக்கா, கொண்டு குடுன்னு சொன்னாளா? இல்ல அது இவ்வளவு பெரிய வாளிலியால கொண்டு வரணும், எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாளா?
14: ஏய் மனுஷனை பாரு, உளுந்த அவிச்சுதான் சாப்பிடுறாருன்னு பார்த்தா கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்காரு. உளுந்தம் களி வேற வருது, அதுவும் சின்ன வாளிலேயே கொண்டு வந்திருக்கான் பையன். அப்போ நம்ம

0: நிலத்தை உளுந்து சமையலுக்கு தான் போயிட்டு இருக்கே தவிர விதைக்கிறதுக்கு எந்த ஈடுபாடும் காட்டுல போல இல்ல இருக்கு. இளே நீங்க சொல்றது மாதிரி பக்கத்து தோட்டக்காரரும் உளுந்துலன்னு விதைக்காரு.
1: இப்ப புரியுதாப்பா, அண்ணன் வந்து பலருக்கும் கொடுத்துருக்கப்பா.
0: அண்ணனுக்கு உளுந்த கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் சமையலுக்கு பயன்படுத்தினாலும் கூட பக்கத்து வயல்காரங்களுக்கும் கொடுத்து உளுந்து விதைப்புல ஆர்வம் கட்டுற மாதிரில பண்ணிருக்காரு.
1: ஏ என்னப்பா செய்றீங்க, உளுந்து விதப்பு விதைச்சிட்டு இருந்தவரையும் கூட கூப்பிட்டு அஞ்சு பேருமா சேர்ந்து வாளியில என்னப்பா பண்றீங்க? ரெண்டு பேர் சேர்ந்து வாளி மேல் பரப்ப புடிச்சதுக்கு பிறகும் உள்ளுக்கு இருந்து களி வெளியே வர மாட்டேங்க, அவ்வளவு கட்டியா இருக்கா.
0: இனே இந்த களி இறக்க வேண்டாம்னே, நான் கிளம்புறோம்னே.
2: குமரி பண்பலையில் இனி வர இருப்பது
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
4: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
5: இந்த ப்ரோக்ராம சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு சூப்பர் டூப்பர் மேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி மாஸ்டர் வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: கவின் கிருஷ்ணா.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: கமத்துக்கோணம்.
5: சரி ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்கல்ல, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க.
6: அப்பா, அம்மா, தாத்தா, தம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க.
5: அவங்களோட பேர்லாம் சொல்லுங்க.
6: அப்பா பேரு சோபனன், அம்மா பேரு சாலினி, தம்பி பேரு அமிர்தன், தாத்தா பேரு ஆதிமணி.
5: சரி, நம்ம கவின் வந்து என்ன படிக்கிறீங்க?
6: எல்கேஜி.
5: எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் சொல்லணும் ரெடியா இருக்கீங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க?
6: மேம்.
5: சரி, உங்க மேம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை எங்களுக்கு சொல்லி தரீங்களா? சொல்லுங்க.
6: The ships in the meadow, the cows in the car, where is the bar, Ulu Satasi, East Tanda.

0: full. One for the master, one for the dame. One for a little boy, pushed down the lane. Row, row, row, you boat gently down the stream. Merrily, merrily, merrily, merrily, life but a dream. Chinna, chinna, pandu, silly, odd, pandu, vanna, vanna, pandu, vanil, payum, pandu, kut. கையால் தட்டினா போகும் வந்து
1: சூப்பரா அழகா வந்து ரெண்டு ரைம்ஸ் பேக் டு பேக் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, நம்ம செல்லக்குட்டி கவின் வந்து ஸ்கூல்ல என்னென்ன விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுவீங்க? அப்படியா? சரி, நம்ம செல்லக்குட்டி வந்து பெரிய பையனா வளர்ந்த பரமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்
1: போலீஸ் ஆக போறீங்களா? இதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: போலீஸ்
1: போலீஸ் தான் ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். Thank you.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறியிருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் ராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித்தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851289445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக

0: நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம் காவல்படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ளநீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணைக்கு அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ளநீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப்படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை டிரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஈன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹிதின் முகமது எல்ஷெட்மினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார்

0: 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: சேவை செய்திகள். மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சிவ சுடலைமாட சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடைவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு, நாளை காலை 5 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி, காலை 6 மணிக்கு தீபாராதனை. அழகிய பாண்டியபுரம் 8ஆம் அடையில் ஸ்ரீ நாராயண குருவின் 172வது குரு ஜெயந்தி விழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இளந்தவிளை ஆலன் வளாகம் அருள்மிகு ஸ்ரீ மண்டபபிடி அம்மன் திருக்கோவிலில் நாளை பௌர்ணமி பூஜை நடைபெறும். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலில் இன்று காலை 8:30 வழிபாடு, காலை 9:30 சிறப்பு அபிஷேகம், பகல் மணி 11:30 வெள்ளி அங்கி சாற்றி சிறப்பு வழிபாடு, மாலை மணி 6:30 திருவிளக்கு பூஜை, இரவு மணி 7:30 வழிபாடு. கோட்டிக்கோடு நம்பிமலை ஸ்ரீ மௌன குருசாமி கோவில் பௌர்ணமி பூஜை விழாவில் இன்று காலை 9:00 அருள் பெறும் ஜோதி அகவல் பாராயணம், காலை 10:00 அபிஷேகம், 11:00 பஜனை, 12:30 கோமாதா பூஜை, பகல் 12:45 சிறப்பு தீபாராதனை, மாலை 6:00 சிவபுராணம் வாசித்தல், மாலை மணி 6:30 திருவிளக்கு வழிபாடு, இரவு மணி 7:30 அர்ச்சனை, 7:45 நாம ஜபம், இரவு 8:00 பக்தி பாடல்கள், இரவு 9:00 நிலா பூஜை, இரவு மணி 9:15 தீபாராதனை. காளிகேசம் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் பௌர்ணமி பூஜை விழாவில் இன்று காலை மணி 9:30 சிறப்பு அபிஷேகம், காலை 10:00 ஸ்ரீ லலிதா சரசரநாமம் பூஜை, பகல் 1:00 அலங்கார தீபாராதனை. நயினாபுதூர் அருள்மிகு ஸ்ரீ முத்து பேச்சியம்மன் பிரம்மசக்தி பேச்சியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:00 மகா பூர்ணகூதி தீபாராதனை, காலை 10:45 அருள்மிகு ஸ்ரீ முத்து பேச்சியம்மன் பிரம்மசக்தியம்மன் பேச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், மதியம் 1:00 அலங்கார தீபாராதனை. குலசேகரம் புனித அகுஸ்தினார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:00 ஜபமாலை, பாதுகாவலரின் புகழ் மாலை, மாலை மணி 6:30 திருப்பலி. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
3: அனுபவமிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க. முத்து நியூரோ

0: சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:30. குமரி பண்பலையில் இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம் வார் மந்திரியாரே.
0: என்ன மன்னா, காலையிலேயே செய்தித்தாளும் கையுமாக இருக்கிறீர்கள், ஆச்சரியமாக இருக்கிறது.
1: இங்கு பார் மந்திரியாரே, இதில் ஒரு செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. லண்டனில் மூடு பணியில் தொடங்கி நம் கொல்கத்தாவின் வீடுகள் வரை ஒரு பேருந்து பயணம் செய்ததாக போடப்பட்டிருக்கிறது. இது மெய்யா?
0: ஆம் மன்னா, தாங்கள் பார்த்த இந்த செய்தி முற்றிலும் உண்மை. ஆல்பர்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த பேருந்து உலகின் மிக நீண்ட தூர பயணத்தை அப்போது மேற்கொண்டதாம்.
1: ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு நீண்ட தூரத்தை ஒரு பேருந்து எப்படி கடந்தது? இடையில் எத்தனையோ மலைகள் காடுகள், அதையெல்லாம் எப்படி தாண்டி இருக்கும்? அதுவும் லண்டனில் தொடங்கி நம் கொல்கத்தா வரை எப்படி இந்த பேருந்து கடந்திருக்கும்?
0: மன்னா, அது சாதாரண பேருந்தல்ல மன்னா. அதில் பயணிகள் உறங்குவதற்கு வசதியாக படுக்கைகள், மின் விசிறிகள் மற்றும் இசையை கேட்க வானொலி பெட்டியும் இருந்ததா. அதுவும் துருக்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக இரண்டு கண்டங்களை கடந்து வந்திருக்கிறது அந்த பேருந்து.
1: அந்த பேருந்தில் பயணம் முடிய எவ்வளவு காலம் எடுத்தது? இதற்கான செலவு அதிகமாக இருந்திருக்கும்
0: மன்னா? பயணம் முடிய சுமார் 50 நாட்கள் ஆகி இருந்ததா. இதற்கான கட்டணம் 145 பவுண்டுகளாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இதில் உணவு மற்றும் தங்கும் வசதிகளும் அடங்கும் மன்னா.
1: பலே பலே, 50 நாட்கள் இந்த பேருந்தில் பயணம் செய்தவர்கள் எல்லாம் பயங்கர துணிச்சல்காரர்கள் தான் போல. இப்போதெல்லாம் நமக்கு தொடர்ந்து 2 நாட்கள் பயணம் செய்வதற்கு கூட நமது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. அவர்கள் அப்போது 50 நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்தார்கள் என்றால் பலே மந்திரியாரே, பலே.
0: உண்மைதான் மன்னா, உலகை சுற்றி பார்க்க வேண்டும் என்று தாகம் கொண்டவர்கள் மட்டுமே அத்தகைய சாகச பயணத்தை மேற்கொண்டார்கள்.
1: மந்திரியாரே, எனக்கும் தாகமாயிருக்கிறது இந்த உலகை சுற்றி வர வேண்டும் என்று.
0: மன்னா, முதலில் இந்த அரண்மனையை சுற்றி வர முயன்று பாருங்கள். அதன் பிறகு வேண்டுமென்றால் உலகத்தை சுற்றுவோம். தாகத்திற்கு தற்போது இதோ இந்த கூஜாவில் இருக்கும் தண்ணீரை எடுத்து அருந்துங்கள்.
1: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தென்குமரி தேனிலை. தென்குமரி தேனிலையில நிறைய நிறைய தகவல்கள், பொது அறிவு, கேள்வி பதில் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமாங்க? நமக்கு சந்தோஷம் வந்தால் அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதுவே கஷ்டம் வந்தால் அது உடனே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நல்ல நாள் நமக்கு நினைவுகளை கொடுக்குது, அதே இது ஒரு கஷ்டமான நாள் அப்படின்னா நமக்கு அது அனுபவத்தை கற்றுதருது. அதனால எல்லா நாளும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம கிடைக்கிற நாளை கொஞ்சம் ரசித்து வாழ்வோமா? வாழ்க்கையில் இந்த லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது வந்து அழகு கிடையாது. ஆனால் இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் அதை அழகாக வாழ்றதுல தான் அழகு. அழகாக மாற்றுவோமா? தென்குமரி ஸ்டார்டிங்லேயே ஒரு சூப்பரான அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பிரதர் திரைப்படத்துலேருந்து பழைய கேட்போமா?
1: ஃப்ரீயாக விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, மக்கா மிஷி.

0: வம்சி.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் இப்போது 7:41. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனலை. வாழ்க்கையில வந்து பணம் சேர்ப்பதை விட கொஞ்சம் அனுபவத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும்ல. அதோட சேர்த்து கொஞ்சம் அறிவு இருந்துன்னா இன்னும் சூப்பர். அந்த அறிவை சேலஞ்ச் பண்றது மாதிரி தான் ஒரு பொது அறிவு கேள்விக்கான நேரமும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தான் வந்து உலக ஏரிகள் தினம், அதாவது வேர்ல்டு லேக் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதை பத்தினா ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நம்ம பொதறிவு கேள்விக்கான இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே அதிகமான ஏரிகளை கொண்ட நாடு எது? இதுதான் கேள்வி. கேள்வி ஒரு முறை கூட, உலகிலேயே அதிகமான ஏரிகளை கொண்ட நாடு எது? இதற்கான பதில தெரிஞ்சுக்கணுமா? அப்புறம் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு சீதாராமன் திரைப்படத்திலிருந்து. பாடல கேட்போமா?

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
3: புதறிவி கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க போற நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலகிலேயே அதிகமான ஏரிகளை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான பதில் என்ன அப்படின்னா, கனடா. கனடா தான் வந்து உலகிலேயே அதிகமான ஏரிகளை கொண்ட நாடுங்க. கனடாவில் தான் வந்து உலகில் மற்ற நாட்டை விட அதிகமான ஏரிகள் இருக்காம், சுமார் 20 லட்சம் ஏரிகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது பெரிய நன்னீர் ஏரிகள் பலவும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கனடாவில் இருக்குது. அதனால தான் கனடாவை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனடாவை வந்து லேண்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏரிகள் நிறைந்த ஒரு நாடு தான் வந்து கனடா. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம கன்னியாகுமரியிலையும் குளங்கள் இருக்கு, ஊரணிகள் இருக்கு, கால்வாய்கள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, ஏரிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது வந்து விவசாயத்துக்கான ஒரு நீர் இதுன்னு சொல்லலாம், நிலத்தடி நீரை நிரப்பும் ஆதாரமாக இருக்கு. பறவைகள் மற்றும் உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடமாகவும், மழைக்காலங்களில் வந்து வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் இயற்கை அமைப்பு, இப்படி வந்து பல வகைகளில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இருக்கு இல்லையா. நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து என்ன தெரியுமாங்க, நம்ம மண்ணும் நம்ம நீர்நிலைகளும் நம்மளுடைய இயற்கையும் தான். அவர்கள் பாதுகாத்து நமக்காக கொடுத்த இந்த இயற்கை வளங்களை வந்து நாம பயன்படுத்தி விட்டு அழித்து விடாமல் பத்திரமா பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அதே அழகோடும் பலத்தோடும் கொண்டு போய் சேர்ப்பது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. நாம அவர்களிடமிருந்து பெற்ற அந்த பரிசை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பா கொடுப்பது தான் நம்ம எல்லாருடைய கடமை. என்ன நேர்களை, பொது அறிவு கேள்வியும் பதிலும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நேரம் இப்போது 7:48 ஆயாச்சு. குமரி பண்பலைகளை இனி கேட்கலாம்.
4: தேதியும் செய்தியும்
5: இன்று ஆகஸ்ட் மாதம் 27
6: இந்திய தொழிலதிபர் தோராப்ஜி டாடா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
5: தொழிலதிபரும் டாடா குழும வளர்ச்சி வரலாற்றில் ஒரு முக்கிய நபருமான சர் டொராப்ஜி டாடா அவர்கள் 1859 இதே நாளில் பிறந்தார்.
6: தனது தந்தையார் ஜாம்ஷெட்ஜி அவர்களின் கனவான நீர்மின் திட்டம் மற்றும் உருக்காலை திட்டம் இரண்டையும் நிறைவேற்றிய இவர் விளையாட்டுத் துறையிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தமையால் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து 1924 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கிற்காக இந்திய வீரர்களுக்கு நிதி உதவியும் அளித்துள்ளார்.
5: நம் நாட்டின் முதன்மையான அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி

0: நிறுவனமான இந்திய அறிவியல் கழகத்தை பெங்களூருவில் நிறுவியவர் இவரே ஆவார்.
1: கிரிக்கெட் வரலாற்றில் மிகச்சிறந்த பேட்ஸ்மனாக கருதப்படும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் டொனால்டு ஜார்ஜ் பிராட்மன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: தி டான் என அழைக்கப்படும்

0: பட்டங்களையும் அளித்துள்ளார்.
1: இவரின் சாதனைகளை பாராட்டும் விதமாக இவர் வாழ்ந்த காலத்திலேயே இவரின் உருவப்படம் பொறித்த நாணயம் வெளியிடப்பட்டு அருங்காட்சியகமும் ஏற்படுத்தப்பட்டது.
0: தமிழிசை கலைஞரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசைத்துறை தலைவராக 15 ஆண்டுகள் பணியாற்றியும் உள்ள தமிழிசை பாடகர் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் 1908 இதே நாளில் பிறந்தார்.
1: சங்கீத கலாசிகாமணி விருது, இசை பேரறிஞர் விருது மற்றும் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றுள்ள இவர் பட்டினத்தார், தாய் மாணவர் போன்ற சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார்.
0: திருவிக்க விருது, திருக்குறள் விருது, கலைமாமணி விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள தமிழறிஞரும் எழுத்தாளரும் பேராசிரியருமான நா சுப்பு ரெட்டியார் அவர்கள் 1916 இதே நாளில் திருச்சியில் பிறந்தார்.
1: இவர் எழுதியுள்ள 135 நூல்களையும் தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியுள்ளது.
0: 1664 இதே நாளில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது.
1: 1859 இதே நாளில் அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாநிலத்தில் பாறை எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது.
0: இதுவே உலகில் வணிகத்திற்காக வெற்றிகரமாக தோண்டப்பட்ட முதலாவது எண்ணெய் கிணறு ஆகும்.
1: 1939 இதே நாளில் உலகின் முதலாவது ஜெட் விமானம் ஹெங்கில் ஹி இயக்கப்பட்டது.
0: உலகின் முதலாவது வணிக ரீதியாக மின்சாரம் உற்பத்தி செய்யும் அணு மின் நிலையம் ஐக்கிய ராஜ்யத்தில் கேல்டர் ஹால் எனும் இடத்தில் 1956 இதே நாளில் நிறுவப்பட்டது.
1: மெரேனர் 2 என்ற ஆளில்லா விண்கலம் 1962 இதே நாளில் நாசாவால் வீனஸ் கோளை நோக்கி ஏவப்பட்டது.
0: 2003 இதே நாளில் செவ்வாய்க்கோள் பூமிக்கு மிக அருகில் கிட்டத்தட்ட 60,000 பின்னர் வந்தது.
1: நவீன அஞ்சல் சேவையை கண்டுபிடித்தவர் என்ற பெருமைக்குரியவரான இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரோலண்ட் ஹில் அவர்கள் 1879 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளரும் இலக்கிய விமர்சகருமான ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் 2002 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் பத்மபூஷன் விருது பெற்றவரும் எழுத்தாளரும் பன்மொழி புலவருமான டி.பி. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் 1980 இதே நாளில் காலமானார்.
2: தேதியும் செய்தியும்
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
5: உடனடி டெலிவரி,
6: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
5: தொடர்புக்கு
6: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
10: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
11: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில். 2330066.
12: நேரம் 7:54, குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. இன்னைக்குதான் வந்து நேஷனல் ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் டே, அதாவது தேசிய கண்தான இருவார விழா வந்து ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 8 வரைக்கும் அனுசரிக்கப்படுதுங்க. நம்ம கண்களால இந்த

உலகத்துல எவ்வளவோ விஷயங்களை நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்மளுடைய குழந்தைகளுடைய முகத்தை பாக்குறோம், நமக்கு பிடிச்சவங்களை பாக்குறோம், இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை இப்படின்னு எவ்வளவோ விஷயங்களை நம்ம ரசிக்கிறோம் இந்த கண்கள்னால. ஆனா நாம இல்லாத பிறகும் நம்மளுடைய கண்கள் இன்னொருத்தருக்கு இந்த உலகத்தை பார்க்க உதவும் அப்படின்னா, அதை விட ஒரு அழகான விஷயம் வேற என்னங்க இருக்க முடியும்? நம்ம பார்வை நம்மோடு முடிஞ்சு விடாம இன்னொருத்தரோட வாழ்க்கையில அது தொடரட்டுங்க. அதனாலதான் ஐ டொனேஷன் பத்தி நாமளும் தெரிஞ்சுக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லலாம். ஒரு சின்ன விழிப்புணர்வு கூட ஒருத்தரோட வாழ்க்கைக்கு வெளிச்சமாக மாறலாம் இல்லையா? கண்டிப்பா மாறும், மாற்றுவோம். நிகழ்ச்சியில இனி ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்கு எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்போமா?

0: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்துள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர் தலைவர் முஜிதபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:02. தொடரும் தென்குமரி தென்னிலையில் இன் வடசேரி உழவர் சந்தையின் காய்கறி விலை விவரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், சத் கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 150 ரூபாய், வடமிளகாய் 200 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், வல்லாரி கிலோ ஒன்றுக்கு 65 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 48 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சவுச்சவ் 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 150 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 65 ரூபாய், கொப்பரை தேங்காய் 60 ரூபாய்.
3: குடிமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 80 ரூபாய், வளதனங்காய் 88 ரூபாய், கோவக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், காராமணி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். இனி நெல் விலை பற்றிய அறிவிப்பு. அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட

0: முக்கிய அணைகளில் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 28.28 அடி, பெருஞ்சாணி அணை 58.10 அடி, சிற்றாறு அணை 1 9.51 அடி, சிற்றாறு அணை 2 9.61 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாம்பழத்துறை ஆறு அணை 38.22 அடி.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 2330-66.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 8:06. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்காக வருதுங்க. என்ன தெரியுமா, உண்மையான சந்தோஷம்னா என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு சின்ன பையன் அந்த நாட்டு அரசர்கிட்ட உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு கேக்குறான். அவரும் சிரிச்சுக்கிட்டே, உன் கேள்விக்கான பதில நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்றான். அவன் கையில வந்து ஒரு ஸ்பூனை கொடுத்து அதுல தண்ணீரை நிரப்பி, இந்த அரண்மனையை நீ சுத்தி வரணும், ஆனா தண்ணீர் கொஞ்சம் கூட சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவனும் ரொம்பவே வேகமா கவனமா ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாம சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனமா நடக்க ஆரம்பிக்கிறான். அதே போல ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாம அரசர்கிட்ட அந்த ஸ்பூனை கொண்டு கொடுக்கறான். அரசரும் என்னப்பா என் அரண்மனை எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், நான் ஸ்பூன்ல இருக்கிற தண்ணியை மேல அதிக கவனம் செலுத்தினதுனால நான் அரண்மனைய பாக்கல அப்படின்னு அந்த பையன் வந்து அந்த அரசர்கிட்ட சொல்றான். அச்சோ என்னப்பா இப்படி சொல்ற, இந்த அரண்மனையில பல பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்கே, இந்த அரண்மனையில இருக்க ஒருக்கா கூட நீ சுத்தி வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பையனை வந்து அந்த அரசர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. திரும்பவும் ஒரு ரவுண்டு போயிட்டு அரசர்கிட்ட, அரசரை உங்க அரண்மனை எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்பூன்ல இருக்கிற தண்ணி எங்கப்பா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ, அரண்மனையை சுத்தி பார்த்ததுல தண்ணீரை கவனிக்கல அப்படின்னு அந்த பையன் வந்து சொன்னான். உடனே அந்த அரசர் வந்து சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, ரெண்டு விஷயத்திலையுமே யார் பேலன்ஸ் பண்ணி போறாங்களோ அவங்க தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொறுப்புகள்ல இருந்து ரொம்பவே கவனமா இருப்பாங்க, ஆனா லைஃபை வந்து என்ஜாய் பண்ண மறந்துருப்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய கடமைகளை மறந்துருவாங்க. எப்பவுமே வேலை வேலைன்னு லைஃபை என்ஜாய் பண்ணாமலும் இருந்துடக்கூடாது, அதோட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு நம்மளுடைய கடமைகளையும் எப்பவுமே மறந்துடக்கூடாது. யார் ஒருத்தர் ரெண்டுலேயுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்களோ அவங்க தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். சூப்பர்ல, நீங்க எப்படி?

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: மாபெரும் சுப முகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி, 0% வட்டியில்

0: இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: தென்குமரி தேனிலையில ஒரு அழகான பாடல் உங்க எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. ராசாத்தி திரைப்படத்துல இந்த பாடலை கேட்போமா?

0: கேட்டது 36 வயது நிலை திரைப்பட பாடல். நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திறமை வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும், அதை நம்பி வெளியே கொண்டு வர்றதா முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க, உங்களுக்கான நேரம் கண்டிப்பா வரும். சரி, இப்படி இந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்டோட இன்னைக்கு தென்குமரி தேனல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ்.

0: பசோடு கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30. குமரி பண்பலையில் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
5: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்துல போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமா நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களையெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு. அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டார்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா அவன், அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன் விட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா. அவன் ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் இப்போது 8:35. குமரி பண்பலையில் இனி கேட்கலாம்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் மார்னிங் நேயர்களே,
3: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
2: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை கடுந்துப்பு. அப்படின்னா மிக்க வலிமை, உறுதி அப்படின்னு பொருள்படும்.
4: இதற்கான ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். தெரலரும் கடுந்துப்பின் விரல் விளங்கிய விழுச்சூர்ப்பிற் தொழித்தோட்கை துடுப்பாக வாடுற்ற உன் சோறு. இந்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, பகைவரால் வெல்லுதற்கு அறிய மிக்க வலிமையையும் வெற்றியையும் உடைய வீரர்களின் செயல் பற்றி சொல்லுது. இதுல நாம கடுந்துப்பு அப்படிங்கறது மிக்க வலிமை அப்படிங்கிற பொருளை தரத புரிஞ்சுக்கலாம்.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time on you we're getting
4: together. Oh baby, I feel so good. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை salient. S-A-L-I-E-N-T. Salient அப்படின்னா most important or noticeable. அதாவது உயர்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது முதன்மையான அல்லது தனிச்சிறப்பு வாய்ந்த, இதெல்லாம் இதனுடைய அர்த்தம். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
2: இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், He summarized the salient points. அதாவது அவர் முக்கிய குறிப்புகளை சுருக்கமாக கூறினார். சோ இங்க salient அப்படிங்கறது முக்கிய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது.
4: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
2: நாம பீச்சுக்கு போறப்ப பாப்போம், அதை சுத்தி ஒரே தென்னை மரமா இருக்கும். எப்படிரா இந்த உப்பு தண்ணியில இந்த தென்னை மரங்கள்லாம் அழகா வளருது, அந்த உப்பு தண்ணியில வளர்ந்த தென்னை மரங்கள்ல இருந்து நமக்கு எப்படி சுவையான இளநீர் கிடைக்குது அப்படிங்கறத நாம நிறைய வாட்டி யோசிச்சு பாத்திருப்போம். சோ அத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
4: ஆக்சுவலா கடற்கரையில தென்னை மரங்கள் இருந்தாலும் அந்த மரம் வந்து கடல் தண்ணியை யூஸ் பண்ணி வளராது. கடற்கரையில தான் இருக்குது, ஆனா அதனுடைய ரூட்ஸ் வந்து பெரும்பாலும் மழை தண்ணீரையோ அல்லது நிலத்தடியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரையோ பண்ணிதான் வளரும். அது எப்படி அப்படின்னா, மழை பெய்யும் போது ஃப்ரெஷ் வாட்டர் மணல் வழியா அப்படி கீழே போய் சில இடங்கள்ல கடல் நீருக்கு மேலா ஃப்ரெஷ் வாட்டர் லென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய குறைஞ்ச அளவு உப்புத்தன்மை இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை அது வந்து உருவாக்குது. தென்னை மரத்தினுடைய ரூட்ஸ் வந்து இதைத்தான் பயன்படுத்துது.
2: ஏன்னா தென்னை மரத்தினுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதனுடைய ஆழமான வேர்கள் தான். ஒரு பெரிய டேப் ரூட் இல்லாம அடித்தண்டில இருந்து பல நார் போன்ற பரவலான ரூட்ஸ் கொண்டது தென்னை மரம். இந்த ரூட்ஸ் மண்ல பல திசைகளுக்கும் போயிட்டே இருக்கும். அதனால ஈஸியா ஃப்ரெஷ் வாட்டர் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்க இருந்தெல்லாம் நல்ல தண்ணியை எடுத்து நமக்கு சுவையான ஒரு இளநீரை கொடுக்குது.
4: ஓகே, அது வந்து ஃப்ரெஷ் வாட்டரை இப்படி எடுத்துக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உப்பு இருக்கு இல்லையா, அதை எப்படி இந்த தென்னை மரம் சமாளிச்சு வளருது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அதாவதுங்க, மற்ற தாவரங்களை விட தென்னை மரம் கொஞ்சம் அதிகமாகவே டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை உள்ள மரமா கருதப்படுது. ரூட் செல்லுல இருக்கக்கூடிய மெம்பரேன், இதை வந்து நாம ஒரு ஃபில்டர் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி கேட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். எந்த அயான்ஸ் எவ்வளவு எடுத்துக்கணும், எவ்வளவு உள்ள போகணும், மரத்தோட அந்த ரூட்ல போகணும் அப்படிங்கறத எல்லாமே டிசைட் பண்றது அந்த மெம்பரேன் தான். சோ அது சேஃபா ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத உப்புச்சத்தை எல்லாம் நீக்கிட்டு தான் அந்த தண்ணிய அனுப்பு.
2: அதுக்காக கம்ப்ளீட்டா அந்த உப்பு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. மோஸ்ட்லி ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கும். அதையும் மீறி ரூட்ஸ் வழியா சில சால்ட் கண்டென்ட் அதிகமா உள்ள போச்சு அப்படின்னா அத காய்ச்சி போன இலைகள் வழியா வெளியேற்றிரும் அல்லது டிஷ்யூக்கு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிரும்.
4: அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தென்னை மரத்தினுடைய நேச்சுரல் ஹேபிட்டட் அப்படிங்கும் போது அதிக சன்லைட், கோஸ்டல் கண்டிஷன், அதாவது கடற்கரை பகுதிகளில் வளர முடிகிற சூழ்நிலை, சாண்டி சாயில், பீரியாடிக் வாட்டர் அவைலபிலிட்டி, இது எல்லாமே அந்த தென்னை மரத்தினுடைய நேச்சுரல் ஹேபிட்டட்லயே இருக்கிறதும் ஒன் ஆஃப் த ரீசன் தான்.
2: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
4: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.

0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

நேரம் இப்போது 8:40. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது கே கே எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ் வேகத்துல பல பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது, கேட்டு ரசிப்போமா?

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக நேர் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று, இப்படி 3 சுற்றுகள்லாம் இருக்கு. இந்த சுற்றுகள் எல்லாம் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நம்ம தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். 2602040 மற்றும் ஒரு எண் 2970722 இணைப்பு எண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257309.

நேரம் இப்போது 8:48, குமரி பண்பலை நூற்றோர் அல்லது நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க கே கே எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்ல அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துட்டே இருக்கு. கோவில் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா கார்த்திக். இந்த பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். பாடலை கேட்போமா?

0: Courteously, Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Courteously Super Speciality Hospital. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். பாடல்கள் முடிஞ்சாலும் இந்த இசை கொடுத்த சந்தோஷம் உங்க மனசுல அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கும் உங்களுடைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். சின்ன சின்ன சந்தோஷத்தை ரசிச்சு ரசிச்சு வாழுங்க. இதோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க. குமரி எஃப்எம் 101. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசியில் பேசினார்.

0: நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜிதுபா காமினி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேத்திக்கு வந்து ஓணம் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? பயங்கரமா ஜாலியா சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நேயர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சு. நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602240, அதுக்கப்புறமா 209072722, இணைப்பு 0464552, அப்புறமா மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8901325750. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அப்படியே சூப்பரான வைபான பாடல்கள் கேட்கும்படிக்கு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் குளச்சல்ல இருந்து சந்திரியா பேசுறேன்.
3: சூப்பரா பேசுங்க. எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
4: வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துல இருந்து
3: பிடித்தமான அந்த பாடல் அப்படியே வருதுமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:10 ஆகிவிட்டது. வசந்தளிப்பு கேட்டு அப்படியே ரசித்து ருசித்து போய் கொண்டிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: பாட்டு குடிப்பேன் படத்தில் இருந்து இளையராஜா அவர்கள் இசையில், எஸ் பாலசுப்ரமணியம், பொன்னல்லதா குறைகளில் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு முன்னடி.
4: ஓகேமா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படி வருது.
5: நமக்கு ஒரு
4: ஓகேமா, தேங்க்யூ, கேட்கலாம், நன்றி.

0: மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே. காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கீங்க. வசந்த அழைப்பு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கு பாடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. சூப்பரா பேசுங்க, எப்படி இருக்கிறீங்க? நான் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆனந்தம், ஆனந்தத்தை அப்படியே கொண்டு வந்துட்டீங்களோ உள்ளாடி, ஆனந்தமா இருக்கே அப்படின்றாங்க. ஓகே சொல்லுங்க. ஓகேம்மா, நன்றிம்மா.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 2330-66.
2: அன்பார்ந்த எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில், வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் எஸ்பிஐ.
3: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
3: உடனடி டெலிவரி,
4: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
3: தொடர்புக்கு
4: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
5: நேர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், அதாவது பெண்களுக்கு நினைவுபடுத்திடலாம். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி இருக்கு அல்லவா. இந்த நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களே ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நீங்க கூட பேச போறீங்க. நீங்க வந்து ஓணத்துக்கு வந்து எப்படிலாம் அப்படி புது ட்ரெஸ் போட்டீங்களா, டான்ஸ் பண்ணீங்களா, அத்தை கோலம் போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சூப்பரா சூப்பரா என் கூட பேச போறீங்க. எப்போ பேச போறீங்க? இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில எந்த நம்பர்ல பேச போறீங்க? 2602040, அதுக்கப்புறமா 2907722 இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8109 0325 7019.

0: ஓகே பெண் மணிகளே, மறந்துடாதீங்க இன்று பகல் 1 to 10 ஓகே. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:26 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம், பேசுங்க பாஞ்சாலி அம்மா, பேசுங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க
0: ரொம்ப அதிர்ஷ்டசாலி, போங்க. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
1: நாடோடி பாட்டுக்காரன் இருந்து மனம் எல்லாம் செண்பக பூவான் எல்லாம் குங்குமம்.
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடல் வருது கேட்டேன், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 crore வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் ரொம்பவே மகிழ்ச்சியா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:33 ஆகிவிட்டது. வசந்த் அழைப்பு கேட்டு அப்படியே ரசித்து போய்கொண்டிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம். வணக்கம். யாரு இந்த குட்டி பாப்பா? யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேரு?
1: சுங்கோங்கடையில
0: இருந்து தன்யா பேசுறீங்களா? ஓகே தன்யா, தன்யாக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? உங்களுக்கு பிடித்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: இணைந்துள்ளீர்கள் நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:41 ஆகிவிட்டது. வசந்த் அழைப்பு கேட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம், ரசித்து போய் கொண்டிருக்கிறோம் அல்லவா. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓ வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர் சார், பேசுங்க சார். நீங்க என்ன, உங்களுக்கு பாடல் வேணும் கேளுங்க சார்.
1: எனக்கு படம் பாண்டவர் பூமி,
2: ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சான், ஈத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:48 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நிகிதி நிகழ்ச்சி, அதாவது ஒன்ச்சு பத்திருக்கு பெண்களுக்கான ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களே ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நீங்க கூட பேச போறீங்க. எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பரா பேச போறீங்க, கரெக்டா? இங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040, அதுக்கப்புறமா 2907722. மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. அப்படியே வசந்த் அழைப்பு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம் வணக்கம், பேசுங்க.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: நேரம் அப்படியே நிறைய பகுதி நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 9:54 நிமிடம் ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்
6: ஐயா.
7: கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் பேசுறேன்.
6: பேசுங்க.
7: வசந்த அழைப்புகளின் இனிய அழைப்பாளருக்கு இனிய வணக்கங்களுடன். ஒருவர் வாழும் ஆலயம் மலையோரம் அப்படிங்கிற பாடல்.
6: சூப்பர் சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
7: நன்றிம்மா.

0: இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவ 35 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் இரண்டாவது விமானம் இன்று காலை நேபாளம் புறப்பட்டுச் சென்றது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அடங்கிய கையேடுகளை குற்றாலத்தில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். தமிழகத்தில் தேவையான இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தேவையிருக்கக்கூடிய இடங்களில் கூடுதல் மருந்தாளுநர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 8827 கன அடியிலிருந்து 7450 கன அடியாக குறைந்துள்ளது. நாகை மாவட்டம் வெள்ளையாற்றில் கழிவு நீரை வெளியேற்றி 5 தங்கும் விடுதிகளை மூடி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில்

0: இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்டானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலே 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: ஆரம்பமாகிறது குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.

0: குண்டக்க மண்டக்க நேர் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. சரி, நிகழ்ச்சியில என்னெல்லாம் சுற்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்களுக்காக சொல்லிடலாம். முதல் சுற்று வந்து ஆகா சுற்று. இந்த ஆகா சுற்றுல வந்து நேர்களுக்காக ஒரு நாப்பிரழ்ச்சி வாக்கியம் கொடுக்கப்படும். நேர்கள் இந்த நாப்பிரழ்ச்சி வாக்கியத்தை வந்து 5 முறை சொல்லணும், வேகமா சொல்லணும். இதுதான் வந்து ஆகா சுற்று. இரண்டாவது சுற்று
1: அசத்தல் சுற்று.
0: இந்த அசத்தல் சுற்றுல வந்து நேர்களுக்காக ஒரு டயலாக் பிளே பண்ணுவோம். இந்த டயலாக வந்து 3 எமோஷன்ஸ்ல வந்து சொல்லணும்.
1: ஒன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், அதுக்கப்புறமா அழுதுகிட்டே சொல்லணும், அப்புறமா கோபமா சொல்லணும்.
0: இப்படி 3 எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துறோம். 3வது சுற்று வந்து கலக்கல் சுற்று. இந்த கலக்கல் சுற்றுல வந்து நேர்களுக்காக ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். நேர்கள் அந்த தலைப்பாவே மாறி பேசணும்.
1: அப்படியே மாறி பேச போறாங்க.
0: ஆமா, அப்படியே தலைப்பாவே மாறிடணும்.
1: தமிழ்ல சொல்லிடலாம் 8903257039.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:04 ஆகிவிட்டு அந்த குண்டக்க மனக அப்படி நிகழ்ச்சி கேட்ட உடனே பாருங்க, அப்படியே கியூ கட்டி வராங்க நம்மளுடைய நேர்கள்லாம்.
1: நிச்சயமா நம்ம வந்து முதல் சுற்று சொல்லிடலாம், ஆகா சுற்று. இந்த ஆகா சுற்றுல வந்து நேர்களுக்காக என்ன நான் பிரச்சி வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.
0: அதெல்லாம் அவங்க சொன்னது கேட்டீங்களா? ஆஹா அப்படின்னு சொன்ன ஆகா சுற்று.
1: சரி, நம்ம ஆகா சுற்றுல ஆகாவே சொல்லிடலாம். என்னன்னா, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. இதுதான் வந்து நேர்களுக்கான நாப்பிரழ்ச்சி வாக்கியம்.
0: ஒரு முறை கூட நம்ம சொல்லி இல்லாமா, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்.
1: இதுதான் வந்து நாப்பிரழ்ச்சி வாக்கியம். இந்த வாக்கியத்தை தான் வந்து நேர்கள் 5 முறை சொல்லணும். இப்படி சொல்லக்கூடாது, வேகமா சொல்லணும்.
0: அது எப்படி வேகமா சொல்றது?
1: எப்படி சொல்றது அப்படின்னா, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை.
0: சூப்பர் சூப்பர்.
1: ஒரு முறை சொல்லக்கூடாது, 5 முறை சொல்லணும்.
0: அதே மாதிரி அவங்க இப்ப சொல்ல போறாங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் அம்மா, யார் இங்க பேசுறீங்க?
1: வடசேரிலிருந்து லட்சுமி.
2: வடசேரிலிருந்து லட்சுமி அம்மா, முதல் அழைப்பாளரா வந்திருக்கீங்க. சரி சொல்லிடலாமா? சொல்லுங்கம்மா, வேகமா சொல்லுங்க.
1: நான் ஒரு தடவை சொல்றேன். மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை வணக்கம்மா காலை.
2: சரிதான் சரிதான், வேகமா சொல்லுங்க.
1: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை.
2: ஆஹா,
0: சூப்பர் சூப்பர்.
2: லட்சுமி அம்மா முதல் அழைப்பாளரா வந்து ரொம்ப ஸ்பீடா சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த நேர் வந்து உங்களை விட ஃபாஸ்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். நன்றி அம்மா, நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: ஈவ்லிருந்து விஜய பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க மேடம், பேசுங்க மேடம், சொல்லிடுங்க மேடம்.
1: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை, மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மாலை, மல்லிகை மாலை, மல்லிகை மாலை.

0: இடையில ஒரு கொஞ்சோண்டு ஸ்லிப் விட்டீங்களோ.
1: இருந்தாலும் நல்ல முயற்சி எடுத்தீங்கம்மா, நல்லா இருந்து ஒரு பாட்டு பாடின பாட்டு வந்து கேட்கும் போது எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருந்துச்சு.
0: எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமா, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மேடம்? நீங்க கட கட கடகடான்னு சொல்லும் போது நான் கொஞ்சம் இழுத்து மூச்சுக்கு இழுத்து அப்புறம் லைட்டா விட்டேன். ஓகேமா, ஓகே, நன்றி
2: மேடம். இருவருக்கும்
0: அடுத்த நேயர் யாரென்று கேட்கலாம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க சார் பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் அட்டடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
1: நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம். இந்த பாக்கியம் கொண்டு வந்ததுனால உங்க ரெண்டு பேருக்கும் மாலை போட்டு
0: வரவேற்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார். சொல்லுங்க.
2: நல்லா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சரி, அதே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, சரி வேகமா சொல்லுங்க பாக்கலாம்.
2: கண்டிப்பா. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை.
0: அப்படியே ட்ரை பண்ணி
2: ஆடுதுதான்.
0: என்னாச்சு, என்னாச்சு சார், என்னாச்சு உங்களுக்கு, என்ன சொன்னீங்க?
2: நன்றி.
0: அடுத்த நேயர் யாரு கேக்கலாம்?
1: வணக்கம். எங்க இருந்துமா?
0: ஸ்ருதி.
1: சூப்பர், நீங்க எழுச்சியில வந்திருக்கீங்க, சொல்லுங்க பாக்கலாம், வேகமா சொல்லுங்க.
0: ஸ்ருதி, உங்க லைன் வந்து கிளியரா இல்லன்னு
2: நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
2: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை வணக்கம் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை வணக்கம் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை வணக்கம் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை வணக்கம் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை வணக்கம் காலை.
1: ஐந்து முறை சொல்லிட்டீங்களா?
2: ஆமா.
1: சரி, எப்படி இருந்துச்சு வாக்கியம்? ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா?
2: ஈஸியா இருக்கு,
1: ரொம்ப ஈஸியா இருக்கா? சரிமா, சூப்பர். நிகழ்ச்சியில வந்து அழகா பேசுனீங்க, நன்றிமா.
0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 10:09 ஆகிவிட்டது. குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியில் அப்படியே இணைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் யாரும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், யாரையும்மா பேசுறீங்க? சாமி தோப்புல இருந்து மேகலா அம்மா வந்திருக்கீங்க, சொல்லுங்க பாக்கலாம் வேகமா.
2: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மணக்கும் மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை.
1: அதனால
0: வந்துட்டு ஒரு இடத்துல விட்டுட்டாங்க போல. அடுத்த நேர் யாரு கேக்கலாம்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மஞ்சள்
2: மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மல்லிகை மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும்
0: மாலை
2: மணக்கும் காலை. மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மணக்கு மல்லிகை மாலை மஞ்சள் மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மல்லிகை காலை

0: லக்ஷ்மியம்மா, ட்ரெயின் மூணு மாதிரி போயிட்டே இருக்கு, ஸ்டாப்பே இல்லையா ட்ரெயினுக்கு? இல்ல ட்ரெயினுக்கு ஸ்டாப்பே இல்லையா, போயிட்டே இருக்கு.
1: அது எப்படி தெரியுமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அந்த லக்ஷ்மி அம்மா வந்து கண்ணை மூடிக்கிட்டு இல்ல எப்படி எப்படி தெரியுமா, மஞ்சள் மாலை மளிகை மாலை, மளிகை மாலை மஞ்சள் மாலை, மலக்கும் காலை
2: ஆரம்பிச்சிடலாம்
0: சொல்லுங்க பாக்கலாம்.
2: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்குங்காலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்குங்காலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்குங்காலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்குங்காலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்குங்காலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்குங்காலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்குங்காலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை மணக்குங்காலே. பத்மாமா
0: சூப்பர்மா, எத்தனை வாட்டி சொன்னீங்க? நிகழ்ச்சியில பங்கிட்டு நன்றியம்மா, அதான் போதுமா இது வேணுமான்னு கேக்குறீங்க அடுத்தானே.
3: நாகர்கோவில் தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்,
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
9: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை,
10: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம் குறைந்த வட்டி,
9: உடனடி டெலிவரி,
10: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
9: தொடர்புக்கு
10: சூர்யா ஆட்டோஸ் நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம், மொபைல் நம்பர் 9442104329.
1: நேரம் அப்படியே குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:15 ஆகிவிட்டது. குண்டக்க மண்டக்க அப்படின்னாவே அந்த நாபிரல் வாக்கியத்துல வந்து அப்படியே குண்டக்க மண்டக்க அப்படி தான். அடுத்ததா யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
0: சொல்லுங்க சார், மேகமா சொல்லுங்க.
11: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை வணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மல்லிகை மாலை வணக்கும் காலை,
0: வணக்கும் காலையா? சரி, எப்படி இருக்குது நல்லா இருக்கா?
1: நல்ல சூப்பரா இருக்கா, சூப்பரா சொல்லிட்டு இருக்கோம்.
0: ஈஸியா இருக்குதா சார்? சூப்பர், நீங்களும் அழகா சொன்னீங்க, நிகழ்ச்சியில பங்கிட்டு நன்றி சார்.
1: அடுத்ததுல அடுத்ததுல வாங்க. ஓகே சார், ஓகே. அடுத்தது வந்து யார் என்று கேக்கலாம். வணக்கம்.
12: வணக்கம் மைக் டெஸ்டிங். ஹலோ.
0: வணக்கம் சார், யாரீங்கன்னு பேசுறீங்க?
12: ஹலோ.
1: வணக்கம் சார், பேசுங்க.
12: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், யாரு சார் பேசுறீங்க? அவங்க வந்து பேரை சொல்றதுக்கே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு சார். உங்களுடைய இணைப்பு கட்டாயம் விட்டது,
0: நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
13: இரு தோழிகளுக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யாரீங்கம்மா பேசுறீங்க?
13: லக்ஷ்மி மேடம்.
0: கிருஷ்ணகோயில இருந்து லக்ஷ்மி அம்மா.
1: லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி அம்மாவா கியூட்டி வரீங்க.

0: நினைச்சிட்டே இருந்தேன்
1: மேடம், லட்சுமிகரமா இருக்க
0: அப்படிதானே.
1: சரிமா
0: சொல்லுங்க.
2: அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன என்ன கேக்குறீங்களா? ரொம்ப ஃபாஸ்டா சொல்ல போறீங்க நீங்க.
0: ஓகே மேம், ட்ரை பண்றேன். ஓகே மேம். மஞ்சள் மாலை மளிகை மாலை மளிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மளிகை மாலை மளிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மளிகை மாலை மளிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மளிகை மாலை மளிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மளிகை மாலை மளிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மளிகை மாலை மளிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மளிகை மாலை மளிகை மாலை மணக்கும் காலை. மஞ்சள் மாலை மளிகை மாலை மளிகை மாலை மணக்கும் காலை.
2: லட்சுமி அம்மா போங்க. நீங்க
1: பேரை மட்டும்தான் அப்படி சாந்தமா சொன்னீங்க. தொடங்கும் போது ஒரு பீட்ட தொடங்குனீங்க பாருங்க.
2: சீரியஸா? நானும் இதே தான் நினைச்சேன். ஆக்சுவலா என்னடா பேர் வந்து அப்படி பவ்யமா சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனோம்னா அது நாங்க ஒரு போட்டியாளர்ல அதுலதானே நிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பர்மா, நீங்க வின் பண்ணிட்டீங்கம்மா. ஓகே, நன்றி
0: மேடம். இருவருக்கும் நன்றி.
2: அடுத்த நேரம் யாரு கேக்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாரு இனிமா பேசுறீங்க?
2: சொல்லிட்டீங்களே. அப்ப
1: நன்றி.
2: அடுத்த நேரம் யார் என்று கேக்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
4: நான் கவர்க்குளம் தேரிவிளை கனகராஜ் பேசுறேன்.
2: வெல்கம் சார், பேசுங்க சார். சூப்பர் சார், எப்படி சார் பாட்டாவே பாடிட்டீங்களே நீங்க சார். நான் இங்க இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு மியூசிக் போடலாமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க முடிச்சிட்டீங்க. இப்போ
1: நன்றி
2: சார். அடுத்த நேர்
1: வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
1: வணக்கம் அம்மா, யாரை இங்க பேசுறீங்க?
2: அவங்க பேசும்போது ரேடியோவை கூட்டி வச்சுதான் வருவாங்க, பின்னாடி டொயா டொயா டொயா சவுண்ட் வருது.
1: ரொம்ப வேகமா சொல்லிட்டீங்களே, ஈஸியா இருக்குதோ மனப்பாடமா சொல்றீங்களா? எழுதிச்சு வச்சு சொல்றீங்களா? சூப்பர்மா சூப்பர், அழகா சொன்னீங்க. நன்றி அம்மா.
5: இருவருக்கும்
2: நன்றிமா.
6: மாமா என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
10: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
11: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
12: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
13: கால் 8870-19-8870.
14: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
15: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital,

0: குண்டக்க மடக்க நிகழ்ச்சியில அடைஞ்சிருக்கோம்பா.
1: அதுவும் ஆஹா சுற்றுல இருக்கிறோம், நேர்களும் ஆஹா சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் அம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க? கொச்சில இருந்து ராஜேஸ்வரி அம்மா. சொல்லுங்க பாக்கலாம் வேகமா.
0: சிரிப்ப பாருங்களேன்.
2: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மாத்தந்தாலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மாத்தந்தாலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கந்தாலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மாத்தந்தாலே, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கந்தாலே.
0: ஆல் பாஸ்.
1: எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க.
0: ஆமா, இன்னைக்கு கோல்டு மெடல் தான் கொடுக்கணும் எல்லாருக்கும். அவ்வளவு தூரம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. போங்க. சூப்பர். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அரை மணி நேரம் நான் வெயிட் பண்ணிருக்கேமா, அஞ்சு தடையோட முடிக்க முடியாதுல, கூட ரெண்டு நேரம் எக்ஸ்ட்ராவா குடிப்பீங்களா அப்படின்னு
2: கேக்குறாங்க.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில். அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
0: நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 10:23 ஆகிவிட்டது. அவங்க நம்மளுடைய நேர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம்ப்பா, அவங்க எடுக்க மாட்டாங்களேப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம யாருடைய காலையை எடுக்காமலாம் இல்லை, அது வந்து லைன் பை லைனா வந்துட்டே இருக்கிறதுனால அப்படி எடுத்துட்டே இருக்கணும்.
1: நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
0: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்மா. இருவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார்.
1: அகஸ்தீஸ்வரத்துல இருந்து யார் பேசுறீங்க சார்?
4: பால்மணி.
1: சொல்லுங்க சார், வேகமா சொல்லுங்க.
4: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை.
1: மணக்கும் காலை முடிச்சிட்டீங்களா? அஞ்சு வாட்டி சொல்லி சூப்பரா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி சார்.
4: நன்றி நன்றி.
0: இன்னைக்குள்ள காலை வந்து அப்படியே மடத்துட்டே
1: இருக்கு.
0: அப்படியே மல்லிகை போனால அடுத்த நேர யார் என்று கேட்கலாம்.
1: வணக்கம்.
4: குட் மார்னிங். ஐ அம் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்.
0: குட் மார்னிங்.
4: ப்ரொஃபசர்.
0: யா சார், டெல் மீ.
4: ஓகே சொல்றேன். மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை மணக்கும் காலை, மஞ்சள் மாலை மல்லிகை மாலை, மல்லிகை மாலை
0: நான் ஸ்டாப் போயிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார்.
4: மஞ்சள் மாலை மல்லிகை மாலை மணக்கும் காலை.
0: சூப்பர்.
1: போது போது நிறைய நிறையவே சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுக்க நன்றி சார்.
3: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
0: அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில அப்படியே அணைஞ்சிடலாம்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:30 ஆகிவிட்டது. இன்னைக்கு குண்டக்கம் மண்டக நிகழ்ச்சியில் அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சுற்று வந்து ஆகா சுற்று அப்படியே ஆகாவாக முடிந்து விட்டது,
1: அற்புதமாக முடிந்து விட்டது. இப்ப நம்ம ரெண்டாவது சுற்றுக்குள்ள வந்திருக்கிறோம். இதுதான் அசத்தல் சுற்று. இந்த அசத்தல் சுற்றுல வந்து நேர்களுக்கு ஒரு டயலாக் பிளே பண்ணுவோம். அந்த டயலாக் வந்து நேர்கள் மூன்று எமோஷன்ஸ்ல சொல்லணும். இதுதான் நேர்களுக்கான டயலாக்.
2: கஷ்டம்ன்ற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தண்ணி புடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கறது நமக்கு நல்லா புரியும். கஷ்டம்ன்ற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தண்ணி புடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கறது நமக்கு நல்லா புரியும். கஷ்டம்ன்ற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தண்ணி புடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கறது நமக்கு நல்லா புரியும்.
1: இதுதான் நேயர்களுக்கான டயலாக். இந்த டயலாக தான் நேயர்கள் வந்து மூன்று எமோஷன்ஸ்ல வந்து சொல்லணும். சிரிச்சுக்கிட்டே, அழுதுகிட்டே, அப்புறமா கோபமா.

0: நேயர்கள்லாம் வந்து அப்படியே டயலாக் எல்லாம் பயங்கரமா கேட்டிருப்பாங்க, அதை வந்துட்டே தான் இருக்கிறாங்க.
1: சரி, நம்ம நேயர்களுக்காக ஒருக்கா கூட அந்த டயலாக சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, கஷ்டம்ங்கிறது சின்ன கல்லு மாதிரி, அதை கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தோம் அப்படின்னா உலகத்தையே மறைச்சிரும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது என்னன்னு நமக்கு புரியும்.
0: அது என்னன்னு நமக்கு நல்லா புரியும். ஓகே, நேயர் வந்துட்டாங்க, நான் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்.
2: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: Vasant & Co.
1: That's right.
2: டயலாக் வந்து எப்படி இருக்கு? டயலாக் வந்து சூப்பரா இருக்கா?
3: டயலாக் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதான் கல்ல வந்து எங்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கல்ல எங்கயோ வைக்கிறீங்க, பக்கத்துல கேமரா அடிச்சிடக்கூடாதுப்பா. ஓகே, நம்ம சொல்லிடலாமா? ஒரு முறை கூட நம்ம சொல்லலாம். கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அது கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னன்றது நமக்கு நல்லா புரியும்.
3: சூப்பர், அழகா சொன்னீங்க. சரி, நம்ம நேர்கள்ட்டையும் பேசிடலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க?
4: நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறேன்
3: மேடம்.
2: சொல்லுங்க சார்.
3: முதல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாக்கலாம்.
4: கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரி, அத கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா இந்த உலகத்தையே வளர்ச்சிடும். அத கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தா அது என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிடும்.
3: சரி, அடுத்தது அழுதுகிட்டே சொல்லுங்க பாக்கலாம்.
4: கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரி, அத கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும். அத கொஞ்சம் தள்ளி குடிச்சு பார்த்தா அது என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிடும்.
3: நல்லா எழுதிட்டீங்க. சரி, கோபமா சொல்லுங்க பாக்கலாம்.
4: கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரி, அத கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிரும். அத கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தா அது என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிரும்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார்.
3: அதாவது வில்லன் சிரிப்பு மாதிரியே இருக்கு சார். சரி, மூவி எமோஷன்ஸ்ல அழகா சொன்னீங்க சார். நன்றி நன்றி.
4: இருவருக்கும் நன்றிகள்.
2: நன்றி. அடுத்த நேர யாரி கேட்கலாம்? வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். ஐ அம் சிவசக்தி வேல்.
2: சார்,
5: கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரி, அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தா அது என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிடும்.
2: நீங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு இந்த நிகழ்ச்சியில ஒரு தடவை தான் நீங்க வந்து இடம் பெற வேண்டும். ஓகே, அவரே வந்து அவரோட இணைப்பு கட் ஆகி விட்டது. அவர் கட் பண்ணல.
6: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும்.

0: இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
4: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
3: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
4: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
3: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
5: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

0: மண்டக்க மண்டக நேர் நிகழ்ச்சியில அசத்தல் சிட்டில இருக்கிறோம். இன்னைக்கு அசத்தல் சிட்டில நேர்களுக்கு சூப்பரான ஒரு டயலாக் கொடுத்து நேர்களும் அழகா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நார்வேல இருந்து கீதா பேசுறேன்.
1: அப்படியா, பேசிருங்க பாக்கலாம்.
0: முதல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க.
2: கஷ்டம் என்பது சின்ன கல்லு மாதிரி, கண்ணுக்கு கிட்ட வச்சா உலகமே மறந்துடும், தள்ளி போய் பார்த்தா என்ன என்று புரியும்.
1: கொஞ்சம் டயலாக் மாறிடுச்சு போல.
0: அப்படிங்களா, நல்லா புரியுமா? சரி, அடுத்ததா அழுதுகிட்டே சொல்லுங்க.
2: கஷ்டம் என்பது சின்ன கல்லு மாதிரி, கண்ணுக்கு கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா உலகமே மறைஞ்சிரும், தள்ளி போய் பார்த்தா அது என்னன்னு புரியும்.
1: அவங்களுக்கு அளவே தெரியலப்பா,
0: அது என்னன்னு தெரியுமா, அது என்ன கல்லு அப்படின்னு தெரியுமா? சரி, அடுத்ததா கோபத்துல சொல்லுங்க பாக்கலாம்.
2: கஷ்டம் என்பது சின்ன கல்லு மாதிரி, கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா உலகம் மறந்துடும், தள்ளி போய் பார்த்தா அது எப்படி என்ன புரியும்.
1: அது எப்படின்னு
0: புரியுமா? மார்பிள்ஸா, டைல்ஸா? சரி, கோவம் வந்தா இப்படி பொறுமையா தான் பேசுவீங்க அப்படித்தானே?
1: நம்ம கோவமே பண்ண மாட்டோம்ல.
2: இல்ல, கோவப்படுவோம்.
0: சரிம்மா, இருந்தாலும் மூணு எமோஷன்ஸ்ல அழகா சொன்னீங்க, நன்றியம்மா.
1: அடுத்த நேர் யாராச்சும் பார்க்கலாம், கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தோழிகளுக்கு. வணக்கம.
0: வணக்கம். எங்கம்மா?
3: காவல் கணக்குல இருந்து சுபா.
0: சுபா சொல்லுங்கம்மா, முதல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாக்கலாம்.

0: சுத்தங்கிறது சின்ன கல்லு மாதிரி, அந்த கண்ணு பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா ரொம்ப உலகமே மறைஞ்சு போயிடும். தூரத்துல இருந்து வச்சு பார்த்தாதான் ஒண்ணு இல்லைன்னு.
1: அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும்.
0: அது என்னங்கிறது நமக்கு
1: நல்லா புரியும். சரி அடுத்து அழுதுகிட்டே சொல்லுங்க.
0: ஒரு சின்ன கல்லு மாதிரிதான், அத நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையும் மறைச்சிரும். தூரத்துல வச்சு பார்த்தோம்னாக்கா என்னன்னே புரியும்.
1: சரி அடுத்ததா கோபத்துல சொல்லுங்க பாக்கலாம்.
0: கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிதான், நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா உலகத்தையே மறக்கிறோம். தூர வச்சு பார்த்தாதான் என்னனே புரியும்.
1: நல்லா புரிஞ்சுகிட்டே நல்ல கோபம் வரும் போல இருக்கு சுபாமா.
0: இப்போ வரும்.
2: ஓகே அது வந்து நன்றிமா.
0: நன்றி.
2: அவங்க வந்து கோவப்பட முடியல ஆனாலும் கஷ்டப்பட்டு கோவத்தை வர வச்சுக்கிட்டு பேசினாங்க.
1: நம்ம ஒரு
2: பாடல் கேட்டுட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நேரம் இப்போது 10:50 ஆயாச்சு. குண்ட கமண்டக மேல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அசத்தல் சுற்று அற்புதமாக நிறைவடைந்து விட்டது. இப்போ நம்ம 3வது சுற்று கலக்கல் சுற்றில் வந்து கால் எடுத்து வச்சுருக்கோம். 3வது சுற்றில் வந்து நம்ம கலக்கல் சுற்றில் எந்த மாதிரி தலைப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நேர்கள் வந்து ரோஜாவா மாறி பேசணும். அதாவது ரோஜா பூக்கு வந்து வாய் இருந்தனா அது என்னெல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் வந்து நீங்க லைன்ல வந்து சொல்லணும். இதுதான் வந்து கடற்கல் சுற்றுல நேர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு.
1: நீங்க வந்து ரோசா பூ அப்படி சொன்ன உடனே பேக்ல பாருங்க என்னம்மா இப்ப வந்து உங்களுக்கு பேச போறாங்க. என்ன வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: அதாவது நம்ம ரோசா பூ அப்படின்னு சொன்னோம்ல, உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் பிடிக்கும்?
1: வந்துட்டாங்க. வணக்கம்
0: உள்ள ரோஜா பூ நிறைய நிறங்கள் உண்டுல்ல?
2: அதாவது என்ன வந்து எல்லாரும் விரும்புவாங்க.
1: நாங்க நிறம் சொல்ல மாட்டோம்.
2: சுப முகூர்த்த காரியங்களுக்கெல்லாம் நான் முன்னணி எல்லாருமே
0: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். பேசுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அதனால
1: நீங்க ட்ரை ஆகல போங்க.
0: சரி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க நீங்க என்ன நிறத்துல

0: உள்ள ரோஜா பூ?
1: நான் வந்து சிவப்பு கலர் ரோஜா பூ.
0: சிவப்பு கலர் ரோஜா பூவா?
1: ஆமா
0: சரி, சொல்லுங்க
1: ஆமா.
0: பார்க்கலாம்.
1: நான் வந்து அந்த இது எல்லாரும் சன் கவர் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நிறமா இருக்கு சிவப்பு கலர். என்ன வந்து எல்லாருமே விரும்புவாங்க. பொம்பளைங்க வந்து அழகா பறிச்சு கொண்ட கட்டி ஒரு பூ வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்டைலா போகும்போது அது ஒரு நல்லாதான் இருக்கும் பார்க்க, விருப்பமா இருக்கும். அடுத்து வந்து கோயில் எல்லாம் என்ன வந்து மாலையா கட்டி போடுவாங்க, அதுக்கு நான் கொடுத்து வச்சேன். ஏன்னா நாம மண்ணில தான் உருவாகி வாரோம், ஆனா ஆண்டவருக்கு மாலையா வாரது ஏன்னா அது ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இது. நிறைய எண்ணெய் வந்து ஒட்டு எல்லாம் வச்சுட்டு நிறைய வெரைட்டி வந்துச்சுன்னா மாறு சோப்புலயும் பல பல

0: வந்து ஒஸ்ட் எல்லாம் வச்சுட்டு நிறைய வெரைட்டி வந்துச்சுன்னா மாறு. சோப்புலயும் பல பல கலர் உண்டு, அதுல அடுக்கு ஒட்டை இருக்கிறது, அப்படி பல பல விதமா இருக்கு. அதனால நான் வந்து ஒரு சோப்பு ரோஜாவா இருக்கிறத வந்து ரொம்ப விரும்பி, அதனால என்ன வந்து எல்லாருக்கெல்லாம் பாதுகாத்து பெண்கள் அனைவரும் சூடி மகிழுமாறு இந்த மாதிரி பண்பலை.
1: சரி, நான் உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறோம், ஆனா நீங்க எங்களை குத்த கூடாது சரியா?
0: குத்த கூடாதுன்னா என்ன, மெதுவா பறிச்சு எடுக்கலாம், குளம் தானே, கோபம் உள்ள இடத்துலதான் குளம் இருக்கு.
2: ஓ அப்படி, சரி ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி நன்றி.

0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 10:53 ஆகிவிட்டது. ரோசா பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நேர்களுக்கு அது இருக்கா, இடையில அவங்க பேசணும்னு ஏன் தெரியுமா, அந்த புஷ்பம் அப்படின்னு ஒன்னு அந்த ரோசா பூ கொஞ்சம் பிளே பண்ணணும்ன்ற மாதிரி ஆசை வந்துச்சு எனக்கு.
1: சரி, அடுத்த நேர சப்ஜெக்ட்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து, எந்த ரோஜா பூ பேசுது?
2: ரோஜா பூக்களுக்கும் டென்ஸ்லி கர்ணதாஸ் பூ. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க,
0: நீங்க என்ன கலர்ல இருக்கீங்கம்மா?
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து மஞ்சள் தான்.
1: மஞ்சள்.
0: மஞ்சள் நிற ரோஜா பூவா நீங்க?
2: ரோஜா எனக்கு எனக்கு நான் மஞ்சள் ரோஜா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா கலர்னா மஞ்சள் ரோஜா. ரோஜா பூனாலே பிடிக்கும், பூனாலே பிடிக்கும், அதுல ரோஜா பூனாலே ரொம்ப பிடிக்கும், அதுல மஞ்சள் ரோஜானா இன்னுமே கொஞ்சம் ஹைலைட்.
0: நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குது. அடுத்தது
2: முக்கியமா என்ன, இந்த காதலர் இருக்காங்கல்ல, அந்த காதலர் தினத்துக்கு என்னோட அந்த எனக்கு இருக்கிற கிராக் அன்னைக்கு, ஐயோ ஐயோ
0: கிராக்.
2: எனக்கு அது அன்னைக்கு எனக்கு எப்பா சொல்ல முடியாது, 500 ரூபாய் 1000 ரூபாய்னாலும் வாங்கிடுவாங்க. அன்னைக்கு பொதுவாகவே விலை கூடுதலா இருக்கும், அதுல வேற அன்னைக்கு வந்து ரொம்ப எத்தனை ரூபாய்னாலும் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி நறுமண பொருட்கள், நான் வந்து நறுமணத்துக்கு செண்டுக்கு ரொம்ப யூஸா இருப்பேன், அதனால என்ன எல்லாருக்குமே பிடிக்கும், ரோஜான்னு சொன்னாலே பிடிக்கும்.
1: நீங்க இப்படி பேசி பேசி எங்களுக்கும் பிடிச்சு போச்சு.
2: சரி, உங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி சின்னதா ஒரு கொண்டை கட்டி அந்த சைட்ல இந்த 80s 70s வர மாதிரி சைட்ல ரெண்டு பேருக்கும் சைட்ல ஒரு எல்லோ ரோஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இமேஜினேஷன் பண்ணிருக்கேன்.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: அவங்க வந்து எப்படி எல்லாம் பாத்தீங்களா, ரோஜா பூவா மாதிரி நம்ம கொண்டைக்குள்ளடியே வந்து உட்கார்ந்துட்டாங்க. போங்க.
1: அடுத்தது வணக்கம். வணக்கம்.
0: ரோஜா ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு பாடணும் போல இருக்கு. அடுத்தது வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். நல்லா இருக்கும் சார். யாரையும் பேசுறீங்க?
3: அருமை
0: சார், அப்ப மாறிடுங்க சார், சீக்கிரமா ரோஜா பூவா மாறுங்க பாக்கலாம்.
3: மாலையா அலங்காரம் பண்ணுவது அந்த என்னுடைய முன்னேற்றால தான். அது மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைகள் எல்லாருமே ரோஜா விரும்புவாங்க, எல்லா கூட ரோஜா பூ இருக்கும். ரோஜா பூ இருக்கும்போது நறுமணமா எப்போது வீசி கொண்டே இருக்கும். அதே மாதிரி நமது பண்டைய நேரு அவருடைய பாக்கெட்டில் எப்பொழுதுமே ரோஜா பூ இருக்கும் சொல்லிக்கொண்டே வாழ்க்கை.
0: நீங்க என்ன கலர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க என்ன கலர்ல இருக்கிறீங்க இப்ப?
1: நன்றி
0: சார் நன்றி சார்.
1: நம்ம அடுத்த ரோஜாவை சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: யாரு இங்க பேசுறீங்க?
0: எங்கள்
4: இரம்னாலே அழகுதான்.

0: ஒவ்வொரு அமைப்புலயும் ஒவ்வொரு பிரிவுலயும் ஒரு ராஜா ராணி இருப்பாங்க இல்லையா. உங்களுக்கு மலர் இனத்துல நான் தான் ராணி.
1: ராணி.
0: அது எனக்கு அது எனக்கு ரொம்ப பெருமை. நிறைய நாடுகள்ல என்ன தேசிய மலரா வச்சிருக்காங்க தெரியுமா? அமெரிக்கா, பிரிட்டன், அப்படியே போன நாடுகள்லாம் வச்சிருக்காங்க. அதுல ரோஜாவிலே நான் வந்து ரோஸ் ரோஜா ஏற்கனவே சொல்லிட்டேன். பொதுவா மருத்துவ பொருள்களுக்கு வாசனை தெரியறதுக்கு தான் என்னதான் பயன்படுத்துறாங்க. ஒரு சிலர் தெரியாம ஒட்டு ரோஜா பூக்களை எல்லாம் கடையில இருந்து வாங்கி பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் தப்பு.
1: ஒட்டி ஒட்டி வைக்கிறாங்க.
0: நம்ம பழைய காலத்துல இருந்தே நம்ம வீடுகள்ல வளர்த்து வருவோம் இல்லையா, என்ன போன்ற ரோஜாக்களை நீங்க பயன்படுத்துங்க. எங்களோட இனம் ரொம்ப இப்ப அழிஞ்சிட்டு வருது தெரியுமா? அந்த ஒட்டுப்பூக்கள் எல்லாம் வாடாம இருக்குது இல்லையா, அததான் நல்லா யூஸ் பண்றாங்க. நாங்க பழங்குடி பூக்கள் ஆகிய நாங்கள்லாம் அழிஞ்சிட்டே வரோம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு
2: நீங்க.
1: நாங்க நட்டு வச்சு நல்ல தண்ணி ஊத்தி வளர்க்கிறோம்.
0: எனக்கு இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா?
2: என்ன பாட்டு?
0: ரோஜா மலரே ராஜகுமாரி. அந்த
1: ஏன்னா நீங்க ராஜகுமாரினால அது பிடிக்குமா?
2: அப்படியே
1: நம்ம நிறைவு பகுதியை நோக்கி வந்துவிட்டோம்.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நேயர்கள். வந்து நம்ம ஆகா சுட்டில் ஆரம்பிச்சு கலக்கல் சுட்டில் வந்து சூப்பரா வந்து முடிச்சிருக்கிறோம். அதாவது மல்லிகையில ஆரம்பிச்சு ரோஜால வந்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு.
1: கண்டிப்பா இன்னைக்கு வந்து பூ, ஏன்னா நேத்துக்கு ஓணம் பாத்தீங்களா, அதனால பூ அத்தை பூல இருந்து வந்துருக்கிறோம் மறுபடியும்.
0: ஆமா, இன்னும் அதை விட்டு நமக்கு வர்றதுக்கு மனசு வரல.
1: பூக்கள் அவ்வளோ நறு மனம் வீசி விட்டது.
0: இன்னைக்கும் வந்து ப்ரோக்ராமும் வந்து சூப்பரா மனம் வீசிக்கிட்டே இருந்து அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாம் சூப்பரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
1: இதுவரை உங்களோடு
0: சரண்யா, துரேஷ், நவீன்,
1: பிருந்தாஜி. என்ன சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தவேக நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் 6 இழப்பிற்கு 284 ரன் எடுத்துள்ளது. பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: சர்க்கரை பந்தலில் தேன்பாகாய்,
4: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
3: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
4: நமது பண்பலை, இது குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:02.

ஏக் சூர் கேட்டீர்கள். நேரம் இப்போது 11:08. குமரி பண்பலையுடன் ஆரம்பமாகிறது திரை இசை. திரை இசையில பல பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, எல்லாம் கேட்டு ரசிப்போமா? முதல் பாடல் இந்த திரைப்படத்திலிருந்து வரப்போகுது அப்படின்னா படையப்பா திரைப்படம். இந்த பாடலை பாடியிருக்காங்க SB பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன். இந்த பாடலுக்கு இசை AR ரஹ்மான். பாடல் இதோ உங்களுக்காக.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இந்த பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்களை ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரலைக்கு உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 1 எண் 2907222, இணைப்பு எண் 0462 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257309. இது தோழியர்களுக்கான நேர நிகழ்ச்சி. நேரம் இப்போது 11:14 ஆயிட்டே இருக்கு. குமரி பண்பலையுடன் நம்ம திரையிசை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் உங்க எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. முதல்வன் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா சங்கர் மகாதேவன், வசுந்தரா தாஸ், பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

நேர்களே, இது உங்கள் இணைவருக்கு இந்து பிறப்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம், சிந்திப்போம். நாவல் காடு கிராமம் விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நிறைய நேரலை மறக்காம கேளுங்க. நேரம் இப்போது 11:22. குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: வேளாண் பெருமக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் பெருமக்களால் வளர்க்கப்படும் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு நோய் தடுப்பு மற்றும் நோய் தீர்க்கும் கால்நடை சுகாதார வசதிகளை வழங்கிடவும், கால்நடை வளர்ப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும், துறை வல்லுநர்களின் ஆலோசனைகள் வழங்குதல் மற்றும் மத்திய மாநில அரசு திட்டங்களை காட்சிப்படுத்திடவும், கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு தாது உப்பு கலவை மற்றும் தீவன விதைகளை வழங்கிடவும், கிடேரி கன்று பேரணி, சிறப்பு 3 கிடேரி கன்று வளர்ப்பு மற்றும் உரிமையாளர்களுக்கு மேலாண்மை நடைமுறை விருது வழங்கிடவும், ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு 18 முகாம்கள் வீதம், மாவட்டத்தில் 162 சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம்களை நாளை மறுதினம் முதல் நடைபெறவுள்ளது. முதலாவது முகாம் கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மிடாலம் ஊராட்சியில் உள்ள கண்ணவிளை கிராமத்தில் நாளை மறுதினம் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்படவுள்ளது. எனவே விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் அவர்களது பகுதியில் நடைபெறவுள்ள சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். நேரம் இப்போது 11:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகிறது சித்ரா பாடிய ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் பம்பாய் திரைப்பட பாடல்.

0: consciously super specialty hospital parvathipuram nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
1: ungal idayathai maaradippil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra seechigalukku consciously super specialty hospital நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10 வகுப்பு மற்றும்

0: வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொழுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவிள்ளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க திரை இசை. திரையிசையில அடுத்த ஒரு அழகான பாடல் உங்க எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. ஆசை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போமா?

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

வேளாண் பெருமக்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார். திருவாரூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். நிறைவாக பருவநிலை மாற்றத்துக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிகுளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 11:46. குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரையிசையில் அடுத்ததாக வருவது ஜோடி திரைப்பட பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க உன்னிமேனன் மற்றும் எஸ் ஜானகி. இந்த பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்.

0: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்.
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
0: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

இதுவரை பன்முறை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியின் நிறைவாக இனி கேட்கலாம் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா மோகன் பாடிய பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவுபெறுகிறது திரை இசை.
1: டேய் தம்பி, சீக்கிரமா வா. எவ்வளவு நேரம்டா?
2: 2 minutes.
1: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
3: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
2: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
1: நிம்மதியானா 2 மணி நேரமா?
2: அது அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
1: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
2: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
1: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
2: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
1: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
2: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
4: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
2: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
2: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
6: மனதின் குரலாக,
7: சிரிப்பின் மகிழ்வாக,
6: ஆனந்தத்தின் நிறைவாக
7: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
6: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
10: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
11: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
12: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
13: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
12: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
13: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
12: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நிகழ்ச்சிகள் குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொழுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். இன்று மதியம் 12:55 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களை ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் நேரலை, 1:55 திரை இசை, 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேனி நேரம், சந்திப்போம் சிந்திப்போம், நாவல்காடு கிராமம் விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை, மாலை 4 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம், மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பல மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி

சரவணன் அவர்கள் நிறைவாக பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிகுளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நிரலை, 8:30 கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 நாடகம் அல்ல சிவரஞ்சினி நாடகம், எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 10:15 நிலாமூற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் தவறாது கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

வாழ்க்கையில் எது நிரந்தரம் என்று அடுத்த நொடி மாறும் என்றும் யாருக்கும் தெரியாது. அதனால்தான் ஒருவேளை வாழ்வே மாயம் என்று சொன்னார்களோ. இதோ அந்த பாடல் வருவது கேஜே யேசுதாஸ், வாணிஜெயராம் குரல்களில், கங்கை அமரன் இசையில், காயத்ரி திரைப்பட பாடல்

0: urgently super specialty hospital parvathipuram nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
1: ungal idayathai maaridipilirundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku urgently super specialty hospital
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: நேரம் இப்போது 12:15. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரில் சுவையில் சாரலிசை. வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்மோடு தொடர்ந்து பயணிப்பதில்லை, ஆனால் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் மட்டும் நம்மோடு பயணிக்கும். அந்த நினைவுகளால் நம் மனதுக்குள் ஒரு சிலை செய்து வைத்திருப்போமா? வருவது கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் அந்தமான் காதலி திரைப்பட பாடல்.

0: பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பெண்களை ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் குறித்த நேரலை. இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2970722 இணைப்பு எண் 0465 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903

3275739 இது தோழியர்களுக்கான நேரல் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 12:23. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. வாழ்க்கையை மாற்றுவதற்கு பல வருடங்கள் தேவையில்லை. சில நேரம் ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு சந்திப்பு போதும். அந்த உணர்வை சொல்லும் பாடல் தான் இது. கேட்போமா? வருவது எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்பட பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: டக் டக்,
3: யாரது?
2: நான் தான்.
3: என்ன வேணும்?
2: செய்தி வேணும்.
3: என்ன செய்தி?
2: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
4: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.

நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொழுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவள்ளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 12:30. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமலை. இது தேர சுவையில் சாரலிசை. சந்தோஷத்துக்காக சரியான நேரத்தை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையும் சந்தோஷமாக எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாங்க அந்த உற்சாகத்தோட பாடல கேட்போமா? வருவது எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு அழகுண்டு. அதில் திரும்ப கிடைக்காத அழகான பருவம்தான் இளமை. நிகழ்ச்சியை நிறைவாக இனி கேட்கலாம் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது மனம் நினையும் மதுரமழை. இது தேரர் சுவையில் சாரலிசை. கனவு காணுங்கள், முயற்சி செய்யுங்கள், விழுந்தாலும் எழுந்து நடையுங்கள். ஏனென்றால் வெற்றி என்பது வேகமாக ஓடும் நபர்களுக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நடந்து செல்பவர்களுக்கு தான் எனும் சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். மீண்டும் இதே அலைவரிசையில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி வருவது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 100 வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர்களின் சாதனை எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார். கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக

0: அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்திலிருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து, புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையில இருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து
2: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர், இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு கியானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்த போது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-9 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நட்டாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி

போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 14-21, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 12-10, 2-11, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதிரா சாலியன் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நலமாய் வாழ்வோம். தொழுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
1: தொழுநோய் என்கிற நோய் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான், நுண்ணுயிர் நோய் தொற்று தான். அதை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரின் பெயர் வந்து மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே. இது ஒருவருக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த தொழுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்டோடைய இருமல் சளியிலையோ மூக்கு சீந்தரில் உள்ள ஏரோசால் அப்படின்னு சொல்லுவாங்க, டிராப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலமா நமக்கு வரும். இல்லாட்டி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அதாவது அவங்க தோள்களில் நம்ம அதிக நேரம் டச் பண்ணாலும் என்ன ஒரு ஆள்கிட்ட இருந்து என்ன ஒரு ஆளுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் தொழுநோய். ஸோ தொழுநோயுடைய அறிகுறிகள் என்னன்னா, முக்கியமான அறிகுறிகள் வந்து உடம்புல வந்து வெள்ளை தேமல் மாதிரி இருக்கும், தேமல் இல்லை ஒரு படலம் மாதிரி இருக்கிறோம். அந்த வெள்ளை தேமல்ல வந்து உணர்ச்சிகள் இருக்காது, இதர் உணர்வு கம்மியா இருக்கும் இல்லாட்டி உணர்வே இல்லாம இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம். ரெண்டாவது சிம்டம் பாத்தீங்கன்னா, கை காலில் உள்ள நரம்புகள் வந்து தடித்து காணப்படும், மற்றும் அதுலயும் கை கால்களையும் உணர்வு வந்து குறைஞ்சுகிட்டே வரும். சீரியஸ் ஸ்டேஜஸ்ல அந்த மூமெண்ட்ஸே வராம ஆயிரும், அதாவது கை கால்களை அசைக்க முடியாத லெவலுக்கு போகும். அது வந்து டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஊனத்தையே உருவாக்கி விடும் இந்த தொழுநோய். தோல்ல இருந்து ஆரம்பிச்சு ஊனம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு கொடிய நோய் தான் இந்த லெப்ரசிங்கிற தொழுநோய். சரி, மூணாவதா வந்து இதனுடைய ட்ரீட்மெண்ட் பார்ட் வந்து ரொம்ப சின்ன ட்ரீட்மெண்ட் தான், ஆனா இதுவுமே அப்படிதான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆயிரும். ஒரு ஆளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து என்ன ஒரு ஆளுக்கு வந்து நோய் ஈஸியா பரவாது. சோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கவங்ககிட்ட வந்து நீங்க போய் பழகிறதோ பேசுறதோ சேர்ந்து உணவு உண்பதெல்லாம் ஒன்னும் பயம் இல்லாம நீங்க பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் எடுக்காம சீரியஸ் அந்த பரவுகிற தன்மை ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பேஷண்ட் கிட்ட தான் நீங்க கவனமா இருக்கணும். அதனால மக்கள் வந்து ரொம்ப பயந்து யாரையும் ஒதுக்க கூடாது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ எப்படி இந்த மாதிரி ஊனம் வந்துச்சுன்னா, அதாவது 40% மேல ஊனம் இருந்துச்சுனாலே அவங்கள வந்து ஊனமுட்டோர் செக்ஷன்ல இந்த லெப்ரசி பாதிக்கப்பட்டவங்களையும் நம்ம அதில் வந்து கார்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் 2000 மந்த்லி பென்ஷன் மாதிரி அவங்களுக்கு வர்றதுக்கும் கவர்மெண்ட்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள அனைத்து மருந்துகளும் இலவசமாக நோயாளிகளுக்கு கொடுக்கும். இதை தவிர்த்து இந்த தொழுநோய்க்குன்னே சிறப்பு மருத்துவமனைகளும் நம்ம ஊர்களில் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்

0: ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்காக தனியா இருக்கு.
1: தொழுநோயின் அறிகுறிகள் குறித்து விளக்கியவர் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரிப்பன் பலை 101. அடுத்ததாக ஒரு திரை இசை, அதாவது திரைப்பட பாடல் கேட்கலாம். அக்னி நட்சத்திரம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? செய்தி தெரியுமா? ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து உலக ஏரிகள் தினம், அதாவது வேர்ல்ட் லேக் டே. அதனால ஏரிகள் பற்றிய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏரிகளின் முக்கியத்துவம், அதாவது நீர் வள பாதுகாப்பு, பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் ஏரிகளை மாசுபடாமல் காப்பதன் அவசியத்தை மக்களிடம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினத்தை குறிப்பிடுறாங்க. நம்ம வந்து தினமும் வந்து தண்ணீரை பயன்படுத்துகிறோம் இல்லையா, குடிப்பதற்கு, அதுக்கப்புறமா விவசாயத்திற்கு, அப்புறம் தொழில்களுக்கு, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தண்ணீர் வந்து மிக மிக அவசியம். அந்த தண்ணீரை சேமித்து வைக்கும் இயற்கையின் மிக மிக பெரிய பொக்கிஷங்களில் ஒன்றுதான் ஏரிகள். ஏரி என்றால் வெறும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம் என்று நினைத்து விடவே கூடாது, ஓகேவா? ஏரி என்பது மனிதர்களுக்கும், விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், தாவரங்களுக்கும் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல். ஏரிகள் வந்து நிலத்தடி நீரை பாதுகாக்க உதவுகின்றன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மழை காலத்துல கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து வைத்துக் கொண்டு வறட்சி காலங்களில் நமக்கு உதவுகின்றன அப்படிதான் கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும். ஏரியை வந்து நாம் பாதுகாக்கும் போது உண்மையில ஒரு முழுமையான உயிர் சூழலை பாதுகாக்கின்றோம்.

இந்த உலக ஏரிகள் தினத்தில் நம்ம வந்து அனைவரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறிய உறுதி வந்து நம்ம எடுத்துக்கொள்வோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஊரின் நீர்நிலையை நான் பாதுகாப்பேன், தண்ணீரை வீணாக்க மாட்டேன், ஏரியை மாசுபடுத்த மாட்டேன், அடுத்த தலைமுறைக்கு தூய்மையான நீரை விட்டு செல்வேன். ஒரு முறை கூட நம்ம சொல்லி பார்க்கலாமா? என் ஊரின் நீர்நிலையை நான் பாதுகாப்பேன், தண்ணீரை வீணாக்க மாட்டேன், ஏரியை மாசுபடுத்த மாட்டேன், அடுத்த தலைமுறைக்கு தூய்மையான நீரை விட்டு செல்வேன். ஏரிகளை பாதுகாப்போம், நீர்வளம் காப்போம், உயிர்களை காப்போம். நன்றி.

0: ஒரு புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்.

0: மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: கொஞ்சம் மெச்சூர்ட் தாங்க நம்ம ஃப்ரெண்ட், இதுதாங்க ட்ரெண்ட்.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே.

0: குமரியம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷாக குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ் உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் பெண்மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஓணம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? சாப்பிட்டீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு அந்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான டாபிக் என்ன அப்படின்னா, பெண்களே ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நீங்க என் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-240, அதுக்கப்புறமா 290-2-2 இணைப்பு எண் 046-5-2. அப்புறமா என்ன இருக்கு, ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8-9-0-3-2-5-7-0-3-9. பெண்களே ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம இப்ப பேச போகிறோம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நேத்தைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பெண்களை நான் நேத்து பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன், ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, டான்ஸ் என்ன, அத்தை கோலம் போடுறது என்ன, சாப்பாடு என்ன, வேற லெவல் என்ஜாய்மெண்ட். அதே மாதிரி பெண்களே நீங்க வந்து ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச போறீங்க. அதை கேட்டு நாங்க சந்தோஷப்பட போறோம். ஓகே, சந்தோஷப்பட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இதோ வந்துட்டாங்கப்பா, வந்துட்டாங்க. அப்படியே கியூ கட்டி தான் வரப்போறாங்க நம்மளுடைய தோழிகள். வணக்கம், யார்மா எங்க இருந்து பேசுறீங்க? மதிய வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க லக்ஷ்மிமா.
1: ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் ஓண திருநாள் நல் வாழ்த்துக்கள் அம்மா. எப்படி ஓணத்தை செலிப்ரேட் பண்ணீங்க?
1: ஓணத்தை சிறப்பா கொண்டாடிச்சு மேடம்.
0: அதுதான் எப்படி?
1: கோலம் போட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி புத்தாடையில விட்டு கோயிலுக்கெல்லாம் போய் தலை நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து மத்தியானம் பிரமணம்
0: கேட்டீங்களா?

0: ஓ அப்படி, நம்பிட்டேன். ஓகே சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினீ. ஆ ஓகே, ரொம்ப சந்தோஷமா சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படிதானே? சரி ஓகே ஓகேமா, ரொம்ப
1: ஊஞ்சல் போட்டு
0: ஊஞ்சல்லாம் ஆடினீங்களா? பர்றம் அப்புறம் ஊஞ்சல் அவுக்கவே வேண்டாம், அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து ஆடி ஆடி என்ஜாய் பண்ணுங்க, சரியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகேம்மா, நன்றி. நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. நேரம் 1:14 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்கள் வந்து ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பேசி போயிட்டுருக்குறோம். அடுத்த தொழில் யார் என்று கேட்கல. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி ஓகே, அந்த சிரிப்போட நிப்பாட்டி விடாதபடிக்கு ஓணத்தை நீங்கள் எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள்?
2: ஓணத்தை இப்படிதான் மேடம் கொண்டாடினா, சந்தோஷமா இருந்துச்சு.
0: எத்தனை டொட்டடாங் போட்டீங்க?
2: அதனால பிள்ளைங்க வரும் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட என்னைய கொஞ்சம் நல்லா நான் இருந்தேன். பிள்ளைகள பார்த்த பிள்ளைகள வரும் சொன்னோன்னா எனக்கு சந்தோஷம் அப்படி இருந்துச்சு மேடம். அப்ப பிள்ளை ஆமா பிள்ளைங்க வரும் சொன்னதுனால என்ன கூட தயக்கம், யாருமே சாப்பாடெல்லாம் ரெடி ஆகி எடுத்து ஏழு கறி வச்சிருக்கு, ரவா பாயசம் வச்சு. ஆமா அப்புறமா பாயசம் ஒண்ணுதான் வச்சோம், ஆனா பக்கத்துல தங்கச்சி இருக்கா, மூணு பாயசம் குடிச்சிருக்கோம்.
0: ஓ அப்படி, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு.
2: ஆமா அட பாயசம், அப்புறமா அந்த இது என்ன சொல்லி கேரட் இருக்குல்லா, கேரட் போட்டு ஒரு பாயசம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் வச்சு அதெல்லாம் சாப்பிட்டோம். அப்புறமா வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன் மேடம். யாத்தைக்கு இதுவரைக்கும் இல்ல ஒரு சந்தோஷம், ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பரிமாறணும் பாத்தீங்களா, சூழவெல்லாம் பிள்ளைங்க வந்து பரிமாறினதுனால எங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம். யாத்தைக்கு
0: இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க. ஓகே, அதை கேட்கும் பொழுது எங்களுக்கும் சந்தோஷம்.
2: ஆமா
0: ஓகேம்மா, நன்றி.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட இணைஞ்சுகிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:18 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர் சூப்பரா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கும்.
0: கேக்கலையே, கொண்டாடினீங்களோ? எப்படி கொண்டாடினீர்கள்?
8: கடையில
0: வேலை பார்க்கும் பக்கத்து கடையில உள்ளவங்களும் சேர்ந்து. இந்த என்ன வந்துட்டு நீங்க பேசும்போது பேக்ரவுண்ட்ல டொயிங் டொயிங்.

0: மியூசிக் போட்டு பேசக்கூடாது. ஓகே,
1: கேக்குதா?
0: ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசணும். ஓகே, இப்ப
1: ரொம்ப
0: பேசுங்க.
1: கம்மியா தான் இருக்குது மேம்.
0: ஓகேம்மா, பேசுங்க.
1: நாங்க எல்லாருமே நேசன் ஏரியல் சாரி கேட்டிருந்தோம் மேம்.
0: அது யாருமே
1: நாங்க ஒரு 7 பேர் இருந்தோம். சேர்ந்து காலையில கடையில முன்னாடி கோலம் போட்டு, ஏன்னா நேசன் நேத்து தூக்கிட்டு இருந்தல மழை, அதுல கொஞ்சம் லேட் ஆயிட்டு சிம்பிளா கோலம் எல்லாம் போட்டு, அப்புறமா நாங்க எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்தோம். கொண்டு வந்து சாப்பாடு எல்லாருமே இட்லி பொங்கல் பூரி அந்த மாதிரி எல்லாருமே கொண்டு வந்திருந்தோம். எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்புறமா மதியத்துக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா எங்களுக்கு அடை பாயசம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஜாலியா இருந்த மேம் நேத்து.
0: நேத்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டீங்க.
1: ஆமா மேம்,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணத கேக்கும் பொழுது.
1: நன்றி மேம்.
0: ஓகேம்மா, சூப்பர், நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: பெண்களே ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் வந்து அடுத்தது ஒரு தோழி வராங்க, என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓ பேசுங்க.
1: நல்ல பயங்கர அடிபொலியா இருந்த வானம்,
0: அடிபொலியான அடிச்சு பொழிச்சு ஓண சத்தி எல்லாம் உண்டாயிருந்தோம். ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. புது டிரெஸ் எல்லாம் போட்டீங்களா? புது டிரெஸ் எல்லாம் போட்டீங்களா? ஓர்த்து தேங்க்யூ சோ மச், தேங்க்யூமா. ஓகே ஓகே, அடிச்சு பொழிச்சு கேட்டதில் எனக்கு சந்தோஷம். ஓகே தேங்க்யூ. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க மேகலா மேடம்.
2: இந்த நேரத்துக்கு இந்த மழை மேடம்.
0: ஓகே,
2: நாங்களும் இருக்கேன்.
0: ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா இப்ப வந்து கோல பொடினால நம்ம கோலம் போடும் பொழுது அது மழை வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை வந்துச்சுன்னா பூக்கள் வந்து கொஞ்சம் கூட அப்படியே சூப்பரா அப்படியே விரிஞ்சு அப்படியே அழகா நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. கரெக்டா?
2: வாசல்கிட்டையும் போட்டேன், அது பிறகு வீட்டு ரூம்லயும் போட்டேன்.

0: சரி,
1: கேக்
0: கோலம் போட்டீங்க,
1: பண்ணோம்.
0: அப்புறம் என்ன சாப்பாடு வச்சீங்க? என்ன சத்யா, ஓன சத்யா?
1: சாப்பாடு எங்களுக்கு இங்க திருவிழா மேடம், அதனால ரொம்ப பெருசா வைக்கல.
0: ஓகே,
1: பத்திரிக்கை
0: ஓணக்கோடி,
1: கொடுத்து
0: அதாவது எல்லாரும் ஓண ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நீங்க போட்டீங்களா?
1: போட்டேன், புதுசில் கலர்
0: போட்டேன், ஆனா போட்டேன்.
1: புதுசு இல்லை பழசு.
0: ஒன்றும் இல்லைம்மா, புதுசு பழசு அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ட்ரெஸ் போடுறோம் அவ்வளோதான், அது வந்து ஓன ட்ரெஸ் எப்போ போட்டாலும் அது புதுசு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகேம்மா, அது எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அப்படியே தான் இருக்கும், நான் எப்பவும் போட்டுக்கலாம். ஓகேம்மா, சூப்பர், நன்றி. சரி, ஓ ஓகேம்மா, சுறுசுறுப்பாக ஆக்கிட்டு நம்மளே போட்டுக்க வேண்டிதான், சுறுசுறுப்பு இல்லாட்டி கூட நம்ம கொண்டு வந்துக்க வேண்டிதான். ஓகே, நன்றிம்மா, நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டில்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில், நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233-066.
0: அடுத்தது ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இணையலாம். சொல்ல துடிக்குது மனசு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientiously Super Speciality Hospital.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: வசந்த் & கோ.
1: That's right.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:33 ஆகிவிட்டது. வேளாண் பெருமக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் பெருமக்களால் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு நோய் தடுப்பு மற்றும் நோய் தீர்க்கும் கால்நடை சுகாதார வசதிகளை வழங்கிடவும், கால்நடை வளர்ப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும், துறை வல்லுநர்களின் ஆலோசனை வழங்குதல் மற்றும் மத்திய மாநில அரசு திட்டங்களை காட்சிப்படுத்திடவும், கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு தாது உப்பு கலவை மற்றும் தீவன விதைகள் வழங்கிடவும், கிடேரி கன்று பேரணி, சிறந்த 3 கிடேரி கன்று வளர்ப்பு மற்றும் உரிமையாளர்களுக்கு மேலாண்மை நடைமுறை விருது வழங்கிடவும், 1 ஊராட்சி ஒன்றியத்திற்கு 18 முகாம்கள் வீதம், மாவட்டத்தில் 162 சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நாளை முதல் நடைபெறவுள்ளது. முதலாவது முகாம் கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மிடாலம் ஊராட்சியில் உள்ள

0: கண்ணவிளை கிராமத்தில் நாளை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் அவர்களது பகுதியில் நடைபெறவுள்ள சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:34 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பெண்களே ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததா வரக்கூடிய தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க? வணக்கமா? வணக்கம், யார் பேசுறீங்க? சுங்காங்கடையில இருந்து யாரோ ஒரு குட்டி கேர்ள், அதாவது பெண்களுக்கான ப்ரோக்ராம் தானா? நானும் கேர்ள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கேர்ள் பேசுது. ஓகே, உங்களுடைய பேர் என்ன? லில் கேர்ள். வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே, உங்களுடைய பேரை சொல்லி, என்ன பேர் சொன்னீங்க? தன்வி. ஓகே தன்வி, நீங்க நேத்து ஓணம் கொண்டாடுனீங்களா?
1: ஆமா.
0: எப்படி கொண்டாடுனீங்க?
1: நாங்க பாயசம்லாம் வச்சோம், அதான் பாயசம் வச்சோம். அப்புறம் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருந்தோம்.
0: ஜாலியா இருந்தாங்களாம். சரி, ஓகே, சூப்பர். குட்டி பொடிசு, நீங்க குட்டீஸ் ப்ரோக்ராம்ல தான் பேசணும். ஓகே, இருந்தாலும் பேசிட்டீங்க, சூப்பர் சூப்பர். ஓகேம்மா, தேங்க்யூ.
1: என்ன
0: ஓணம் சொல்ல போறீங்க? ஓ, இனிப்போ கட் ஆகிவிட்டது. ஆக்சுவலா அந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து கால் பண்ணி அந்த பொடிசு கையில் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. பொடிசும் பயங்கரமா பேசுது, அது கேர்ள் பேபின்றதுனால கூட கொஞ்சம் கூட பேசுறான்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பெண்களே நீங்கள் மட்டும்தான் என்னுடன் பேச வேண்டும். ஓகே, ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள் பேசுவோம். குழந்தைகளுக்கான ப்ரோக்ராம்ல அந்த டைம்ல பேசிக்கலாம். ஓகே, ஓணத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடினீர்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பேசக்கூடிய தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வெல்கம் ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க.
2: மேடம், நேற்றைக்கு ஓணம் வந்து ரொம்ப சிறப்பாக நாங்க கொண்டாடுறோம். காரணம் என்னன்னு கேட்டால், நேற்று அன்னைக்கு மகனுக்கு கல்யாணம்.
0: மேடம்,
2: ஒரு ஊர்ல வந்து இந்த சுகத்தை
0: மாவேலி மாவேலி ராஜாவா முன்னாடியே நம்மளுடைய பெண் மணிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஓண சாரி தான், செட் சாரி. எங்க பார்த்தாலும் இந்த சைட் திருப்பினா அந்த சாரி தான், அந்த சைட் பார்த்தா அந்த சாரி தான், பயங்கரமா களைக்கட்டி. அதே மாதிரி மாவேலி மாவேலி அந்த ராஜா வந்து அங்கேதான் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை, நம்ம நாகர்கோயில் நிறைய இடத்துல மாவேலி ராஜா தான் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஓணம் அத்தப்பு கோலம் எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி.

0: காவேரி ராஜா வர வச்சு அவங்கள அழகாக சூப்பராக இந்த டெக்கரேட் பண்ணி எல்லாம் பயங்கர வேற லெவல். அத்தப்பூ கோலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூக்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா இலைகளும் எல்லாமே அதுக்குள்ளாடி இருக்குது. நம்முடைய பெண்மணிகள்லாம் கிரேட், வேற லெவல். ஓகே, அடுத்த காலர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கமா, யார் இங்கே இருந்து பேசுகிறீங்க?
1: பென்ட்லி கர்ணதாஸ் சுரப்பலம்.
0: பேசுங்க மேம்.
1: நீங்க நல்லா கொண்டாங்கீங்களா மேம்? இல்ல, நீங்க எல்லார்ட்டையும் கேக்குறீங்க, நீங்க நல்லா கொண்டாடி இருக்கீங்கன்னு தெரியும் மலையாளி. அப்ப நீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா?
0: மேம், ஆக்சுவலாக நேத்திக்கு வந்து நானும் சீரியஸாக ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணேன். ஓணம் வந்து ரொம்ப நல்லா, அப்படின்னா வேற லெவலில் ஒரு சூப்பராக எல்லா பெண்களும், நிறைய பெண்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி வெளியிலையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக பெண்கள் எல்லாரும் நல்லா அழகாக டான்ஸ் பண்ணி, அழகாக அத்தை கோலம்லாம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி, எல்லாரும் ஒரே மாதிரி சாரி கட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேம். ரொம்ப நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றத கேள்வி.
1: அதை கேக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்றத விட மத்தவங்க பண்றத பாக்குறது, அதை ரசிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதானா? என்ன எனக்கு
0: அதுல ஸ்பெஷலா இதை சொல்லணும் மேம், ஓண சத்திய 21 கூட்டு வச்சு, அட பிரதமன் வச்சு, 3 பாயாசம் வச்சு, அது அதுல பிளஸ் அதை விட்டுட்டேன், அதுதான் சொல்ல வந்தேன்.
1: சாப்பிடும் அப்படியே எடுத்து அப்படி இந்த அடப்பிரதமன் அதெல்லாம் எடுத்து அப்படி வாயில வைக்கும் போது ஒரு நிமிஷம் நீங்களை நினைச்சீங்களா
0: மேம்? இப்படி வை திஸ் கலவரி மேம், என்னோட வயிறு நினைச்சிச்சு நிறைய சாப்பிடணும்னா அப்படியே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு உள்ளாடி போயிச்சு மேம். ரொம்ப பசியில
1: வயிறு நிறைஞ்சாலே எங்க எல்லாருக்கும் மனசு நிறைஞ்ச மாதிரிதான்.
0: சூப்பர் மேம். ஓகே, நீங்க எப்படி கொண்டாடுனீங்க சொல்லுங்க.
1: நீங்க அதாவது ஒரு வாரமா ஓணம் தான், திங்கட்கிழமையில இருந்தே. அதாவது ஓணத்தை நம்ம பண்ணாட்டியும் பண்றவன் ரசிக்கிறது இருக்கு இல்லையா. நான் மெயின் ரோட்லதான் எனக்கு கடை, அட அட அட ஒவ்வொரு காலேஜ் பிள்ளைங்களும் அந்த செட்டு சாரி திங்கட்கிழமையில இருந்தே ஆரம்பிச்சாங்க.
0: ஒவ்வொரு
1: இடத்துலயும் ஒவ்வொரு நாள் அந்த செலிப்ரேஷன், ஐயோ அழகுன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த அழக பாக்கணுமே, அத காண கண்கோடி வேணுமா, ரொம்ப ரசனையா ரொம்ப அழகா இருந்து அத நேத்தைக்கு வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்து அத கண்ணால பார்த்து அனுபவிச்சு அந்த கண் வழியா மனசுக்குள்ள போய் வார்த்தை வழியா வெளியே வருது எனக்கு. அது ரொம்ப அவ்வளவு ரசிச்சிருக்கேன்.
0: அப்படி அந்த வெளிப்பாடு வெளியில வந்துருச்சு. ஓகே மேம், சூப்பர், ரொம்ப அருமையா பேசுனீங்க. நீங்க நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணீங்க, நல்லா சாப்பிட்டீங்களா, அதுதான் முக்கியம்.
1: ஆமா ஆமா.
0: ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்,
1: நன்றி
0: நன்றி.

நேரம் அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போயிட்டே இருக்கு. நேரம் 1 மணி 43 நிமிடம் ஆகிவிட்டது. ஓணம் வந்து கேரள மக்களின் மிக முக்கியமான ஒரு பாரம்பரிய திருவிழா இல்லையே. இது ஒரு மகாபலி மன்னருடைய வருகை நினைவு கூறும் மகிழ்ச்சியான திருநாளாக கொண்டாடப்பட்டது இல்லையா. ஜாதி மத வேறுபாடுகள் ஒன்றுமே இல்லாமல் எல்லாருமே இந்த ஓணத்தை வந்து பயங்கர சிறப்பாக நேற்று கொண்டாடினாங்க. நாட் ஒன்லி கேரளா, கேரளாவில் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டிலையும் எல்லா இடங்கள்லையும் எங்கே பார்த்தாலும் இந்த செட்டு சாரி, அப்புறம் இந்த அத்தப்பூ கோலம், பழங்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேற லெவல். அதே மாதிரி இந்த மகாபலியை வந்து அவரை வச்சு தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ண மாதிரியே இருந்துச்சு. எல்லா இடங்கள்லையும் இந்த சிறப்பு நிகழ்ந்தது அப்படி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.

ஓண பாடல்கள் மட்டும் இல்லைங்க, அதில் டான்ஸு, அந்த பெண்கள்லாம் கும்மி அடிக்கிற மாதிரி டான்ஸு, அது எல்லாமே வேற லெவல். போங்க, குறிப்பாக வந்து ஓண சத்யா சொல்லி ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழை இலையில எத்தனையோ வகை என்ன கூட்டுகள் பொரியல் அது இது எல்லாம் வச்சு ஓண சத்யா வேற லெவல் என்ஜாய்மெண்ட். எல்லா பெண்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. இதில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேர்களுக்கும் நன்றிகள் பல.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லா ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்ல இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இச்சம்பவத்தில் 103 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கைலாய சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்பிற்கு ஆளான நிலையில் 20 தமிழர்கள் உடனடியாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மந்து நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். இதைத் தவிர மேலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்பில் கைலாய யாத்திரைக்கு சென்றுள்ள 49 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கும் அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். இதுபற்றி கூடுதல் தகவல் மற்றும் விவரங்களை பெறுவதற்கு டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அமைச்சர் எளிதில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செஞ்சி பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டட வசதி, 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 300 செவிலியர்களை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் புதிதாக கோட்டங்கள் மற்றும் வட்டங்களை பிரிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் இடையூறு ஏற்படும் நிலை குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன்

0: அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி இவை வழங்கப்படும் என்றார். தமிழகத்திற்கு சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக சுமார் 2,00,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைப்பதற்குரிய திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததுடன் மத்திய அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசியிருப்பதாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளிலிருந்து சென்னை வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 4 வழிச்சாலை அமைப்பதற்குரிய நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதற்காக 1,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், சமூக நீதி விடுதி பராமரிப்பு தொகை பள்ளி விடுதிகளுக்கு 75,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளுக்கு 1,00,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றார். ஆதி திராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 100 சமுதாய கூடங்கள் புதிதாக கட்டப்படும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும், சமூக நீதி நலவாரியம் மற்றும் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்குவதற்காக அகம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2,500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் உள்ளிட்ட 67 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தாம் வெளியிட்ட அறிவிப்பில் சமூக நீதி விடுதி மாணவ மாணவியர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிக்கான தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சமூக நீதி விடுதியில் உணவு கட்டணம் பள்ளி மாணாக்கருக்கு 1,800 ரூபாயாகவும் கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு உணவு கட்டணம் 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 21ஆம் நூற்றாண்டில் நாட்டில் நவீன விளையாட்டு சூழல் அமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்வில் இளையோரிடையே காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை திறமையாளர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவு கிடைக்கும் வகையிலான சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத்துறை இளையோர் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணாக்கர் தெரிவித்துள்ளனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நரேந்திர மோடி சார் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்ல வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன்.
3: பேர் பாவல்டா, நான் தருமபுரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மை பாரத் மூலிமா கருத்துக்களை சொன்னார். ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் விழலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி
0: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளையோர் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அண்மை சட்டப்பேரவை தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதை

சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பிலான புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியில் 10 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புடாபெஸ்டில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இன்று இந்திய வீரர்கள் வீரட் சோட்ரானே வேலவன் செந்தில்குமார் இணை மோதவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று

0: முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு அறிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீரத் சோத்ரானி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. திரையிசை கேட்கலாம் நேர்களே. பெரிய இடத்து பெண் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: The Midday News.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. திரை இசை கேட்கலாம் நேரிலே. தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்ற திரைப்படத்துல இருந்து SBBS சாரோட வாய்ஸ்ல ஒரு அருமையான பாடல் இதுவும் உங்களுக்காக.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பீர்கள்.

You are listening to Nagarkovil Kumariyavam 101. Stay tuned. நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 2:21 ஆகிவிட்டது. அப்படியே திரையிசைக்கு அப்படியே ரசித்து போய் கொண்டிருக்கிறோம். அடுத்ததா ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கார வேலன் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல் இதுவும் உங்களுக்காக.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: வேளாண் பெருமக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் பெருமக்களால் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு நோய் தடுப்பு மற்றும் நோய் தீர்க்கும் கால்நடை சுகாதார வசதிகளை வழங்கிடவும், கால்நடை வளர்ப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும், துறை வல்லுநர்களின் ஆலோசனை வழங்குதல் மற்றும் மத்திய மாநில அரசு திட்டங்களை காட்சிப்படுத்திடவும், கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு தாது உப்பு கலவை மற்றும் தீவன விதைகள் வழங்கிடவும், கிடேரி கன்று பேரணி, சிறந்த 3 கிடேரி கன்று வளர்ப்பு மற்றும் உரிமையாளர்களுக்கு மேலாண்மை நடைமுறை விருது வழங்கிடவும், ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு 18 முகாம்கள் வீதம், மாவட்டத்தில் 162 சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நாளை மறுதினம் முதல் நடைபெறவுள்ளது. முதலாவது முகாம் கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மிடாலம் ஊராட்சியில் உள்ள கண்ணவிளை கிராமத்தில் நாளை மறுதினம் அன்று மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட உள்ளது. எனவே விவசாயிகள் தங்கள் கால்நடை வளர்ப்போர் அவர்களது பகுதியில் நடைபெறவுள்ள சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறாா்.

You are listening to Nagarkovil Kumari FM 101. Stay tuned. அப்படியே திரையிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க. நேரம் 2:29 ஆகிவிட்டது. அடுத்ததான் ஒரு திரையிசை, அதாவது திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடி பறக்குது அப்படின்ற திரைப்படத்தின் பாடல் இதோ உங்களுக்காக.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. அகில இந்திய அளவில்

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 2:35 ஆகிவிட்டது. அடுத்ததாக திரைப்பட பாடல் ஒரு பாடல் காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பருத்தி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

நாககவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே 2:41 ஆகிவிட்டது. நீங்க திரையிசை கிட்ட அப்படியே ரசித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலைப்பாயுதே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி,
0: அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை
1: காற்றலை வழி சந்திக்கும்
0: குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112க்கும் அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குமே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: 8 சென்டிமீட்டர், உபாசி, சின்கொனா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாழ்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவான மழையின் அளவு 5 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, பாம்பழுத்துறையாறு, ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடா அணை, முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் பெரியார், கொளச்சல், இரண்யேல், ஊத்து, சித்தாறு, வட்டானம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தீர்த்தாண்டநத்தம், மயிலாடி, மிமிசல், சூரலக்கோடு, பாலமூர், தொண்டி, கோழிப்போர் விலை, சிவலோகம், முக்கூடல் அணை, குண்டார் அணை, கெளவரப்பள்ளி அணை, கருப்பாநதி அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றி இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்றும் 30, 31 ஆகிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 31ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி கடற்பரப்பு
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள ராணுவ பீரங்கிகள் பராமரிப்பு வளாகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். குஜராத்

0: முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த எதிர்காலத்திற்கு ஏற்ற திட்டங்களை உருவாக்கி சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இரண்டு விமானிகள் உயிரிழந்தனர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்களை கண்டறிய அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் தேனீர் இடைவேளையின் போது 8 விக்கெட் இழப்பிற்கு 383 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. தேநீர் நேரம். சந்திப்போம், சிந்திப்போம். நாவல்காடு கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை அங்கிருந்து வழங்குகிறார் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. வணக்கம் சார்.
3: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் விவசாய கிராமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட கிராமங்கள் இருந்தாலும் கூட தோவாளை வட்டாரம் அப்படின்னு சொல்லும் போது நெல் சாகுபடி பரப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். ஒரு காலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா குமரி மாவட்டம் முழுவதுமே நெல் பயிர் ஈடுபாடு அதிக அளவில் இருந்ததாட்டும் நாட்கள் போக போக மாற்று பயிர்கள் அப்படிங்கிற ஆதிக்கம் ஏற்பட்டதுனால நெல் பயிரை குறைச்சி வருவாயின் கண்ணோட்டத்துல பிற வட்டாரங்கள்ல இந்த மாதிரியான ஒரு நிலை காணப்பட்டது. அதாவது நெல் பயிரை குறைச்சி மொத்த பயிர்கள்ல ஈடுபாடு காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு நெல் பயிரை தவிர என்றால வேற பயிர்கள் செய்ய முடியாத நிலை இருக்குது அப்படிங்கிற ரீதியில கூட ஒரு பிடிப்போடு செய்யக்கூடிய விவசாய கிராமங்களை நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில தோவாளை வட்டாரத்தை பொறுத்த அளவில் நாவல்காடு அப்படிங்கிற கிராமம் இன்னைக்கு வந்து நெல் விவசாயம் மட்டும் இல்லாம நெல், வாழை, தென்னை, மரச்சீனி, காய்கறி பயிர்கள்ல நாட்டம் கட்டுறாங்க. இப்போ இந்த கிராமம் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா நாகர்கோவில்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது நாகர்கோவில்ல இருந்து வடசேரி, வடசேரி புத்தேரி, இறச்சக்குளம், இறச்சக்குளம் கழிஞ்ச உடனே நாவல்காடு கிராமம். இந்த கிராமத்துக்கு வடக்கு பக்கத்துல ஈசாந்தி மங்கலம் அப்படிங்கிற ஒரு விவசாய கிராமமும், தெற்கு பக்கம் பார்த்தோம்னா இறச்சக்குளம் அப்படிங்கிற கிராமம், கிழக்க பார்த்தோம் அப்படின்னா பழையாறு, மேற்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீண்ட நெடிய வேளிமலை காட்சி தருது. அப்புறமா குளங்களை பொறுத்த அளவுல இந்த கிராமத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க விவசாயத்துல ஈடுபாடு உள்ளதுனால எங்களுடைய முன்னோர்கள் நிறைய குளங்களை வெட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பா நாடான் குளம், நீலகண்ட குளம், பாய்ச்சி நீர் குளம், ஒர்த்து குளம், மலட்டு குளம், இந்த மலட்டு குளம் மட்டும் மானாவாரியா இன்னைக்கு நிரம்பக்கூடிய தன்மையில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்க கிராமத்துக்கு நாவல்காடு அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு காரணமும் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா நாவல் மரங்களால் சூழப்பட்ட கிராமம் அப்படின்னு தான் இப்போ உள்ள சந்தையினர் கூட முன்னோர்கள் விளக்கம் கொடுத்த மாதிரி கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கும் கூட நிறைய நாவல் மரங்கள் இந்த பகுதியில இருக்கிறத பாக்குறோம். கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது இந்த காலத்திலேயே எங்க கிராமத்துல கொட்டி கிடக்குதுங்கிறாங்க.

0: என்னென்ன கால்நடைகள் அப்படின்னு விசாரிக்கக்கூடிய நிலையில அவங்க சொல்றாங்க, எருமை மாடுகள் இருக்குது, கிடாக்கள் இருக்குது, காளைகள் இருக்குது, ஆடுகள் இருக்குது, கோழிகள் இருக்குது. பேச்சிப்பாறை அணை நீர் தான் எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு ஒரு செழிப்பூட்டக்கூடிய நீர். அந்த நீரானது அனந்தனார் பாசம் விளையாட்டு எங்க கிராமத்தை வந்து அடையுது செய்கிறாங்க. என்னதான் நான் விளக்கம் கொடுத்தாலும் கூட இந்த பகுதி விவசாயிகளுடைய நிலையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல இப்ப நிறைய விவசாயிகள் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி முந்தி அடிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு தடையா நம்ம சந்திக்கக்கூடிய நிலையில முதல்ல ஒரு விவசாயி சந்திக்கப்படும். ஐயா வணக்கம்.
1: உங்க பேர் திருவள்ளை.
0: நீங்க விவசாய ஈடுபாடு அப்படிங்கும் போது நாவல்காடு பகுதியை பொறுத்த அளவுல முன்னாள் இந்த கிராமம் எப்படி இருந்தது விவசாய ரீதியா, இன்னைக்கு எப்படி இருக்கு?
1: முன்னாடி நெல் பயிர் கூடுதலா இருந்து, அப்புறம் இடக்காலத்துல வாழை மரிச்சினி காய்கறி தோட்டம்லாம் வந்து, இப்ப வந்து நெற்பயிரும் கூட இருக்கு, காய்கறி தோட்டமும் எல்லாம் இருக்கு.
0: விவசாய கூலிகள் அப்படிங்கும் போது கைதேர்ந்த தொழிலாளர்கள் இன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு அமோக வரவேற்பு இருக்கு. அப்படி
1: தொழிலாளருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, தொழிலுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு, தொழிலாளரும் இங்க நாகாட்டம் கிடைக்கிறது.
0: நீங்க பேசும்போது கூட நெல் பயிர் இருந்தாலும் கூட பிற பயிர்கள் ஈடுபாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்கள, அதுக்கு என்ன காரணம்?
1: என்ன காரணம், காய்கறி தோட்டம்னா வாரத்துக்கு வருமானம், டெய்லி வருமானம் அப்படி பார்க்கலாம். நெல் பயிருங்க 6 மாசத்துக்கு 1 நாள் தான் வருமானம் கிடைக்கும். வாழை வச்சுட்டு வருஷத்துக்கு 1 வருமானம் பார்க்கலாம். அதனால வருஷத்துக்கு மாச வருமானம், டெய்லி வருமானம், 6 மாசத்துக்கு 1 வருமானம் அப்படி இருந்தாதான் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்.
0: என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நாவல்காடு பகுதி கிராமமா இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னா 1/2 ஏக்கர் நெல் பயிரா இருந்தா 1/2 ஏக்கர் மாற்று பயிருங்கிறீங்க.
1: கண்டிப்பா மாற்று பயிரா வேணும், அப்பதான் நமக்குடைய வருவாய் வந்து சீரா போகும்.
0: இப்ப பாக்கக்கூடிய நிலையில நிறைய பகுதிகளில் மரச்சீனி அப்படிங்கறது மருகிட்டு வரக்கூடிய நிலையில உங்க கிராமத்துல மரச்சீனியை பார்க்க முடியாத, இதுக்கு என்ன காரணம்?
1: எங்க காலத்துல முன்னாடி நிறைய மரச்சீனி இருந்து, இப்ப காட்டு பண்ணினால நிறைய மரச்சீனியை அழிச்சு போச்சு. இப்ப காட்டு பண்ணி வராத இடங்களை மட்டும் உங்க மரச்சீனி பயிர் நடத்திட்டு வருது.
0: ரகங்கள்லாம் தெரிஞ்சு தான் பயன்படுத்துறேன்.
1: ஆமா ஆமா, கரியலை பிரியாணம் உண்டு, உள்ளி சோப்பை, ரெண்டு மூணு ஐட்டங்களை.
0: வாழைச்சாவடி நாட்டம் உண்டா? நேத்திரம் வாழையை பாக்குறேன், மட்டி வாழையை பாக்குறேன் நாவல்காடு கிராமத்துல.
1: ஆமா, ஏத்தா எங்க வந்து ஏத்தா வாழை ரோபஸ்டா வாழை எங்க கூடுதல் சேர்ந்த ரெண்டு வாழை தான் எங்களுக்கு நல்ல செழிப்பா இருக்கும். கதிரியும் கதிரியும் ஒரு இதுதான் போட முடியும், அடுத்த வருஷம் அது மாற்று வாழை தான் போட முடியும். அப்படி பயிர்வோம்.
0: எல்லா பயிர்லயும் ஈடுபாடு காட்டுறதுக்கு முன்ன பயிற்சி அப்படிங்கிற ரீதியில வேளாண் துறை தோட்டக்கலை துறை அலுவலகங்களை அணுகிறீங்களா? திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ஆலோசனை கேட்கறீங்களா?
1: ஆமா, நாங்க அவங்க நடத்தக்கூடிய எல்லா கூட்டங்களும் கலந்து கொண்டிருக்கோம். நாங்க ஏதாவது சந்தேகம் உண்டுமோனா அந்த அதிகாரிகளை சந்திச்சு அதுக்குண்டான ஆலோசனையும் பெற்றிருக்கோம்.
0: என்னாச்சு, நீங்க கொஞ்சம் மின்னுக்கு வருகிற மாதிரி இருக்கு. இன்னொரு விவசாயி வணக்கம், உங்க பேர்
2: சொல்லுங்க.
0: நீங்க வந்து விவசாய ஈடுபாடு அப்படிங்கும் போது இப்ப நாவல்காடு பகுதியை பொறுத்த அளவுல என்னென்ன விவசாயத்துல நாட்டம் கொள்றீங்க?
2: நெல்லும் தென்னை வாழை கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு இதில் நாட்டம் போடுறாரு.
0: காரணம் விவசாயம் அப்படிங்கிறத தொழில தேர்வு செய்யறதுக்கு?
2: மாடு எல்லாம் வளர்க்க காரணம் தான், 10-40 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்கு உள்ள உரத்துக்காக வேண்டி மாடு கோழி ஆடு எல்லாம் வளர்த்து இது பண்ணிட்டு இருக்கு.
0: உரம் அப்படிங்கறது இன்னைக்கு என்னதான் ரசாயன தாக்கம் இருந்தாலும் கூட அந்த பக்கம் திரும்பாம இயற்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க.
2: ஆமா, நம்ம வயல்களில் வந்து மேக்சிமம் எல்லாமே மாட்டுக்கான குழாயில் இந்த ஐட்டங்கள் தான் போட்டு இது பண்ணோம்.
0: 10 ஏக்கர் பயிர் ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றத பார்த்தா முழுக்க முழுக்க சொந்த நிலமா இல்ல பாட்டம் அப்படிங்கிற தன்மையில எடுத்தாலும் கூட பணத்துக்கு குறவு இல்லைங்கிறீங்களா?
2: எனக்கு குறவு இல்லைதான், நம்ம 20-25 ஏக்கர் சொந்த நிலம், பாக்கி உள்ளது பாட்டம் நிலம், எங்கள் சொத்தாயத்தில் உள்ளது, அந்த இதில் நம்ம இருந்து அவங்களுக்கு பாட்டம் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்து கிடக்கையினால எனக்கு ஒரு வசதியா இருக்குது.
0: இப்ப நெல் விவசாய சார்புடைய விவசாயிகள் நம்ம நிகழ்ச்சி கேட்டுக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு லாபகரமான விவசாயம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, என்ன நுட்பத்தை இவங்க கையாண்டு வெற்றிவாக சூடிக்கு வருவாங்க அப்படிங்கறத சொன்னா நம்ம ஒரு அதை நம்மளுடைய நிலப்பரப்புல செயல்படுத்தலாமே நினைக்கிறாங்கன்னா தெளிவுபடுத்தலாமா?
2: தெளிவுபடுத்த முடியும். ஏன்னா அக்கறை ஆபீஸ்ல இருந்து இயற்கை உரங்கள் அமிலம் மூலம் தராங்க. அந்த இது சாண உரத்துல விரைவு போட்டாச்சும் வந்தோம்னா நெல் பயிர் 1.5 மணிக்கு குறவு இல்லாமல் விளையுது. அது அவங்க வச்ச நெல்லுக்கே இருக்காங்க, பாக்கி நம்ம கடைகளுக்கு நம்ம கொடுக்க வசதியா இருக்கு.
0: நீங்க வந்து அரசாங்கத்துக்கு வித நெல் கொடுக்குறீங்க?
2: ஆமா, வந்து 500 மூடை கொடுக்கேன். திருப்பை சாதம் வித பண்ணிக்கு வந்து 500 மூடை நெல் ஒவ்வொரு பூவுக்கும் கொடுக்கேன்.
0: தரமான விதையா கிடைக்குது? அப்போ
2: தரமான விதையா தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
0: இப்ப நெல் பயிர் என்ன நிலையில இருக்கு? கன்னிப்பூ சாகுபடியை பொறுத்தவரை அறுவடையை நெடுங்கிடுச்சா அல்லது பால் பிடிக்கும் தருணமா?
2: இல்ல, கதிர் வந்து முடிஞ்சிட்டு எல்லாம் 10-15-20 நாள்ல அறுவடை ஆகும்.
0: இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில இருக்கீங்க, திடகாத்திரமான நம்பிக்கை, நோட்டம் என்னலாங்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு?
2: ஆமா, எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவங்க வந்து 500 மூடை அதுல போயிருக்கு, பாக்கி சந்தேகம் வந்து இந்த இதுல நம்ம கொள்மன்

0: நேரத்தில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால எனக்கு நமக்கு நம்பிக்கை உண்டு.
1: மீடியா பேசினாலும் கூட ஆழமா ஒரு கருத்தை சொல்றீங்க. ஏதோ தனியார் வியாபாரியை பார்த்து கொடுக்கறதுக்கா பதில அரசு சார்பில் உள்ள கொள்முதல் நிலையங்கள்ல நம்ம கவனமா கொண்டு கொடுத்தோம்னாக்கா கச்சிதமா பணம் கிடைக்கும் இல்லையா?
0: ஆமா, கரெக்டா 20 நாளைக்குள்ள பணம் கைக்கு மொத்தமாட்டி சேர்ந்தாலும் வந்துரு. வெளியில கொடுத்தாச்சுன்னு ஒன்றுமானா 50, 1 இப்படிதான் தருவாங்க. இது நமக்கு சரியா பணம் சேராது.
1: 40 ஏக்கரா இருந்தாலும் இயந்திரமயமாதல் அப்படிங்கிற நுட்பத்தை கையாளுறீங்களா? ட்ரோன் செயல்பாடு அப்படிங்கிற ரீதியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
0: நடவு மிஷினு அறுப்பு மிஷினு எல்லாம் உண்டு. ட்ரோன் எனக்கு சரியாக பிடிக்கல. என்ன காரணம் என்னன்னு உண்டுமானா அவங்க அடிச்சதுல வந்து எனக்கு கிளியராட்டு மருந்து அடிச்சு பயிர் சரியா வரல.
1: இருந்தாலும் என்ன இந்த இடத்துல என்ன தெளிவுபடுத்துறீங்கன்னா, நான் தனிப்பட்ட முறையில சொன்னதுனால கண்டா அப்படி இருக்கலாமோ என்னவோ, ஒற்றுமையா எல்லா விவசாயிகளும் உறவு முழுமையும் சேரும் போது ஒரு அமிர்தமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில எதிர்காலத்துல இருக்கும்னு நம்புறீங்களா?
0: நான் செய்யலாம், ஆனா அது வந்து எல்லாருமே 1 ஏக்கர் 1.5 ஏக்கர்னு வச்சிருக்கனால சேரதுக்கு கஷ்டம்.
1: அதுபட்டால் உண்டு வாழ்வும்
0: உண்டு, அது உண்டு. அதனால அதுக்கு சேர கஷ்டம்.
1: எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க விவசாயத்துல?
0: விவசாயத்துல இந்த இதுதான், வேற எதுவும் இது பண்ணல. தென்னை கொஞ்சம் இருக்கு, அதை கிளியர நல்ல முறையில நடத்தி கொண்டு வரணும்னு வச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் வயசாயிட்டு தென்னை எல்லாம் 10-30 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு, அதுக்கு தென்னை இளங்கண்ணை வச்சு எடுத்து அதை பருவம் பண்ணி கிளியரா எடுக்கணும்.
1: இன்னும் கூட நிறைய விவசாயிகள் பேசணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒரு திரைப்பட பாடலுக்கு பின்னால மீண்டும் சந்திப்போம்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: ஜீரோ பிரசன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
7: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
8: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
9: நேரம் 3:19 ஆகிவிட்டது. மீண்டும் நாவல்காடு பகுதிக்கு செல்வோம். வணக்கம்.
10: வணக்கம். இப்ப நாவல்காடு கிராமத்தை பொறுத்த அளவுல மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா சுமாரா ஒரு 800 மக்கள். இதுல பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாய தொழில் ஈடுபாடு உடையவங்க தான் கூடுதல். சுமார் 250 ஏக்கர் பரப்பளவுல விளைநிலங்கள் இருந்தாலும் கூட இதுல 1/3 தான் இப்ப நெல் விவசாயம் அப்படிங்கிற நிலை. நெல்ல பிடிப்போடு செய்தாலும் கூட மாற்று பயிர்கள் அப்படிங்கிற ரீதியில வெள்ளரிக்காய் வாங்கலாம், வெண்டைக்காய் வாங்கலாம், தக்காளி வாங்கலாம், ஏன் கத்திரிக்காய் வாங்கலாம், இந்த மாதிரி மாட்டு பயிர்கள், மரச்சீனி கிழங்கு வாங்கலாம், மட்டிப்பழம் வாங்கலாம், நேந்திரம் பழம் வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு செழிப்புள்ள கிராமமா மாறிட்டு இருக்கு இந்த நாவல்காடு கிராமம். இருந்தாலும் இந்த கிராமத்தை பொறுத்த அளவுல விவசாயத்துல ஒரு பிடிப்போடு செய்யக்கூடிய பல விவசாயிகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்தாலும் கூட இந்த கிராமம் மற்ற கிராமங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியது அப்படிங்கறது முன்னால ஒரு விவசாயி பேசினாங்க, பரமேஸ்வரன் அப்படிங்கிற விவசாயி. அவங்க என்ன மாதிரி கருத்தை சொன்னாங்க அப்படின்னா 250

0: கிட்டத்தட்ட விதை நெல்லு நான் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வந்து விவசாய விளைநில பரப்புல இந்த பகுதி நெல் விதை நெல் வந்து இன்னைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இந்த கிராமம் எந்த அளவுல பிடிப்போடி செய்யுதுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். இப்ப கூட ஒரு விவசாயி என்கிட்ட கேளுங்க என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணபுல்லா. எஸ்
0: நீங்க விவசாய ஈடுபாடு அப்படிங்கும் போது என்ன மாதிரியான பயிர் ஈடுபாடு?
1: அதான் ஒரு குறு விவசாயி, ஒரு 2.5 ஏக்கர் சொந்தமா இருக்கு. ஒரு 1.5 ஏக்கர்ல வாழையும் இது உள்ள 2 ஏக்கர்ல நெல் பயிரும் போட்டிருக்கேன். வாழை சாகுபடியில கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்ப மழை இல்லாதனால வெள்ள தட்டுப்பாடு கடைசி வேண்டதற்காக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்.
0: என்ன குறைச்சிட்டு அப்படின்னு சொல்றீங்க? உங்க கிராமத்தை பொறுத்த அளவுல குளங்கள் அப்படிங்கிற ரீதியில அடுக்கடுக்கா சொல்றாங்களே, நாடாங்குளம்ங்கிறாங்க, நீலகண்ட குளம்ங்கிறாங்க, பாய்ச்சி நீர் குளம்ங்கிறாங்க, ஒர்த்து குளம்ங்கிறாங்க, மலட்டு குளம்ங்கிறாங்களே.
1: குளங்கள் அதிகமா இருந்தாலும் மற்ற இடங்கள்ல நம்ம வாழைகள் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வயசுகள்லாம் வயசானதுனால கொஞ்சம் கவனிச்சு போடுவாங்கிறதுக்காக 1.5 ஏக்கரை போட்டிருக்கேன்.
0: பயிற்சி தளம் அப்படிங்கிற ரீதியில உங்க கிராமத்துலனாலும் சரி மாவட்டத்துலனாலும் சரி வேளாண் சம்பந்தமான பயிற்சிகளை கலந்துக்கிட்ட அனுபவம் இருக்கா? அதுல புதிய நுட்பங்கள் அப்படிங்கிற ரீதியில ஏதாவது விவசாய விளைநில பரப்புல செயல்படுத்துறீங்களா?
1: கட்டாயமா இப்போ உங்களுக்கு பறந்த லைன் சாகுபடி, அதாவது தொழிலாளர்கள் கட்டுப்பாடு. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தொழிலாளர்களுக்காக லைன் பிளான்டேஷன் பண்ணுங்க, மெக்கனைஸ்டு. அப்போ ஆமா, இயந்திரமயமாக்குறது. அந்த பிரயர்ல உழுதுக்குள்ள பவர் டீலரு, தோட்டத்தை உழுதுக்குள்ள ப்ரொடியூட்டர், புல்வெட்டு பண்ணக்கூடிய புஷ் கட்டர், பிளஸ் பிளான்டிங் மிஷின், இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த பிரகாரம் வயல்கள் எல்லாம் பிளான்டிங்ல தான் நடக்குது.
0: சரி, நிதிநிலை அறிக்கையில கூட சாதா பேசிட்டு இருக்கும் போது விவசாயிகளுக்கு முன்ன திட்டங்கள் வரப்போகுது, அது வரும்போது எங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த நிதிச்சு ஆரம்பிச்சு முன்ன பேசுவீங்க. அப்படி என்ன இதுல சொல்லியிருக்காங்க?
1: வாழை பொறுத்த பாருங்க, நெல்லை பொறுத்தவரையில பாருங்க, வண்டி கண்டு காட்டு பந்தினுடைய ஓல்சாதம் அதிகமாக இருந்தது. நைட்ல விவசாயிகள் காவல் காக்கணும், தயாரை கொளுத்தணும், பட்டாசை கொளுத்தணும், அங்கிருந்து நைட்ல வந்துகிட முடியாது. பகலையும் கூட ஈவினிங் நேரத்துல காட்டு பந்தியினுடைய ஓத்திரம் இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. தற்பொழுது இப்ப என்னன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சோலார் பவர்டு எலக்ட்ரிக் பவர்ல மின் வேலி வேலி கட்டி தரேன்னு, கன்செஷன் ரேட்ல வேலி கட்டி தரேன்னு அனௌன்ஸ்.
0: மானிய அடிப்படையில
1: கன்செஷன் ரேட்ல மானிய அடிப்படையில கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அக்ரிகல்ச்சரல் காலேஜில் இருந்து கண்டுபிடிச்ச ஒரு திராவகம், இயற்கை திராவகம் கொடுக்குறாங்க கன்செஷனல் ரேட்ல. அதுவும் அதை ஒரு குப்பியில விட்டு 2 சென்டிமீட்டர் என்னமோ ஒரு அடி உயரத்துல கட்டி பூரா 4 பக்கமும் ஒரு சின்ன கேப்ல புட்டாக்கோ, இந்த மனத்திலேயே அந்த பன்றி சம்பந்தப்பட்ட பூச்சி கீச்சிகள் எல்லாம் கிட்ட வராது, அதனுடைய தொல்லையிலிருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அவள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா.
0: அது ஒரு திட்ட செயலாக்கம் அமலுக்கு வரும்போது விவசாயிகளான உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு லாபகரமான நிலை ஏற்படும் நம்புறேன்.
1: கட்டாயமா, ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு 1.5 ஏக்கர் பயிரப்பட்டவங்க ப்ராப்ளம் இருக்கிறதுனால 1.5 ஏக்கரோடு நிற்கலாம், தொடர்ந்து 1.5 ஏக்கரை போடலாம். ரெண்டாவது, மரச்சினி கொஞ்சம் வைக்கலாம். இந்த மாதிரி பல மாற்று பயிர்களை செய்யறதுனால வருமானம் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கு.
0: நாவல்காடு பகுதியில நேந்திரன் மட்டி ரொம்ப சிறப்பா சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்?
1: காரணம் ஒண்ணு வந்து நிலத்து நம்ம மண் செழிப்பு. ரெண்டாவது, மேக்சிமம் விவசாயிகள் எல்லாம் ஒரு வருஷம் வாழைன்னா அந்த வயல்ல திரும்ப மாத்துறது, மாற்று பயிர் போடுறது. அதனால மண் வளம் காக்கப்படுகிறது. மண் வளம் காக்கப்படுகிறது, தொலையின் தாருனுடைய வெயிட்டு குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. ரெண்டாவது,
0: யாரு என்ன வந்துட்டு யாரு அவங்க வந்து ரொம்ப அவசரப்படுறாங்களா பேசணும்?
1: அது நம்ம வீட்டுக்காரி மிஸ் நீலம்மாள்.
0: சரிம்மா, நீங்க வந்து குமரி பண்பலை கேட்கறது
2: கண்டிப்பா. நாங்க எப்பவும் நாங்க கழிச்சுட்டு இருப்போம், ரெடியா வச்சுட்டு கேட்டிருப்போம், டிவி பார்க்க மாட்டேன்.
0: விவசாயம் அப்படிங்கிற ரீதியில உங்க குடும்பத்தினுடைய அழுத்தமான பிடிப்பு சொல்லுங்க.
2: அது காரணம்னா எங்க அப்பா வந்து பெரிய முன்னோடி விவசாயியா இருந்தாங்க, நடராஜ பிள்ளை, ஏ நடராஜ பிள்ளை. அவருக்கு உள்ள 3வது மகா தான் நான். எங்க அப்பாவுக்கு விவசாயத்து கூடயே நானும் கூட போகுது வருது, அவங்க கூட வயல்ல எல்லாம் அதெல்லாம் பல நாள் இன்னைக்கு அது எனக்கு எவ்வளவோ கை கொடுத்து உதவுது.
0: அப்படி என்ன கை கொடுத்தது? பாரம்பரியமான உணவு முறைகள் ஏதாவது மாற்றத்தை உருவாக்கியிருக்கா? உங்க வீட்டாளுக்கும் கூட செய்து கொடுத்து விவசாய ரீதியா உடல் வலுவா திகழ்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கா?
2: காரணம் என்ன, சிறுதானியம் போடுவோம், எப்படின்னா உளுந்து போடுவோம், பயிர் போடுவோம். இப்போ எள்ளு நிறச்சிட்டோம், என முடியாது போட்டு.

0: ஏன்னா அந்த வயல் அறுத்து முடிச்சாலும் 3 மாசம் கிடக்கும் இல்ல, அந்த கேப்ல என்ன செய்வோம்னா உளுந்து பயிரும் போடுவோம். உளுந்து எடுத்து அதை வந்து என்னன்னா உளுந்தம் கஞ்சி வைப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்க வீட்டுல உளுந்தம் கஞ்சி தான்
1: நடைமுறையா தான்.
0: உளுந்தம் கஞ்சியில வெள்ளப்பூண்டு போடணும், சுக்க தட்டி போட்டு வெந்தயம் போட்டு அது என்ன உடல் வலிமையாகும். அதில் இடக்கிடக்கு என்னன்னா இது பண்ணுவேன், உளுந்த களி பண்ணி கொடுப்போம். அது களி ஏன்னா நரம்புத்தலை சரி இல்லாமல் அதில் அயன் சத்தம் கிடைக்கும். திரும்ப கேழ்வரகு அதெல்லாம் நம்ம வாங்கி சத்து மாவாட்டு நாங்கள் வீட்டிலேயே பண்ணி அதை நாங்கள் குடிப்போம். அதில் என்னென்னா சத்து மாவில் என்னென்னா ஃபைபர், நம்ம நார்ச்சத்து ரொம்ப இருக்கு, புரோட்டீன் இருக்கு, இரும்பு சத்து, இந்த மூணு நம்ம உடம்புக்கு.
1: குழந்தைகளுக்கு இந்த உளுந்துல சிறுவயர்ல எல்லாம் கொழுக்கட்டை மாதிரி எல்லாம் செய்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி அனுபவம் இருக்கா?
0: அது என்னன்னா என் பேரன் பிறந்து பல்லு மாத்த உடனே கொக்கட்டாம் பண்ணி கொடுத்துருவோம்னு நான் இருந்து கொண்டு பண்ணி என் கைனாலே பண்ணி
1: வந்து பாப்பா. நிகழ்ச்சி கேட்கக்கூடிய பெண்மணிகள் இப்போ உள்ள சந்தேகத்துக்கு செய்து கொடுக்கட்டுமா?
0: அதை என்னன்னா அரிசியை வறுத்து பொடிச்சு வச்சோம்னா தனியா, திரும்ப வந்து சிறுபயரை நல்லா வறுத்து அதையும் அது தோல் உள்ள சிறுபயரா இருந்தா ரொம்ப நல்லது. இப்ப நீக்காம அப்பம் எல்லாம் தோல் நீக்க முடியாது, ஏன்னா எங்க வயல்ல உள்ளதெல்லாம் நாங்களே அப்படி பண்ணது இல்ல, அதுல உள்ளதை வறுத்து அந்த பவுடர் பண்ணி வச்சு அதை திரும்ப கருப்பட்டி பாகுல அதை இறக்கி அதை இருத்து
1: நாட்டு கருப்பட்டி உண்மையான கருப்பட்டி
0: உண்மையான அப்பம் எல்லாம் நாட்டு கருப்பு நாட்டு சர்க்கரைன்னு விற்கிறாங்க, அதெல்லாம் இல்ல நாட்டு கருப்பட்டி. எங்க தோப்புல விலையில வந்து பணம் இறக்கி கருப்பட்டி சூடா எங்க கைனால நாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். மாலை பயிலி போய் எங்க தாத்தா கூட குடிப்போம். அதெல்லாம் அந்த இதெல்லாம் இன்னைக்கு என் உடம்பு வயல்ல நின்று வேலை செய்யறது
1: சத்தனை வயதாகுது உங்களுக்கு?
0: எனக்கு 70 வயசு ஆகுது.
1: சொல்ல முடியாத
0: அந்த உடல் திறமை இருந்து வேலை செய்யறதுனால சாப்பாட்டுலயும் அப்போ உள்ளது சம்பாரிசி.
1: இந்த இடத்துல என்ன ஒரு கருத்தை வலியுறுத்திருக்கீங்க அப்படின்னா, விவசாய குடும்பங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மாவட்டம் ஒரு காலத்துல கடைபிடிச்ச மாதிரி ஒரு பவத்துக்கு இன்னொரு பவத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல நிலங்களை தரிசா போடாம உளுந்துல ஈடுபாடு காட்டுங்க, சிறுபேர்ல ஈடுபாடு காட்டுங்க. அந்த ஒரு ஈடுபாடு காட்டினதன் பலனா எங்களுடைய நிலமும் வளமாயிருக்கு, நாங்களும் வளமாயிருக்கோம் அப்படின்னு நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா?
0: நம்ம உளுந்து பயிர் போடுவோம் பார்த்தீங்கன்னா அதை மடக்கி உழுவோம்ல தண்ணியை நச்சு, அதுல அவ்வளவு நைட்ரேட் தான். நைட்ரேட் வந்து அதுல பார்த்தாலே போதும், அந்த வேர்ல உருண்டை உண்டை கட்டிய போல இருக்கும், அது அவ்வளவு நைட்ரேட்.
1: பெண்ணா இருந்தாலும் வயலுக்கு போக தயங்குறது இல்ல அந்த காலத்துல?
0: ஆமா, அப்ப ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலே நான் கிளாஸ் 8 படிக்கும் போதே எங்க அப்பா கூட போய் அங்க வயல்ல களை வர எப்படி பறக்கணும் பார்த்து, அப்புறம் வேலை
1: இருந்தாலும் கூட உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் கூட நிறைய விவசாயிகள் பேசணும்னு ஆர்வமா இருக்காங்க. அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்ன ஒரு திரைப்பட பாடல் கேட்டுருவோமா?
0: கண்டிப்பா கேளுங்க, எனக்கும் சந்தோஷம்.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
5: AMP Furniture. AMP
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 3:35 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். மீண்டும் நாவல்காடு பகுதிக்கு செல்வோம். வணக்கம் சார்.
11: வணக்கம். இப்ப இந்த கிராமத்தை பத்தி இன்னொரு கருத்து கூட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது இவங்க வந்து விவசாய விளைநில தயார்படுத்தலுக்காக வெளியிடத்துல இருந்து எந்த விதமான கொலைகளும் கொண்டு வருவதில்லை. நம்ம கண்ணுக்கே பாக்குறோம், வேம்பு நிக்குது, புங்கு நிக்குது, அப்புறம் வாகக்குள்ள பயன்படுத்துறாங்க. அப்புறம் விவசாயத்தை சாதாரண நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே சும்மா கலந்தாய்வு பண்ணக்கூடிய நிலையில என்ன மாதிரி கருத்து சொன்னாங்கன்னா, ஒரு வயல் படுவசாலா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேக்கு இலையை போடலாம், ஆனா இதுவரைக்கும்

0: நிறைய விவசாயிகள் போடுறது இல்லை. என்னுடைய அனுபவத்துல நான் போட்டு பாக்குறேன், அந்த படுவக்கால் பகுதி வந்து மணற்பாங்கான பகுதியாக மாறி பயிர் செழித்து வளர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புத தகவல் சொன்னாங்க. அது போக எருக்க பயன்படுத்துறோம், புங்க பயன்படுத்துறோம், இலைகள் போடல அப்படின்னு சொன்னா எங்க விவசாயம் இல்லை, எங்க நிலம் இன்னைக்கு செழிப்பா மகசூல் கொடுத்துருது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய உழைப்பு உழைப்புன்னு பார்க்காம உயர்வடைவதற்கான நிலையா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற கருத்தையும் அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இப்ப கூட ஒரு விவசாய பார்க்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேரை சொல்லுங்க.
1: பேர் சி கண்ணன்.
0: நீங்க என்ன மாதிரியான விவசாய நாட்டம்?
1: தோட்டம் விவசாயம்.
0: தோட்டம் அப்படிங்கும் போது காய்கறி சாகுபடியா?
1: காய்கறி.
0: காய்கறி சாகுபடிக்கு ஏற்ற நில அமைப்பு அப்படிங்கிறது நாவல்காடு பகுதியில எப்படி இருக்குது?
1: நல்ல ஒரு 3 அடி வடிகாலில் தான் நல்ல தோட்டம்.
0: என்னென்ன மாதிரி பயிர்கள் நீங்க நாட்டம் கொள்றீங்க?
1: வெண்டை போடுறேன், புரளை போடுறேன்.
0: ஆரம்பத்துல ஈடுபாடு காட்டக்கூடிய நிலையில புதுசா இந்த கிராமத்துல நீங்க அடி எடுத்து வச்சீங்களா, இல்ல ஏற்கனவே முன்னோர்கள் நிறைய பேர் காய்கறியில நாட்டம் கொண்டு வந்தாங்க?
1: தோட்டத்து வேலை செஞ்சிருந்தேன், அதுக்கு ஒரு எனக்கு அதுல ஆசை.
0: விதை தேர்வு அப்படிங்கிறது காய்கறியில கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா காசி இழப்பு ஏற்பட்டுருங்கிறாங்களா?
1: ஆமா, நம்ம சொந்தமா பக்கமும் காயப்படணும், ரொம்ப காயப்படும், ஓரளவு போட்டு காத்து ஏறாம பாத்தின் பயில கட்டி வச்சுருந்தோம். அப்ப நம்ம என்னைக்கு உபயோகிச்சோமோ அன்னைக்கு எடுத்துட்டோம்.
0: இப்போ நிறைய விவசாயிகள் என்னமோ விவசாயிகள்ங்கிறத விட நுகர்வோர் அப்படிங்கிற அடிப்படையில கீரை வந்துன்னு சொன்னா ஒரு மொய்ப்பு தன்மை இருக்குங்க. இப்ப வீட்டுக்கு பின்னால கீரை சாகுபடி செய்யக்கா போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சிறிய இடமா இருந்தாலும் கூட அந்த விதையை எப்படி அந்த மண்ணை எப்படி பக்குவப்படுத்தணும் அந்த ஒரு நுட்பத்தை சொல்லுங்க.
1: முதல்ல ஒரு வெட்டு ஆழமா வெட்டணும், புரடி வெட்டி வெட்டணும். ரெண்டாவது ஒரு அரை வெட்டி வைக்கணும், மண்ணு புளியாகும். அதுமாதிரி சாணியும் ஆட்டு உரமெல்லாம் சேர்ந்து ஐட்டம் விரிக்கணும், விரிச்சு மண்ணை நிரப்பாக்கி நினைச்சு ஒரு கம்பை வச்சு பழையபடி பள்ளம் இல்லாமல் நிரப்ப தட்டணும். தட்டி 20-25 போடுங்க மச்சள்.
0: ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா விதைய மேட்டால போட்டு விட்டா போதும் இருக்க, ஆனா நிறைய பேருடைய அணுகுமுறை ரொம்ப ஆழத்துல விதைய போட்டுட்டு அதனாலதான் முளைப்பு திறன் இல்லாம இருக்கா?
1: மண்ணுகளை போயிட்டுனா ஒரு 1/2 இன்ச் கலர் பேசினா முளைச்சி நாளாகும். அந்த போட்டு மண்ணா கம்பத்துக்கு தள்ளுமில்ல மண்ணுக்குள்ள அதுக்குள்ள போயிடும். கட்டி கட்டி ஆழம போட்டோம்னா
0: கீரையா இருந்தாலும் கூட அது ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுத்ததுக்கு பிறகு விதைக்காக அடுத்தது வந்து கடைகளை தேடுறா, உங்களமா இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகளை தேடுறா, அல்லது என்னுடைய விளைநிலை பரப்புலயே நான் உருவாக்குறேன் அதை தான் பயன்படுத்துறேங்கிறீங்களா?
1: அந்த கலப்ப கடைக்குள்ள விட்டு மூடு, அதுல ஒதுக்கி விட்டா போதும், அது வீரியமா இருக்கும். அதுல உள்ள வித்த எடுத்து காய வச்சு வச்சிருக்கோம்.
0: வித்த எடுத்து காய வச்சுட்டேங்கிறீங்க, ஒரு மூட பொறுத்த அளவுல எவ்வளவு வித்து கிடைக்கும், எவ்வளவு நாட்களுக்கு அது உயிர் போடி இருக்கும்?
1: 1 வருஷம் வரை இருக்கும். ஆமா, காய போட்டு காத்தி அறாம வச்சிருக்கோம். ஒரு 5 முறை காப்பாடு
0: என்ன சொல்றீங்க, ஒரு மூட விடுறீங்க ஒதுக்கி அதுல வித்தெடுத்து 5 முறை காப்பாடு விதைக்கக்கூடிய அளவு கிடைக்குமா?
1: ஒரு கழுத்துக்கு ஒரு ஆள் கழுத்து வர வளரும், ஒரு பாகத்துக்கு சுத்த அளவு ரவுண்ட் ஆகி கொடுக்க முடியாது. தண்டு வெட்டி வச்சு வெட்டி தான். ஆமா,
0: ஆனா அந்த முத்தினருக்கு பிறகு அந்த தண்டு உபயோகம் இல்லையா?
1: ஏன்னா அதிக வெப்பம்னு சொல்லுவா, நாங்களும் வச்சது கிடையாது. மாவா இருக்கும், மிளகு நார்வா இருக்கும்.
0: மொய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க சிவப்பு கீரையா இருந்தாலும் கூட பச்சை கீரையா இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட என்ன மாதிரி காசு உங்களுக்கு வருகிற மாதிரி ஆர்வம் இருக்கு?
1: எனக்கு வந்து பச்சை கீரை தான், சிவப்பும் பச்சும் போட்டா ரெண்டு கலப்பாயிடும், எடுப்படாது கலை முட்டி எதாவது வாங்க மாட்டான். இது இந்த ஒரு சில பச்சை பெரிய எல்லாத்தையும் ஆர்வம் கீரை இது இங்க ஓடி வச்சோம். இந்த புளிக்குழம்பு தான் மெயின்.
0: தண்ணியை கூட சொல்லி கொடுத்து வியாபாரம் பண்றீங்க?
1: இல்ல, அவளுக்கு தெரியும்.
0: வெண்டையை பொறுத்த அளவு நாட்டு வெண்டையா பச்சை வெண்டை? நாட்டு வெண்டை வந்து ஒரு மஞ்சள் நோயினால நிறைய பிரளயத்துக்கு உள்ளாகணும், அதனால நாங்க கைவிட்டுட்டோம் அப்படின்னு ஒரு அழுத்தமான பேச்சு மேல உங்குத.
1: அது வைகாசி 15 போறதும் போடணும், அந்த கிளைமேட் குளிர்ந்த கிளைமேட் போடணும். அதுக்கு முன்னே போட்டா மஞ்சள் கண்டிப்பா உள்ள
0: ஐப்பசி எப்போ? இப்போ இது ஆவணி, அடுத்த மாசம்
1: இல்ல ஆணி ஆடி ஆவணி போட்டாச்சு.
0: ஆமா, ஆவணி இந்த மாசம் நடந்துட்டு இருக்கு. காய்கறி சாகுபடி, நெல் விவசாயம், தென்னை விவசாயம், வாழை விவசாயத்தை ஒப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறீங்களா, இல்ல அதுவும் வச்சிருக்கிறேங்கிறீங்க?
1: இல்ல, எனக்கு நம்ம உழைப்பு உழைக்கிறத உழைப்பு சம்பளம் கிடைக்கும், கொஞ்சம் எஸ்டாட்டும் கிடைக்கும், வேலைக்கு போன சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும். 8 மணிக்கு வேலை பார்க்கணும், இது ஒரு 4-5 மணிக்கு வேலை பார்த்தாங்க.
0: யாருக்கும் அடிமை இல்ல, நீங்க சுதந்திரமான ஒரு மனிதன்.
1: அவ்வளவுதான். ஆமா,
0: உழைப்பு கொடுக்கறதுக்கு தயங்குறது இல்லை.
1: ஆமா, நான் காலையில போய் 4 மணிக்கு வேலைக்கு வரேன், அது மாதிரி மார்க்கெட்டை செஞ்சு கொண்டு போய் பிள்ளைக்கே வரவும்.

அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்ன ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம்னு நினைக்கிறேன்.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்.
5: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும் சரி சரி சரி வசந்தன் கோ. சரி சரி வசந்தன் கோ. சரி சரி
7: ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை
8: பெஸ்பா ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
7: உடனடி டெலிவரி,
8: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
7: தொடர்புக்கு
8: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
9: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
10: 85% வரை LTV, மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
9: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
10: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
9: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800420223.

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இப்ப வந்து தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். மீண்டும் நாவல்காடு பகுதிக்கு செல்வோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். இப்போ நாவல்காடு பகுதியை பொறுத்த அளவுல ஒரு சில விவசாயிகள்ட்ட பேட்டி எடுத்திருக்கும் போது என்னுடைய காது வந்து தனிப்பட்ட முறையில் 4-5 விவசாயிகள் பேசி முடிச்சவங்க பேசுற நிலையில கேட்டுக்கின்றதை அந்த கருத்தை வெளிப்படுத்துறேன். அதாவது என்னமாய் அவங்க கருத்து பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னா, கொள்முதல் நிலையங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். முன்னாள்லாம் தனியாற்ற நெல்லை வந்து விற்பனைக்கு கொடுப்போம், பணம் வாங்குறதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொய்வு. அடுத்த அரப்பு வருது வர அந்த பணம் கைக்கு வராத ஒரு நிலை இருந்தது. ஆனா இப்ப கொள்முதல் நிலையம் வந்ததுனால பணம் வந்து எங்களுக்கு ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாக பணம் வருகிறதுனால ஒரு சொத்து வாங்கணும் அல்லது ஒரு நிலம் கூடுதலா வாங்கணும் அப்படின்னா அது கை கொடுக்குது அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் வந்து பரிமாறப்பட்டதை நான் கேட்டதுனால அதை வெளிப்படுத்துறேன். அப்ப அரசினுடைய நிறுவனங்கள் அது என்ன ஒரு ஈடுபாட்டுல செயல்பட்டுன்னா விவசாயிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வருங்கிறதுக்கும், கொள்முதல் நிலையங்களை மற்ற விவசாயிகள் பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பிரதிபலிக்கிறதுக்காக வந்து அந்த கருத்தை நான் சொல்றேன். இப்ப ஒரு விவசாயி சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் என் பழனி. அவர் பாரம்பரிய இயற்கை விவசாயி.
1: இயற்கை விவசாயிங்கிறீங்களா? என்னென்ன மாதிரி பயிர்கள்ல நாட்டோம்?
2: நெல், தென்னை பண்றோம், அதெல்லாம் காய்கறிகளும் போட்டுறோம், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்.
1: இந்த நிகழ்ச்சி வாயிலா ஒரு கருத்தை வெளிப்படுத்துங்க பார்ப்போம்.

0: இயற்கை விவசாய ரீதியா சாதிச்சிருக்கிறேன் இன்னும் பயிர்ல அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு இன்னும் நுட்பத்தை கையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி ரத்ன சுருக்கமா வெளிப்படுத்துங்க பாப்போம்.
1: அதை நம்ம நெல் போட்டிருந்தேன், ஒரு அரை ஏக்கர் போட்டிருந்தேன் பாரம்பரிய நகம் கட்டிச்சம்பா. அதை இப்போ நம்ம தேவைகள் அதிகமானாலும் இப்போ 1.5 ஏக்கரா ஆக்கியிருக்கிறேன் கடந்த 10 வருஷத்துல. எப்பவுமே நமக்கு அந்த நுகர் சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திட்டு தான் விளைச்சல நம்ம அதிகமா விளைநிலங்களை பயிர் செய்யணும். எப்பவுமே நம்ம சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திட்டு தான் விளைச்சலை அதிகப்படுத்தணும். விளைநிலங்களோட பரப்பளவையும் அதிகப்படுத்தினீங்கன்னா தாராளம் கிடைக்கும். இதுக்கு நல்ல பயிற்சி பார்த்தீங்கன்னா நான் சுபாஷ் பாலக்கரிச்சிட்டு ஒரு 10 நாள் நேரடி பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அவங்க நம்ம மத்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ அவர்கிட்ட கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. நம்ம ஆழ்வார் காலத்துல வாழ்ந்த விவசாயி இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
0: அவற்ற படித்த ஒரு படிப்பை அந்த பயிற்சியில கிடைத்த ஒரு அனுபவம் என்னுடைய விளைநில பரப்புல இயற்கை ரீதியா என்ன ஒரு நுட்பத்தை கையாண்ட அது வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு எந்த நுட்பத்தை சொல்றீங்க?
1: பாத்தீங்கன்னா எங்க ஒரு பசுமாடு இருந்தா 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம்.
0: அடிமையில சாத்தியமா?
1: சாத்தியம் தான் சார். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நெல் பயிருக்கு அடிவரமா போடுறோம். சிலவங்க பாட்டம் பாசு போடுவாங்க, இளத்தலைகள் டிஏபி போடுவாங்க, நம்ம எதுவுமே தேவையில்லை. கனஜீவாமிருதம் ஒரு 100 கிலோவை நம்ம ரெடி பண்ணி ரெண்டு உழவு விட்டுட்டு அதுக்கு 3வது உழவு அந்த மரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு மரம் அடிச்சாலே போதும்.
0: கனஜீவாமிருதம் பொதிஞ்சாலே சொல்றேன், அதுல என்னென்ன சேர்மானம்?
1: இல்ல நம்ம சாணம் ஒரு 100 கிலோ நல்ல மாடு போட்ட ஃப்ரெஷ்ஷான சாணத்தை எடுத்துக்கணும். அது கூட 2 கிலோ கடலை மாவு, 2 கிலோ சர்க்கரை, ஒரு 5 லிட்டர் கோமியம் போட்டு நல்லா நம்ம அந்த செங்கத்துளையில மண்ணு மிதிக்கு போல மிதிச்சு ஒரு நிழலான இடத்துல வச்சு மேல மூடி போட்டணும். சாக்க வச்சு மூடி போட்டணும். 3 நாள் இருந்ததுன்னா இந்த சாண கோமியத்தில் இருக்கிற நுண்ணுயிர்களை இந்த நம்ம கொடுக்குற கடலை மாவு சர்க்கரையை சாப்பிட்டு பல கோடி பெருகிரும். அதை நீங்க 3வது நாள் எடுத்து நேரடியாக நெல் வயலில் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு காய போட்டு வரட்டி போலையோ தட்டி காய போட்டு வச்சுனாலும் 6 மாசம் நீங்க வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
0: நெல் பயிருக்கு மட்டும்தானே மாட்டு பயிர்களுக்கும் ஈடுபாடு கொள்ளலாம்?
1: எல்லா பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம், காய்கறிகள் எல்லாத்துக்குமே. இது மிக
0: மீன் அமிலோ அமிலத்தை ரொம்ப சிறப்பா சொல்றாங்க.
1: மீன் அமிலங்கிறது மிகச்சிறந்த வளர்ச்சி உத்தி சார். இப்ப நைட்ரஜன் நீங்க யூரியா எடுத்தீங்கன்னா 40% நைட்ரஜன் இருக்கு. நீங்க மீன் அமிலம் பயன்படுத்தினீங்கன்னா 80-85% இருக்கு. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம்.
0: நல்ல மீன் தேவைப்படும்.
1: நல்ல மீன் தேவையில்லை, நம்ம மாவட்டமே கடலோர மாவட்டம். எல்லா வீட்லயும் பரவலா மீன் நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறோம். 100 ரூபாய்க்கு நீங்க சால மீன் வாங்குறீங்களா, அதுல இருக்க குடலு கிச்சட்டில் அது கூட நீங்க எவ்வளவு அளவு வருதோ அதே அளவு சர்க்கரையை போட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பால மூடி,
0: வேற எதுவும் தேவையில்லை.
1: எதுவும் தேவையில்லை. நீங்க ஒரு டப்பால மூடி வச்சுட்டீங்கன்னா 1 மாசத்துல அது நல்ல மதுரம் அந்த தேன் போல ஆயிரும், ஸ்மெல் எல்லாம் வராது. அதை நீங்க எடுத்து 1 லிட்டருக்கு 5 ml சேர்த்து இலை வழியாவும் விடலாம், மண் வழியாவும் விடலாம்.
0: வேற கொஞ்சம் அளவு கூட்டிடுச்சுன்னா பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கா? செடி கண்டு நம்ம தெளிக்கணுங்கிறீங்களா? அப்படி
1: முருங்கைக்கு மட்டும்தான் நீங்க அந்த அளவு மெயின்டைன் பண்ணணும். மீதி எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணாலும் ஒரு குழப்பம் இல்லை.
0: நல்லா இருக்கீங்க.
1: நீங்க தென்னைக்கு எல்லாம் பயன்படுத்தீங்கன்னா அதிகம் குடும்ப உதராது. மிகச்சிறந்த ஒரு 25-30 வீட்டு நம்ம தாராளம் வெட்டிக்கணும்.
0: ஆக இயற்கை விவசாயம் என்னென்னலாம் வாழ்க்கைக்கு வழி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இந்த கனஜீவாமிரதம் அப்படிங்கிறதையும் ஜீவாமிரதம் அப்படிங்கிறதையும் மீன் அமிலம் அமிலம் கரைசலையும் பயன்படுத்தி நெல் விவசாயத்துல இயற்கைய சாத்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இப்ப நிறைவா ஒரு விவசாயம் சந்திக்கும். என்ன ஏதோ ஒரு கருத்து சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வரீங்களா? நாவல்காடு கிராமம் நெல் விவசாயத்துல வருங்காலத்துல எப்படி
1: வருங்காலத்துல விவசாயம் கூடும். எல்லா மக்களுக்கும் இயற்கையான அரிசி கிடைக்கிறது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம்.
0: இளைஞர்கள் ஈடுபாடு உங்க பகுதியில் எப்படி இருக்கு?
1: இப்போ இயற்கை விவசாயத்துல ரொம்ப வளர்ந்துட்டு தான் வருது எங்களுக்கு. இயற்கை விவசாயத்தை எல்லா நோய்களும் இந்த ரசாயன வளத்தினாலதான் வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை ஒன்னாதான் இதுல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். இந்த வீட்டு நிறைய புதுசாட்டு நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு இறங்கிட்டு இருந்தோம்.
0: உங்க அனுபவம் எப்படி? நீங்க இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ரீதியில ஏதாவது பயிற்சி எடுத்த அனுபவம் இருக்கா? அல்லது உங்க பகுதியில இயற்கை விவசாயி முன்னோடியா இருக்கனால பழனி அப்படிங்கக்கூடியவர்கிட்ட கூட ஆலோசனை கேட்டு செயல்படுத்துறீங்க?
1: ஆமா, நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் பழனி இருக்கேன். அவன்கிட்ட நாங்களும் பழைய ஆளு, பழனி புது ஆளு, அதனால புது ஐட்டங்க புது பெரிய மரம் அவன் அதிகமா ட்ரைனிங் அதெல்லாம் போவான். அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடியாட்டு நாங்க போய் செய்துட்டு வரோம்.
0: வீட்டுல ஆடுகள் இருக்கா, மாடுகள் இருக்கா, கோழிகள் இருக்கா?
1: ஆடுகள் எனக்கு ஆடு மாடு இருக்கு.
0: பயிர் ஈடுபாடுங்கிறது எல்லா பயிர்லயும் நாட்டமா குறிப்பிட்ட பயிர்கள்?
1: இப்போ நம்ம எல்லா பயிரும் பயிச்சுட்டு இருந்தோம். இப்ப நெல் பயிரும் வாழை பயிரும் தான் நான் பயிச்சுட்டு வரேன். வரையும்
0: ஒரு காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப விவசாயத்துல அதீத ஈடுபாட்டுல உங்க கிராமத்துல இருந்த மாதிரியும் அதிகாலையிலேயே இந்த மாடு வளர்த்துலையும் கூட பால் கறவையில ஈடுபாடு காட்டுறது, தொழுவத்தை சுத்தப்படுத்துறதுல அவங்கதான் ஈடுபாடு காட்டுவாங்கன்னு ஒரு கருத்து மேலோங்கி இருந்தது. இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? பெண்களுடைய ஈடுபாடு வேளாண்மையில எப்படி இருக்கு?
1: மாடு வளர்ப்புல வந்து பெண்களுடைய

0: இப்ப இங்க இல்லை, இப்ப எல்லாருமே படிச்ச பிள்ளையோ, படிச்ச பிள்ளைய வந்து மாலை ஜானி எடுக்கிறதுக்கோ எங்களை யாரும் இல்லை.
1: அப்படி படித்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதை விட நம்ம அந்த அளவுல அவங்க ஈடுபாடு அடைகிற மாதிரி சிறு பிள்ளை பிராயத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி வளர்த்து கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி கொண்டு வரலன்னு சொல்லாமா?
0: இப்ப கொண்டு வரலாம், கொண்டு வரலாம். ஏன்னா இட இப்ப வந்து இந்த இயற்கை விவசாயம் ஆர்வம் இருக்கிறதுனால இதெல்லாம் இது செய்தாதான் நமக்கு இயற்கை உற்பத்தி பண்ண முடியும்.

0: உற்பத்தி பண்ண முடியும்.
1: விவசாயத்துக்கு செயல்படுத்தக்கூடிய மத்திய மாநில அரசு திட்டங்களை நாவல்காடு கிராமம் விவசாயிகள் எந்த அளவுல பயன்படுத்தி முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க?
0: மத்திய திட்டம் எல்லாமே எங்க கிடைச்சிருக்கு. இப்ப உங்களுடைய உங்களுக்கு தள்ளுபடி எல்லாம் லோன் எல்லாம் கிடைச்சிருக்கு. மத்திய அரசு கிராமம் நிறைய கிடைச்சிருக்கு.
1: இப்போ பிஎம் கிசான் அப்படிங்கிற 6000 ரூபாய் வருடத்திற்கு 6000 ரூபாய் 4 மாதத்துக்கு கொடுக்க 2000 ரூபாய்ங்கிறது இந்த பகுதியை விவசாயிகள் அனுபவிக்கிறாங்க.
0: நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க, நிறைய வாங்கிட்டு தான் இருக்காங்க.
1: ஆக குமரி பண்பலைக்காக நாவல்காடு கிராமம் அப்படிங்கிறது ஒரு விவசாய கிராமம், விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிராம பக்கம் வாங்க. எல்லா பயிரையும் பார்க்கலாம், நெல் மட்டும் இல்ல, வாழை மட்டும் இல்ல, தென்னை மட்டும் இல்ல, மர வகை பயிர்களையும் பார்க்கலாம், காய்கறிகளையும் பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா காய்கறிகள் வேணும் அப்படின்னு சொன்னா விளைநில பரப்புக்கு வந்தோம்னா பை நிறைய கொண்டுட்டு போலாம், காசு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி அருமையான தகவல்களை சொல்லி மற்ற விவசாயிகளை தட்டி எழுப்புற மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த கனவுகள் வரும் நாட்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பேட்டியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

தேனி நேரம் சந்திப்பும் சிந்திப்பும் நிகழ்ச்சியில் இதுவரை நாவல்காடு கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை கேட்டீர்கள். களத்து மேட்டிலிருந்து நேரலையை வழங்கியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, நிகழ்ச்சி அமைப்பு டி எல் ஜேக்கப்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 4:30. நேர்களே, இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். டியூபர்குலோசிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் காச நோயை எலும்புருக்கி நோய் என்றும் குறிப்பிடுவார்கள். இது ஒரு தொற்று நோய். பெரும்பாலும் நுரையீரலை தாக்கினாலும் உடலின் மற்ற பகுதிகளையும் இது பாதிக்கும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படும் இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு காற்றின் மூலம், குறிப்பாக இருமல், தும்மல் அல்லது பேசுவதன் மூலமும் பரவுகிறது. காசநோயின் அறிகுறிகளில் காய்ச்சல், சோர்வு, உடல் எடையிழப்பு, தொடர் இருமல், இரவில் அதிகமாக வியர்த்தல், பசியின்மை போன்றவையும் அடங்கும். மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு தவறாமல் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் காசநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். உலகிலேயே அதிக காசநோய் பாதிப்பு உள்ள நாடாக நமது நாடு இருப்பது வருந்தத்தக்கது. உலக காசநோய் பாதிப்புகளை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 27% பாதிப்பு நமது நாட்டில் உள்ளது. 2022 கணக்கெடுப்பின்படி 10.6 மில்லியன் காசநோய் நோயாளிகளில் 2.8 மில்லியன் பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே நமது அரசாங்கம் காசநோயை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதிலும் முக்கியமானது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம். ரிவைஸ்ட் நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் புரோகிராம் என்பது 2020 நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் புரோகிராமாக, அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா? காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிதல், தரமான மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகளுடன் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்குதல், தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுடனும் ஒருங்கிணைத்தல், தடுப்பு உத்திகளில் ஹைரிஸ்க் அதாவது அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் தொடர்பு தடமறிதல், காற்று வழி தொற்றை கட்டுப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் புரோகிராம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காசநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு விரிவான பராமரிப்பு தொகுப்புகள், பரவலாக்கப்பட்ட சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் DRTB எனப்படும் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்கான குறுகிய வாய்வழி சிகிச்சை முறையின் அளவை அதிகரிப்பதும் அடங்கும். ஊட்டச்சத்து குறைபாடு, நீரிழிவு நோய், HIV தொற்று போன்ற கூட்டு நோய்களை நிவர்த்தி செய்வதையும், நோயின் தீவிரத்தை முன்கூட்டியே மதிப்பீடு செய்து சிகிச்சையை மேம்படுத்துவதற்கான வசதிகளை பரிந்துரைக்கவும் இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. நாட்டில் சுமார் 792 ட்ரக் ரெசிஸ்டன்ட் காசநோய் சிகிச்சை மையங்கள் செயல்படுகின்றன. இந்த திட்டத்தால் சிகிச்சையின் முடிவில் 80%க்கும் அதிகமான வெற்றி விகிதத்தை தக்கவைக்க முடிகிறது. 2021 84% இருந்தது, 2022 85.5% அதிகரித்தது. இதே வெற்றி விகிதம் 2023 87.6% அதிகரித்துள்ளது. டிடெக்ட், ட்ரீட், ப்ரிவென்ட், பில்ட் அதாவது நோயை கண்டறிதல், அதனை குணப்படுத்துதல், நோயை தவிர்த்தல் மற்றும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குதல் என்ற இந்த 4 தூண்களின் அடிப்படையில் காசநோய் இல்லாத பாரதத்தை கட்டமைக்க நமது அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆரோக்கியமான பாதையில் ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டோம். இனி கேட்கலாம்.
1: உலக ஏரிகள் தினம் சிற்றுரை கேட்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி உலக ஏரிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. பூமியில் மிக முக்கியமான இயற்கை வளங்களில் ஒன்று ஏரிகள். அவை குடிநீர் விநியோகம், விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு பெரிதும் ஆதரவு அளிக்கின்றன. மேலும் உயிரினங்கள் பருகும் நன்னீரின் முக்கிய ஆதாரமாகவும் ஏரிகளே விளங்குகின்றன. பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதில் ஏரிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. எண்ணற்ற மீன் வகைகள், தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றன. ஏரிகள் அவற்றின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தையும் தாண்டி இந்த பூமியை குளிர்ச்சியாக வைப்பதற்கும் உதவுகின்றது. வெள்ள நீரை உறிஞ்சி கார்பனை சேமிப்பதன் மூலமும் காலநிலை ஒழுங்குமுறைக்கு பங்களிக்கின்றன. இவை மட்டுமன்றி ஏரிகள் பொழுதுபோக்கு மற்றும் பொருளாதார வாய்ப்புகளையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. சுற்றுலா, மீன்பிடித்தல் மற்றும் தொழில் புரியும் உள்ளூர் மக்களுக்கும் இவை ஆதரவாக விளங்குகின்றன. பூமியில் 117 மில்லியனுக்கும் அதிகமான ஏரிகள் தற்போது உள்ளன. இவை நம் பூமியின் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 4 விழுக்காட்டை உள்ளடக்கியது. உயிரினங்கள் பருகும் நன்னீர் பெரும்பாலும் பனிப்பாறைகளிலும் நிலத்தடியிலும் கிடைக்கப் பெற்றாலும் ஏரிகள் கொடுக்கும் நன்னீரையும் இந்த பூமி எதிர்பார்த்தே உள்ளது. ஆகவே நிலத்தடி நீரை விடவும் பனிப்பாறைகளிலிருந்து கிடைக்கும் நன்னீரை விடவும் ஏரிகளிலிருந்து கிடைக்கும் நன்னீர் நமக்கு எளிதில் அணுகக்கூடிய நீர் ஆதாரமாக விளங்குகின்றது. ஆனால் இந்த ஏரிகளின் எண்ணிக்கையும் பரப்பளவும் தொடர்ந்து சரிவை சந்தித்துக் கொண்டு வருகின்றது. 2050ஆம் ஆண்டுக்குள் ஏரிகளின் தற்பொழுதைய பரப்பளவு 20 விழுக்காடு வரை குறையக்கூடும் என்று எண்ணப்படுகின்றது. அதுமட்டுமன்றி இவற்றில் ஏற்படும் மாசுபாடு இரட்டிப்பாகவும் மீத்தேன் வெளியேற்றத்தின் அதிகரிப்பு அதிகப்படியாகவும் ஆக வாய்ப்புகள் உள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இதனால் சுற்றுச்சூழலுக்கு சேதமும் பொருளாதார இழப்பும் மனிதர்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏரிகளின் அதிகப்படியான பயன்பாடு மட்டுமல்லாமல் அவை மாசுபட்டு காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. ஏரிகளில் உள்ள நன்னீரின் மாசுபாடு மற்றும் திடக்கழிவுகள் நேரடியாக அவற்றில் கொட்டப்படுவது இவையே ஏரிகளின் அழிவிற்கு காரணமாக விளங்குகின்றன. இவற்றின் நீர்மட்டங்களும் மிகவும் வேகமாக மாறி வருகின்றன. தொழிற்சாலை கழிவுகள், விவசாய உரங்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவை ஏரிகளின் தூய்மையை அதிகம் கெடுக்கின்றன. காலநிலை மாற்றம் மற்றும் அளவுக்கு அதிகமான நீரை பயன்படுத்துதல் ஆகியவை ஏரிகளை வறண்டு போகவும் செய்கின்றன. இவ்வேரிகளை சுற்றியுள்ள நிலங்களும் அதிக அளவில் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன. பல கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் உயிரூட்டும் ஜீவநதியாய் விளங்குகின்ற இந்த ஏரிகளை பாதுகாக்க குப்பைகளை நீர்நிலைகளில் கொட்டுவதை நாம் தவிர்ப்பது நல்லது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் ஆகியவை தனி மனிதர்களாக ஏரிகளை காப்பாற்ற நாம் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளாகும். மேலும் உள்ளூர் குழுக்களுடன் சேர்ந்து ஏரிகளை சுத்தம் செய்தல், ஏரிகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், இவ்வாறு நீர்நிலைகளை பாதுகாத்தலே இந்நாளில் நாம் ஏரிகளை காப்பாற்ற செய்யக்கூடிய முன்னெடுப்புகளாகும். இந்நாளில் உள்ளூர் நீர்நிலைகளின் சிறப்புகள், அவற்றை காப்பாற்ற நாம் சந்திக்கும் சவால்கள் மற்றும் தனிமனிதராக அவற்றை பாதுகாக்க நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை பற்றி எடுத்துரைக்கவும் நமக்கு நினைவுபடுத்தவுமே இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. உலக ஏரிகள் தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.

மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலாவதாக வருகிறது சித்ராவின் குரலில், ஆதித்யன் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் சீவலப்பேரி பாண்டி.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

ஹாம்னியர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சின்ன சிறுவர்களின் நேர்லை நிகழ்ச்சி. உங்கள் வீட்டு செல்ல சிட்டுக்களின் திறமைகளை வானொலி வழியாக வெளிப்படுத்த வேண்டுமா? இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள செய்து அவர்களது திறமைகளை வெளிப்படுத்துங்கள். நேர்களே, நேரம் 4:19. குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திர இசை நிகழ்ச்சியில். இனி ஹரிஹரன் குரலில் சிற்பியின் இசையில் அறிவுமதியின் பாடலே. இடம்பெற்ற திரைப்படம் மூவிந்தர்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

துறையை கேட்டோம் நேர்களே. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ये जंगल के सबसे पुराने, बड़े, लंबे और घने पेड़ होते हैं। और हाँ, पुराने होने की वजह से इनकी जड़ें बहुत गहरी और दूर दूर तक फैली होती हैं।
1: अच्छा।
0: इनकी जड़ों से आसपास के बहुत से छोटे और समान वृक्ष भूमि के अंदर जड़ों से जुड़े होते हैं और मातृ वृक्ष से भोजन लेते हैं।
1: अच्छा, ये तो बहुत ही अच्छी जानकारियां आपने दी हैं। और अच्छा, इसके अलावा भी कुछ और बताइए ना मातृ वृक्षों के बारे में।
0: हाँ हाँ, बिल्कुल। देखिए, जड़ें गहरी होने के कारण ये अपनी जड़ों द्वारा आसानी से भूमिगत जल और फास्फोरस जैसे मिट्टी के पोषक तत्वों को खींच लेते हैं और उन पेड़ों को देते हैं जिनकी जड़ें अभी बहुत गहरी नहीं है। ठीक है ना?
1: तुलसी जी, आपका बहुत बहुत धन्यवाद। आपने इतनी दिलचस्प और उपयोगी जानकारियां दी हैं आज। एक बार फिर से बहुत धन्यवाद।
0: आपका भी बहुत धन्यवाद।
2: तुलसी गौड़ा जी को 300 औषधीय पौधे और 1,00,000 से भी अधिक पेड़ लगाने का गौरव प्राप्त है। कहते हैं कि उनके द्वारा लगाया गया एक भी पेड़ सूखा नहीं है। उनके द्वारा लगाए गए औषधीय पौधों के इस्तेमाल से उस क्षेत्र की जनजातियों का बड़ा कल्याण हुआ है।
3: 78 वर्षीय श्रीमती तुलसी गौड़ा ने 60 वर्षों तक कर्नाटक वानिकी विभाग में अपनी सेवाएं दी हैं और अब वो अवकाश प्राप्त जीवन बिता रही हैं। लेकिन आज भी उनकी ऊर्जा कम नहीं हुई है। इन दिनों भी वो अपने गांव की नर्सरी और वानिकी विभाग के दफ्तर में बीजों का संग्रह लेकर पैदल चलती हुई दिखाई देती हैं। किसी ने कहा है, महानतम चीजें हमेशा अति साधारण होती हैं, यानी ग्रेटेस्ट थिंग्स आर ऑलवेज सिंपलेस्ट। तुलसी गौड़ा जी, आपका हार्दिक अभिनंदन।
4: तो श्रोताओ, अभी आपने सुना कार्यक्रम तुलसी गौड़ा जंगल की इंसाइक्लोपीडिया। हमें आशा है कि हमारे आज के कार्यक्रम आपको जरूर पसंद आए होंगे। और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम
5: चेतना,
4: जगबंधु
5: और मंजू जी के साथ विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
4: नमस्कार।
6: उमंग, उमंग, उमंग, उमंग।
7: நேர்களை இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான தான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள 1,246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி

0: மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர் வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. இனி கேட்கலாம் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். பல்வேறு காலகட்டங்களில் வெளிவந்த திரை இசை பாடல்கள் உங்கள் இல்லம் தேடி வலம் வரவிருக்கின்றன.

முல்லைச்சிரத்தில் முதலாவதாக வருகிறது நிறைகுணம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசை வி குமார், பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன். விழி இருந்தும் வீணராய் விடை தெரிந்தும் கேள்வியாய் சிலர் இருக்க, ஒளி இழந்த குழந்தையாய் கொண்டவள் இருக்க, அவள் வெளியாகவே ஆனான் இந்த மணவாளன். என்னவென்று கேட்டு பார்ப்போமா?

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

நேரம் 5:09. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். கண்கள் இரண்டும் ஒன்று கலந்ததால் காதல் வந்து பிறந்திருந்தாலும் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் கல்யாண வைபோகம் மட்டும் உற்றார் உறவினர் புடைசூழ அவர்கள் சம்மதத்தோடுத்தான் நடக்க வேண்டுமாம். ஆம், காதலுக்கு இது மரியாதைதானே. வரும் பாடலின் படம் சத்தியம். பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடலும் பெற்ற திரைப்படம் தைப்பொங்கல். இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன், பாடலை பாடியவர் இளையராஜாவோடு எஸ் ஜானகி. மரங்களெல்லாம் நறுமணம் பரப்பி நல் மலர் தூவி வரவேற்றன காமன் கலைக்கோவிலுக்கு காதல் கதை பேச இவர்களை. ஆம், இது காதலின் வைபோகம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் சரியாக 5:20. இந்த நேரத்தில் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். சந்திர சூரியரும் நட்சத்திர மங்கையரும் அணிவகுத்து காத்து நின்றனர். என்னவளிடமிருந்து ஒளியை கடன் வாங்க, கொஞ்சமாவது கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தில். முல்லைச்சரத்தில் இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். பாடலை பாடியவர் கமல்ஹாசன். பாடல் வரிகள் நேதாஜி. பாடலுக்கு இசை ஜி தேவராஜன்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

நேரம் 5:25. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

முல்லைச்சரத்தில் இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் கே ஜே ஜெயஸ்தாஸ் சித்ரா பாடிய பாடலம் பெற்ற திரைப்படம் உள்ளம் கவர்ந்த கள்வன். வேறு வேலை எனக்கு என்ன இருக்கிறது, நம் காதலுக்கு தென்றல் காற்றை கூசாமல் தூது செல்ல காத்திருக்கும் போது.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
2: வேளாண் பெருமக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் பெருமக்களால் வளர்க்கப்படும் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு நோய் தடுப்பு மற்றும் நோய் தீர்க்கும் கால்நடை சுகாதார வசதிகளை வழங்கிடவும், கால்நடை வளர்ப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும், துறை வல்லுநர்களின் ஆலோசனை வழங்குதல் மற்றும் மத்திய மாநில அரசு திட்டங்களை காட்சிப்படுத்திடவும், கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு தாது உப்பு கலவை மற்றும் தீவன விதைகள் வழங்கிடவும், கிடையறி கன்று பேரணி, சிறந்த 3 கிடையறி கன்று வளர்ப்பு மற்றும் உரிமையாளர்களுக்கு மேலாண்மை நடைமுறை விருது வழங்கிடவும், 1 ஊராட்சி ஒன்றியத்திற்கு 18 முகாம்கள் வீதம் மாவட்டத்தில் 162 சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. முதலாவது முகாம் கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மிடால ஊராட்சியில் உள்ள கண்ணவிளை கிராமத்தில் நாளை மறுதினம் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட உள்ளது. எனவே விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் அவர்களது பகுதிகளில் நடைபெற உள்ள சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறாா்.

நேரம் 5:40. நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். தென்றல் காற்று மெல்ல வந்து என் காதுகளுக்கு மட்டும் சொல்லிச் சென்றது, நான் உங்கள் காதல் கண்டு காதல் கொண்டதால் உங்களுக்கு மட்டும் வீசுகின்றேன் வெண்சாமரம் என்று. வரும் பாடல் நிமிட்ட திரைப்படம் அசுரன். பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சங்கீதா சஜித். பாடல் வரிகள் பிரைசுடன். பாடலுக்கு இசை ஆதித்யன்.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

நேரம் 5:47 குமரி பண்பலை நேற்றொன்றிலிருந்து நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள

கதை இசைச்சிறு. உலகின் அத்தனை மென்மையையும் ஒன்று சேர்த்து பிரம்மன் வடித்த அழகு சிலையே, உன்னை அள்ளிக்கொண்டு அப்படியே காதல் இந்திரலோகம் சென்றுவிடவா என் கனவு தேவதையே? அடடா, இது காதல் கனவு. கவிதை என்றால் இது காதல் கவிதை. கனவை சுமந்த அந்த காதல் கவிதை இடம்பெற்ற திரைப்படம் ரட்சகன். பாடலை பாடியவர் ஸ்ரீனிவாஸ். பாடல் வரிகள் வைரமுத்து. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

பால்லீலாவில் வண்ணம் எடுத்து மேகத்தூரியை கொண்டு பூக்களால் செய்த அழகு ஓவியம் என் முன் நடந்து வந்தது. நான் இருப்பது கனவிலா இல்லை நிஜத்திலா? பாடலை கேட்டால் விடை புரியும். பாடலமற்ற திரைப்படம் வெள்ளைக்காரதுரை

குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா.

0: நேர்களை இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரை இசைச்சரமாக வலம் வந்து உங்களை மகிழ்வித்தது இன்றைய முல்லைச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நேர்களை இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

இன்றும் நாளையும் நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள், பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிகுளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். இன்று 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள்,

0: நேரலை 8:30 கடித வழி நேர் விருப்ப பாடல்கள், 9:15 திரைசை, 9:30 நாடக மலர் சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். இன்றிரவு 10:15 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளை நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள்: நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், 6:15 குரளமதம் தொடர்ந்து பக்தி பாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், 7:05 காந்தி அஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரைசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள்: காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4 மற்றும் 5:00, இரவு 10:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம் திரையிசை. நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ், 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை, 10:02 இளஞ்சாரில் விளையாட்டில் விவேகம் எடுக்கும் இளையோர் கருத்துக்கோவை, 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தினர், 10:45 திரையிசை, 11:00 இலக்கியம் பேசுவோம். நேர்களை இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. India has stepped up efforts to trace and rescue Indian nationals stranded in Nepal due to the flash flood tragedy. Death toll in the yesterday's massive flash floods in Nepal has reached 359 as authorities race against time to find over 1,300 missing people, including 288 Indians. Addressing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that contact has not been established with 288 Indian nationals who were present in Nepal when the tragedy occurred. They include 73 Indians who were working on the Trishuli One Power Project. He said the Indian Embassy in Kathmandu is in touch with the project authorities to collect information as communication links in the affected area have been disrupted. External Affairs Ministry has informed that 21 Indian nationals from Tamil Nadu who travelled for the Kailash Mansarovar Yatra have been rescued in Nepal. Mr. Jaiswal said the Indian authorities are making all possible efforts in coordination with the Nepalese authorities to establish contact with the stranded Indians and ensure their safety.
2: Prime Minister yesterday spoke to the Prime Minister of Nepal, conveyed our deepest condolences, conveyed that India stands in solidarity with people of Nepal, has also offered all possible humanitarian assistance from our side. As per information currently available, there are 288 Indian nationals who remain uncontactable.
1: Mr. Jaiswal said that India has sent more than 47 tons of emergency relief supplies aimed at supporting Nepal's ongoing rescue and relief operations. He said that India is also mobilizing Bailey Bridges to assist in rescue and relief efforts. Mr. Jaiswal said that government has set up a control room in the Ministry of External Affairs which will function round the clock. He said Indian embassies both in Kathmandu and Beijing have also set up 24/7 helplines. On the Indian nationals stranded in Chinese side, Mr. Jaiswal said that Indian embassy in Beijing is making all efforts for their safe evacuation. He said there are approximately 200 Indian nationals who have sought assistance for evacuation. Prime Minister Narendra Modi will be on a 4-day visit to Uzbekistan and Kyrgyz Republic starting this Saturday. Addressing a press conference in New Delhi, External Affairs Ministry Secretary West, CBS

0: George said on the first leg of his visit, the Prime Minister will undertake a two-day state visit to Tashkent in Uzbekistan at the invitation of the President of Uzbekistan, Shavkat Mirziyoyev. During the visit, Mr. Modi will hold delegation-level talks with President Mirziyoyev to further strengthen the strategic partnership between India and Uzbekistan. He informed that the two leaders will also review cooperation in trade and investment, defence, digital connectivity, energy, education and people-to-people domains and set the agenda for the road ahead. From Tashkent, the Prime Minister will travel to Bishkek in Kyrgyzstan to participate in the 26th Shanghai Cooperation Organization Summit on the 31st of this month at the invitation of the President of Kyrgyz Republic, Sadur Japarov. Defence Minister Rajnath Singh has said the country is moving towards self-reliance in the defence sector, as defence production has nearly quadrupled to around 1.8 lakh crore rupees and exports have surged to nearly 39,000 crore rupees over the last decade. The Defence Minister made the remarks after laying the foundation stone of a 472 crore rupees facility for the overhaul of T-Series battle tanks at the 57-year-old vehicle factory Jabalpur in Madhya Pradesh. The government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. Secretary Department of Consumer Affairs Niti Khare today flagged off onion vans for retail distribution from Krishi Bhavan, New Delhi. For the consumers of the National Capital Region, onions from the government's price stabilisation buffer are being sold at a subsidised rate of 35 rupees per kilogram through NCCF, NAFED and Kendriya Bhandar outlets. In men's cricket, second and final test between India and host Sri Lanka ended in a draw in Colombo. Sri Lanka reached 429 for 9 in the second innings, taking a lead of 216 runs on fifth and final day before both captains agreed to call off the match. And that is the end of this news bulletin.
1: வட்டார வானொலி இது வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது. குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:10. பாளையங்கோட்டை மத்திய சிறை கட்டுப்பாட்டில் உள்ள குழித்துறை கிளை சிறையில் காலியாக உள்ள ஆண் பிரிவில் ஒரு தூய்மை பணியாளர் பணியிடத்தை நிரப்புவதற்கு விவரப்படியான தகுதிகள் கொண்ட நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை ஓசி பிரிவினரும், 18 முதல் 34 வயது வரை பிசி மற்றும் எம்பிசி பிரிவினரும், 18 முதல் 37 வயது வரை எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டிய விண்ணப்பம், சாதி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதன் விபரம், விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி, கண்காணிப்பாளர், கண்காணிப்பாளர் அலுவலகம், மத்திய சிறை, பாளையங்கோட்டை 627002. தகுதி வாய்ந்த நபர்கள் உரிய விபரங்களுடன் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதிகள் 2017 பிரிவின்படி பொது விநியோக திட்டம் சீரான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்திடவும், பொது விநியோக திட்டத்தின் பயன்களை உரியவர்களை சென்றடைவதை உறுதி செய்திடவும், மாவட்ட அளவினை கண்காணிப்பு குழு அமைத்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் 30/10/2025 முடிவடைந்துவிட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இக்குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர், அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில்

தலா ஒரு நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆண்டுகள் ஆகும். கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பமுள்ளவர்கள் தங்களின் சுய விவரங்களுடன் 5/9/2026 மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லிமிடெட் நாகர்கோவில் மண்டலத்தில் பட்டம் பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் 2026-27 ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான இயந்திரவியல் ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம் பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் 2022-23-24-25 May 2026 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்று தமிழக மாணவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் விண்ணப்பிக்க https://naats.education.edu/caton.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி இம்மாதம் 28 அதாவது நாளைக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி கோட்டை நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக தாட்கோ மூலமாக ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பட்டப்படிப்பு பயில NSFDC, NST, FDC, NSKFDC போன்ற நிதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்கள் பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு 10 முதல் 40 லட்சம் வரை கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இளங்கலை முதுகலை மற்றும் தொழில்முறை படிப்புகளை பயில கடன் பெற விண்ணப்பிக்கலாம். இதற்காக குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு 5 லட்சத்திற்குள்ளும் பழங்குடியின மாணவர்களுக்கு 3 லட்சத்திற்குள்ளாகவும் தூய்மை பணியாளர்களின் மாணவர்களுக்கு 4.5 லட்சத்திற்குள்ளாகவும் இருக்க வேண்டும். கடன் பெற உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் பெற்றோரின் உறுதிமொழி பத்திரத்துடன் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி கடன் பெற மாணவர்கள் தாட்கோவின் இணையதளம் https://tel.thd.evo.com மற்றும் https://neewschemee.thdco.com இல் இ சேவை மையங்கள் மூலமாகவோ நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தாட்கோ அலுவலக மாவட்ட மேலாளரை தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, இனி கேட்கலாம் மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
5: அன்பார்ந்த எஸ்பிஐ வாழ்க்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் எஸ்பிஐ.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
14: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
13: உடனடி டெலிவரி,
14: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
13: தொடர்புக்கு
14: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
15: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
16: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
17: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
18: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
19: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
18: எப்படி தெரியும்?
19: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
20: சரி சரி சரி சரி சரி,
21: தட்ஸ் ரைட்.
20: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: மெல்லிசையில் கங்கை கரையில் என்று தொடங்கும் பாடல்.
3: கங்கை கரையின் என தொடங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் இயற்றிய பாடலுக்கு இசை சி ராஜாமணி, பாடலை பாடுவோர் டி என் கிருஷ்ணசந்தன், சுஜாதா மோகன் ஆகியோர்.

0: மெலிசையில் இனி
1: முகிலை துரத்தும் என தொடங்கும் டி கே ஜெயராமன் இசையமைப்பில் காதல் மதி இயற்றிய பாடலை பாடுவோர் டி என் கிருஷ்ணசந்தர் மற்றும் விஜயரவி ஆகியோர்.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேலூரிலிருந்து பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற தடகள வீராங்கனை எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ். ஐம் அன் அட்வகேட் அத்லீட் ஜம்பர் ஆல் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியுடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீன்

0: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசுலி அனல்மின் திட்டப்பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை மீண்டும் பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள்

0: இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி 89.37 அடியாக உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 290. இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:41.

திரு இசை கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சித்ரா குழுவினர் பாடிய பூ பூவா பூத்திருக்கப்பட பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்து எழுதியவர் டி. ராஜேந்தர்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: முட்டி வலி, இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: திரைசெயல் இனி சித்ரா குழுவினர் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலிடம் பெற்ற திரைப்படம் ஈரமான ரோஜாவே.

0: கோவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
0: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி

0: உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 6:53 நிமிடம். நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரைசை. திரைசையில் இனி கற்பூர முல்லை படத்திற்காக சித்ரா குழுவினர் பாடிய பாடல்கள் இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி.

நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேர்களே.

0: சித்தியோ எங்க இருக்குதிய?
1: ஏயா வா வா வா, ஏ தங்கம் உன்னதான் இப்பதான் நினைச்சம்யா.
0: நீங்க என்ன நினைச்சியலாக்கும்?
1: ஏயா இல்ல, கதைய கேளு. நம்ம மேல தெருல ராமலட்சுமி மவர் ஆசாத்தி இருக்கல, அவளும் அவ வீட்டுக்காரனும் நேத்து கார்ல எங்கயோ போனாகலாம். போகும்போது எதிர்த்தால வர கார்காரன் இவங்க கார் மேல மோதி வண்டி அப்படி ரோட்லயே கமந்தடிச்சு விழுந்துருச்சாம்யா.
0: அப்புறம்
1: ஏயா பதறாத, ஒன்னும் அவளையா, அவங்க ரெண்டு பேரும் அந்த கார்ல சீட்ல ஏதோ பெல்ட் இருக்குமாம்லயா, அதை போட்டுக்கிட்டாங்களாம். அதனால அவளுக்கு ஒன்னும் அவலன்னு டாக்டர் மாறலாம் சொன்னாங்களாம்.
0: கூட்டாளி
1: ஒரு பைய இருக்கான, போறான் பாரு ரோட்ல ஒரே போக்கு, என்ன வேகம், என்ன மலையவா வெட்டி மறிக்க போறான்.
0: அன்னைக்கு அவனுக்கு எங்கேயாவது அவசரமா போக வேண்டிய ஜோலி இருந்திருக்கும், அதனால போயிருப்பான்.
1: இருக்கட்டும் யா, என்னதான் சோலியா இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் விட முக்கியம் மனச உசுருலாயா.
2: சீட் பெல்ட் அணிவோம், உயிரை காப்போம்,
1: வேகத்தை குறைப்போம், விபத்தை தவிர்ப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
3: திரையிசை கேட்டோம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் சட்டப்பேரவையில் இன்று
4: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
5: இன்றைய பேரவையில் முதன்முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சர்கள் பதிலுரைக்கும் முன்பே அறிவிப்புகளை வெளியிடுவது, நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குறித்து கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் ஆகியவை குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். பொதுவாக பேரவை தொடங்கியதும் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி நேரத்திற்கு ஒதுக்கப்படுவது வழக்கமாகும். தாவேக ஆட்சி அமைந்ததும் இதுவரை கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதுகுறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவ்வப்போது பேரவைத் தலைவருக்கு நினைவூட்டியபோது, கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளிடமிருந்து பதில் வரப்பெற்றதும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்வதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உறுதியளித்தார். அவர் அளித்த உறுதியை நிறைவேற்றும் வகையில் இன்றைய பேரவையில் கேள்வி நேரம் அனுமதிக்கப்பட்டது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மூல கேள்விக்கும் துணை கேள்விகளுக்கும் அமைச்சர்கள் பதிலளித்தது பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக உறுப்பினர் திரு சுதாகர் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் வரும் வாகனங்கள் மாநகர எல்லைக்குள் வந்த பிறகு நகருக்குள் நுழைய 3 மணி நேரம் ஆவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 8 வழிப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாகவும், அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், கீழ்வேலூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் உள்வட்ட சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பது குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோல் திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது துறையின் பரிசீலனையில் உள்ளதாகவும், ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். தமிழகத்தில் சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக மத்திய அரசு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். பன்றிக் காய்ச்சல் எனப்படும் H1N1 வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என்றும் கேள்வி நேரத்தின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்தார். பேரவைக் கூட்டத்தொடர் முடிந்ததும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நேரில் சென்று தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும், புதிதாக 300 செவிலியர்கள் மற்றும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதாகவும், இதனை 2 பிரித்து புதிய வட்டம் உருவாக்க வேண்டும் என்றும், மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர்களுக்கு தேவையான குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்றும் தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் போன்ற சமூகத்தினருக்கு சாதிச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உள்ள இடையூறுகள் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றார். நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு

ஆய்வு செய்வதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும், தேவைப்படும் இடங்களில் நெல் உற்பத்தி பரப்பளவு மற்றும் நெல் வரத்து ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். பல ஆண்டுகளாக பேரவையில் இருந்து வந்த நடைமுறையை மாற்றி மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முன்பே அறிவிப்புகளை வெளியிட்டு பேசலாம் என்று புதிய நடைமுறையை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். இதற்கு திமுக மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திரைப்படத்தின் முடிவு முன்பே தெரிந்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினாலும், பரவாயில்லை, அறிவிப்புகளை முதலில் வெளியிடலாம் என்று உறுதிப்பட அவர் கூறினார். பேரவைத் தலைவரின் முடிவு பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வசதியாக போய்விட்டது. சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வெளியிட்ட சில அறிவிப்புகள் அவை உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்த்தது. பள்ளி விடுதி மாணவர்களுக்கு உணவு கட்டணத்தை 400 ரூபாய் உயர்த்தி 1800 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு 500 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாயாகவும் வழங்கப்படும் என்றும், இதனால் 200 கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள் 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். கோயம்புத்தூரில் புதிய வணிக மையம் கட்டப்படும் என்றும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் கூறிய அமைச்சர், விடுதிகளில் அம்பேத்கர் படிப்பகம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆதி திராவிட விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக வளர்மிகு வேளாண்மை திட்டத்தின் மூலம் 1000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும், கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சமூக நீதித்துறையின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்படும் என்றும், சர்வதேச அளவில் சாதனை செய்யும் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்க விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறுபான்மையின மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள ஆண்டுக்கு 2500 நபர்கள் வீதம் 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் பேரவையில் அறிவித்தார். கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும் என்றும், சமத்துவத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய சமூக மாணவியர் உயர்கல்வியை தொடர ஏதுவாக அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு அரசு நிர்ணயித்த கட்டணத் தொகையை அரசே வழங்கும் வகையில் முதலாம் ஆண்டிற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொன்மையான தேவாலயங்களை பழுதுபார்க்கவும் புனரமைக்கவும் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், முஸ்லீம் வக்ஃப் சொத்துக்களையும் கிறிஸ்தவ வழிபாட்டுத் தலங்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் புதிய கட்டிடங்களை கட்டவும் வட்டியில்லா கடன் வழங்கவும் புதிய திட்டத்தை செயல்படுத்த 100 கோடி ரூபாய் சுழல் நிதி ஒதுக்கப்படும் என்றும், வக்ஃப் வாரியத்தின் மூலம் சென்னையில் சிறுபான்மையினர் மகளிர் கல்லூரி ஒன்று புதிதாக தொடங்கப்படும் என்றும், இதற்காக இந்த நிதியாண்டில் 2,45,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திரு ஷாஜகான் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் நிர்வாக மானியம் 2.5 கோடி ரூபாயிலிருந்து 5.5 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 84 பணியாளர்களும் 108 ஓய்வூதியதாரர்களும் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பர், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் கொண்டுவந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். நேபாளத்தில் பருவநிலை மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து வரும் தகவல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். திடீரென்று ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் 384 பயணிகள் காணாமல் போய்விட்டதாகவும், இவர்களில் 291 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், 91 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். ராணுவ வீரர்கள், காவல்துறை மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள், தனியார் துறையினர் தீவிர தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 80 பாலங்கள் மற்றும் 48 கிலோமீட்டர் சாலைகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 பேர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் சுற்றுலா சென்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்புக்கு ஆளான நிலையில் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களை காத்மாண்டுவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம்
உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூடுதல் விவரம்

0: விவரங்களை பெறுவதற்கு தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்தார். இன்று நடைபெற்ற மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேரவை உறுப்பினர்கள் திரு ராஜா, திரு விஜய் தாமு, திரு சம்பத்குமார், திரு வைத்திலிங்கம், திரு பாலமுருகன், திரு தமிமுன் அன்சாரி, திரு மாரிமுத்து, திரு போஜராஜன், திரு ஜோதிமணி, திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருமதி உஷாராணி, திரு செந்தில் செல்வன், திரு இளையராஜா ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகளில் இடையிடையே கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டாலும் அவை நடவடிக்கைகளை அமைதியாக கொண்டு சென்று சுமூகமாக முடித்து வைத்த பெருமை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரையே சாரும்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சிவகாசியில் கடந்த 21 இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக 3 நடைபெற்று வந்த மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் கடந்த 21 நிறைவு பெற்றது. இந்த முகாமில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த 50 விளம்பர பதாகைகள், மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மாவட்ட சமூக நல அலுவலகம், அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் பொது சேவை மையம் ஆகிய துறைகளின் ஸ்டால்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. அஞ்சல் துறை மூலம் ஆதார் திருத்தம், பொது சேவை மையம் மூலமாக பிரிண்டிங், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கான பல்வேறு பதிவுகள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தல் உள்ளிட்ட பணிகள் இந்த ஸ்டால்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வினை பொதுமக்கள் பார்வையிடவும் மற்றும் பங்கேற்கவும் பல்வேறு விளம்பர உத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 19 துவங்கிய இந்த முகாம் 21 மதியம் நிறைவு பெற்றது. நிறைவு நாளன்று சிறப்பு நிகழ்வாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சார்பாக விஸ்வாஸ் 2026 மற்றும் எம்ப்ளாய் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2026 மற்றும் எஃப்ஓவின் நியூஸ் இன்ஸ்டேட்டிவ் பற்றிய கருத்தரங்கம் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு வேளாண்மை துறை துணை இயக்குநர் லதா மற்றும் உதவி இயக்குநர் முத்தையா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அன்பரசு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் அரங்குகளை அமைத்த துறைகளுக்கு நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர். 3 நடந்த இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்ட நபர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் 66 நபர்கள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்காக பதிவு செய்துள்ளனர். 150 நபர்களுக்கு ஆதார் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன மற்றும் 200 நபர்களுக்கு ஆதார் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டன. பொது சேவை மையம் சார்பாக 1000 மேற்பட்டோர் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல திட்டங்களில் பதிவு செய்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமாக 200 நபர்களுக்கு குறை தீர்க்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியினை மதுரை கள விளம்பர உதவி அலுவலர் போஸ்வல் ஆசிர் மற்றும் திருநெல்வேலி தொழில்நுட்ப உதவி அலுவலர் வேல்முருகன் இணைந்து ஏற்பாடு செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 3 நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ₹28.69 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு விபத்துகளில் தாய் தந்தை இருவரில் எவரேனும்

0: ஒருவரை இழந்த 35 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 75,000 வீதம் மொத்தம் ரூபாய் 26.25 லட்சம் மதிப்பிலான வைப்பு பத்திரங்களையும் சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து பணியின் போது மரணம் அடைந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 2 பயனாளிகளுக்கு சத்துணவு அமைப்பாளர் பணி ஆணையினையும் 1 பயனாளிக்கு சமையலர் பணி ஆணையினையும் 2 பயனாளிகளுக்கு சமையல் உதவியாளர் பணிக்கான ஆணை என மொத்தம் 5 பயனாளிகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையினையும் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 10ஆம் தேதி வங்கிகளுக்கான கடன் திட்ட அறிக்கையினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வெளியிட்டார். இக்கூட்டத்தில் அவர் தெரிவிக்கையில், மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் மாவட்ட வங்கிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக விருதுநகர் மாவட்டத்தின் 2026-27 ஆண்டுக்கான கடன் திட்ட அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இதில் வங்கிகள் மூலமாக ரூபாய் 37,959.6 கோடி கடன் 2026-27 ஆண்டில் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார பகுதிகளில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்றுள்ள பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குநர் சங்கீத் கடந்த 7ஆம் தேதி ஆய்வு செய்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரூ ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003ஆம் ஆண்டில் மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிக்காரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிக்காரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரகளுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப்பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும் பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப்பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள வளர்ந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விளையாட்டு

0: மூலமாதான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க நடக்கிற மீட்டிங்ல எப்படி இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஒன்றிணைக்கலாம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அச்சீவர்ஸ் எல்லாம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இது இதன் மூலம் எவ்வளவு டெவலப் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைன்னா அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா போதைக்கோ இல்ல மொபைல் போனுக்கோ இல்ல மற்ற விஷயங்கள் எதுவுமே அடிக்ட் ஆகாம நம்மளோட குறிக்கோள் நோக்கி நீங்க இது பண்ணும் போது நம்மளால வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்.
1: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜியூன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அன்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
4: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000005.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வரும் 26, 27, 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. இலவங்கப்பட்டை நடவு பருவமாக இருப்பதால் இந்த பருவத்தில் மழை இருப்பதாலும் ஒரு வருட பருவமான மரக்கன்றுகளை நடவு செய்யலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும், இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். அன்னாசி அறுவடை பருவமாக இருப்பதால் அன்னாசியில் காயின் அடிப்பாகத்தில் நிறமாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். எல்லா பருவமும் வளரக்கூடிய தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். அனைத்து பருவத்திலும் பலத்த காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். காற்றின் வேகம் 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார்

11,200 ஹெக்டேர் பரப்பில் கன்னிப்பூ, கும்பப்பூ என இரு பருவங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நெல் வயல்களை சுத்தமாக பராமரிக்காத சூழலில் பிற வகை செடிகள் மற்றும் களைகள் அதிக அளவில் வளரும். நெல் வயல்களில் குறிப்பாக நேரடியாக விதைக்கப்படும் நெல் வயல்களில் நெற்பயிர் பூக்கும்போது வால்நெல் எனப்படும் களையும் நெல்லுக்கு முன்னதாகவே பூத்து கதிராகி வயல்களிலே உதிர்ந்துவிடும். மீண்டும் அடுத்த பருவத்திலும் முளைத்து பயிராகி பெரும் மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். நெல் வயல்களில் வால்நெல் பாதிப்பிற்கு நிரந்தர தீர்வு காண பின்வரும் பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளது. சாண்டு விதைகளை பயன்படுத்த வேண்டும். சேற்றுழவு செய்து மெல்லிய படலமாக தண்ணீர் கட்டுவதால் களை நெல் முளைப்பு திறன் கட்டுப்படுத்தப்படும். நெல் பூக்கும் பருவத்தில் களை நெல்லின் கதிர்களை களை எடுத்து கட்டுப்படுத்தலாம். பயிர் வகை பயிர்களை பயிர் சுழற்சி முறையில் பயிரிடும் போது களை நெல் பாதிப்பு முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். பசுந்தாள் உரமான தக்கை பூண்டினை விதைத்து பூக்கும் பருவத்தில் மடக்கி விழும்போது களை நெல் விதைகள் அழிக்கப்படுவதுடன் மண்ணின் வளமும் மேம்படுத்தப்படும். வயலினை மேலோட்டமாக உழுவது மூலம் முளைத்த களைகளை அழிக்கலாம். விதைப்பிறகு 3 நாட்களுக்கு முன் மண் மறைமாறு சிறிய அளவு நீர் நிறுத்தி ஆக்சி புளோரோஃபன் களைக்கொல்லிகளை ஏக்கருக்கு 80 கிராம் அளவில் 20 கிலோ உலர்ந்த மணலுடன் கலந்து தூவ வேண்டும். விதைத்து 25 மற்றும் 30, 45, 50 நாட்களில் கைகளை எடுக்க வேண்டும். மேற்கண்ட அனைத்து பரிந்துரைகளையும் பின்பற்றுவதன் மூலம் நெல் வயலில் வால்நெல் களையினை கட்டுப்படுத்தலாம் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேர்களை இனி கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
5: வா செம்பருத்தி, பெரும்பாலும் வேலைகள்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு வயலையும் உழுது போடணும்.
4: அப்ப வேலை இன்னும் இருக்கு போலயே. சரி உட்காரு, உனக்கு கொய்யாப்பழம் கொண்டு வரேன்.
5: என்னது கொய்யாப்பழமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு மூண எடுத்துட்டு வா புள்ள.
4: அதுக்கு என்ன, நாலஞ்சாவே எடுத்துக்கிட்டு வரேன். இந்தா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: ரொம்ப ருசியா இருக்கு புள்ள, பிரமாதமா இருக்கு. ஆமா, எந்த கடையில வாங்கின?
4: கடையா மருதாணி, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது.
5: அப்படியா புள்ள, நல்லா இருக்கு. ஆமா, என்ன உரம் போட்டு வளர்க்குற?
4: எல்லாம் இயற்கை உரத்தோட மகிமை தான், வேற எந்த மருந்தும் போடுறதில்ல.
5: பரவாயில்லையே, இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பாக்குறியா? ஆமா, இதெல்லாம் யாருகிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்ட?
4: அது எதுக்கு உனக்கு?
5: இல்ல, தெரிஞ்சுகிட்டா நானும் என் தோட்டத்துல முயற்சி பண்ணுவேல்ல.
4: அப்படியா? அப்படின்னா பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்களோட அனுபவங்களை கேளு.
6: நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி. நான் இப்போது இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கந்தன்கொள்ளின்ற ஒரு கிராமத்தில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா கொய்யா செடிகளோ ஒரு இன்டர் கிராப்பாக வந்து கடலை, காய்கறி, கீரை, அது மாதிரி வந்து நாட்டுக்கோழி. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஆடு, செம்மறி ஆடும் பண்ண போகிறோம். ஏன்னா பியூர் அக்ரிகல்ச்சரல்

0: அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவை வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து வர வைக்கிற மாதிரி அப்படி பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால ஏற்கனவே இதில் பண்ண நம்மளுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம்.
1: கலப்பு பண்ணயமாக வருது. என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்கய்யா, பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
0: ரொம்ப முக்கியமான கேள்வி, நுணுக்கமான கேள்வியும் கூட. இது நிறைய பேருக்கு வந்து, அதாவது என்ன சொன்னால், நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறது இல்லை. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்பெனியில் நானாக ஒரு சின்ன கம்பெனி வச்சு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பர்பஸாக இதுக்கு வந்து நம்ம உள்ளே வர்றோம். அப்போ நான் வரும்பொழுது என்னோட சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு 13 பேர் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே படிச்சுட்டு ஐடியில் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் 100 மட்டும்தான் அதில் நிலச்சி நிற்கிறோம், மற்றவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க் பேஸ்டான ஒரு வேலை, அதாவது ஒர்க் நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். ஒரு சில ஆளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு ஆளை வச்சு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு டஃப்பு இந்த கேள்வியை சொல்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறேன், குடும்பத்தோட நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான் என்னோடய குடும்பம் என்னோடய செடி என்னோடய கோழி அதுகளோட நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோடய லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுதே இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
1: ஆமாம், உங்கள் மொபைலில்
0: பார்த்தீங்களா? அப்போ அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து எனக்கு புரியலை அப்படின்னா, இதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த தகவலை கேட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும், அப்போ இது சத்து பற்றாக்குறையா, பூச்சி நோய் தாக்குதலா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா, தண்ணி வெயில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வர்ற பிரச்சனையா அப்படின்றத அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து பக்காவாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த கொய்யா காய் வந்து, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இன்னும் திரட்சியாக பெருசாக நல்லா அப்படி தானே இருக்குது.
1: ஆமாம், நல்லா பளிச்சுன்னு இருக்கு.
0: அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து சாத்தியம் கண்டிப்பாக, ஆனால் கண்டிஷன் என்னென்னா அதை வந்து கேர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டோம்னா இதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஒரு தியரிலாம் இல்லை, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் தோட்டத்துக்குள்ளே இருக்கேன், செடிகளோடையே இருக்கேன், அதில் இருக்கிற அசைவுகள் எனக்கு வந்து புரியுறதுன்றதுனால பீரியாட்டிக்கலாக அதுக்கு இன்புட்டு பூச்சி வெரைட்டி அதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த இரிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால விவசாயம்னாலே அது இயற்கை தான், இது இடையில மாறினா தான், அது தாராளமாக வந்துட்டுருக்கு. என்னோடய செடிக்கு இது வரைக்கும் நான் எந்த விதமான கெமிக்கல் உரமும் போட்டதே இல்லை. வந்து பார்க்குறவங்க தோட்டக்கலைத்துறையிலேருந்தோ இல்லை மற்ற துறையிலேருந்து அரசு துறையிலேருந்து வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு பிரமிச்சு தான் போவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்பானுமா.
1: எவ்வளவோ பழமரங்கள் இருக்கும்போது ஏன் கொய்யாவை தேர்ந்தெடுத்தீங்க?
0: ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிராஜுவேட், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் படிச்சுட்டு வேறு வந்து ஒரு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு கூட இருந்தேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நிலையான வருமானம் நம்மளுக்கு உண்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான ஒரு மேம்படியான ஒரு வருமானம் இருக்குது. அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் நான் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவோம்ன்றப்ப இந்த துறையை நான் இன்னொரு நண்பர் மூலமாக நம்ம செய்கிறோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா, இயற்கை முறையில் இந்த வேளாண் தொழில் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த முடிவு, யாரு, நானும் அந்த நண்பரும் எடுத்த முடிவு. அப்போது இப்போ நம்ம ஒரு நிலையான வருமானத்தை விட்டுட்டு வர்றோம்ல, அப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு வந்து நிலையான ரெவன்யூ கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறப்போ கொய்யா அதுக்கு வந்து ஆப்டானது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ கொய்யாவை தேடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு ஃப்ரூட்ஸ்ன்றதுனால அதை வந்து தேடி சாப்பிட்றாங்க. டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால அதை வந்து தேடி தேடி வந்து வாங்குறோம். மற்ற பொருள் ஒரு பல கடையில் மற்ற பழங்கள் மூவ் ஆகிறதுக்கும் கொய்யா மூவ் ஆகிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான்
1: வேகமாக போகும்,
0: இதுதான் வந்து விரும்பினாலும் விரும்பலைனாலும் பலவந்தமாக கூட சாப்பிட்ற ஆளுக்கு இருக்காங்க. கொய்யாவை கொய்யாவை சாப்பிட்டா தான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இதை கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும், அதனால் வந்து அதை சாப்பிடுவாங்க. அதனால் மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப் அப்படின்றதுனால நம்ம கொய்யாவை செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவல் நிலையான ரெவன்யூ நமக்கு வரணும் இல்ல, அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணோம்.
1: எவ்வளவு ஏக்கர்ல இப்ப கொய்யா போட்டுருக்கு?
0: 3
1: என்ன ரகமோ
0: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அர்கா கிராண்ட் அப்படின்ற ஒரு பெங்களூர் வெரைட்டியும், தைவான் பிங்க் அப்படின்னு, அதாவது வெட்டினா உள்ளக்க வந்து அந்த ஃப்ளஷ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஆரஞ்சு கலர்ல பிங்க் கலர்ல இருக்கும், ஜூஸியா இருக்கும், அது அர்கா கிராண்ட் சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்களா.
1: ஆமா,
0: இன்னொன்று வந்து

0: லைட் பிங்கா, கொஞ்சம் காயா இருந்துச்சுன்னா வெள்ளையா தான் இருக்கும், கொஞ்சம் எடுத்துருந்துச்சு அப்படின்னா அது லைட் பிங்க் கலர்ல வரும். தைவான் பிங்க்னு ஒரு வெரைட்டி, இந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளால ஹேண்டில் பண்றது ஈஸி. மக்கள் வந்து அதிகமா விரும்புறது சோப்பு கொய்யா, கொஞ்சம் அது வந்து டியூரபிலிட்டி இருக்கிறது வந்து தைவான் பிங்கு.
1: கீப்பிங் வச்சு சாப்பிடலாம்,
0: ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்தாலும் ஒன்னாவது. இப்போ இது வந்து பழுத்துருச்சுன்னா எடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: என்ன இடைவெளிங்க செடிக்கு செடி?
0: ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நம்ம ஏழுக்கு ஏழு வந்து ஏழு அடி ஏழு அடி
1: அப்படி ஸ்கொயராக நட்டுருக்கோம்.
0: அப்படி வைக்கிறது என்ன எதுன்னா அந்த ஒர்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு
1: உள்ள ஏதாவது வண்டி கிட்டி கூட ஓட்டலாம்,
0: வண்டிகளை ஓட்டலாம். நம்ம உள்ளக்க இப்போ யார் மேனுவலாக பண்ணுறது இல்லைல்ல,
1: ஆள் கிடைக்கலையே,
0: ஆள் கிடைக்க மாட்டுறாங்க, நம்மளாலேயும் அது பண்ண முடியல. அப்போ ஒரு பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம வண்டி தான் பயன்படுத்துகிறோம், உள்ள களவட்டுறதுக்கு மிஷின் பயன்படுத்துகிறோம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உள்ள ட்ராலி தான் நம்ம பயன்படுத்துகிறோம், மிஷினில் ஏற்றிட்டு போகிறோம். ஸோ அப்போ அந்த கேப் வந்து அப்படி இருந்துமே இருந்தால் நூறு ஒரு செடி இன்னொரு செடியோட டச் பண்ணிடும். செடி வந்து காற்றோட்டமாக இருக்கிறது அவசியம், என்னத்தை தான் கவாத்து பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது அப்படின்னு. அடர் நடவு முறை தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பேசிங்காக இருக்கும்.
1: இதுவே அடர் நடவு தான்,
0: அடர் நடவு தான். 30 அடி வைக்கிற சொல்றாங்க, ஒரு கொய்யா மரத்துக்கும் ஒரு
1: இன்னொரு மரத்துக்குமா
0: 30 அடி
1: 30 அடி
0: அதான் வந்து ட்ரெடிஷ்னல்
1: பெரிய இடமா இருக்கு உங்களுக்கு 30 அடி
0: படருங்கள. இப்ப வந்து அந்த மரத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படி விட்டுருதான், அதுக்கு எந்த இதுமே இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லை இல்லை, வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வந்து ஃபுல் ப்ரூனிங் பண்ணுவோம்.
1: அது எப்போ பண்ணுவீங்க?
0: மொத்தம் அப்படி சைசிங் பண்ணி விட்டுருவோம்.
1: ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்
0: ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம்,
1: பண்ணிட்டோம்.
0: பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த அடுத்த வந்து அந்த ஈல்டு வந்து வந்தது. அப்புறம் இடையில வந்து என்ன செய்வோம்னா அந்த பிஞ்சிங் சொல்லுவாங்க, நுனியை மட்டும் அப்படி கட் பண்ணி விடுறது.
1: ஒரு ஒரு நுனியும் கட் பண்ணுமா?
0: ஒவ்வொரு நுனியும் கட் பண்ணி அது அப்பதான்
1: பூ வருமா?
0: பூ எடுக்கும். இப்போ பூ எடுக்கிறதுக்காக அதை பண்றோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச வச்சா 2 அல்லது 3 முறை ப்ரூனிங் நம்ம வந்து பண்ணிடுவோம். அதனால இந்த அடர் நடும் முறை வந்து சாத்தியம், இல்லைன்னா சாத்தியம் இல்லை. உள்ள ஒன்னொரு செடியோட செடி பின்னிடும், ரொம்ப கஷ்டம்.
1: காத்தோட்டம் இல்லைன்னா நமக்கு பூக்கள் வராது, இல்லை
0: வரவும் செய்யாது.
1: இது மாதிரி 7 நடவு போட்டுருக்கேன், போட்டால் கண்ணு நட்டதுலேருந்து நமக்கு எப்போ வந்து ஈல்டுக்கு வரும்?
0: இது வந்து சார் இது வந்து குளோனிங் முறைப்படிதே எடுக்கிறாங்க. பெரிய மரம், வளர்ந்த மரம் இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு மரத்தில் இருந்து குளோனிங் படி தான் அந்த இது, அதில் இருக்க ஜீனை எடுத்து தான் செடி உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ விதை போட்டுலாம் வர்றதில்லை. அப்போ என்னென்னா அந்த பெரிய மரத்தில் என்னென்ன அந்த கேரக்டரோடு தான் அந்த செடியே வருது. அப்போ நீங்கள் வரும்பொழுதே அந்த செடி பூவோடு இருக்கும், ஒரு சில செடிக்கு பிஞ்சே இருக்கும்.
1: ஓ,
0: அப்போ 6 மாசத்துலேயே அந்த செடி வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சு எடுக்கும் வரும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த செடியை வந்து நல்லா வளர விட்டு, அதாவது ஒரு காய் கொடுத்தோம்னா உணவு உற்பத்தி பண்ணி அந்த காயை காய்க்கு கொடுத்து அந்த காயை சுவையா அந்த நியூட்ரிஷன் வேல்யூவா நல்ல அந்த குவாலிட்டியோட கொடுக்கறதுக்கு அந்த ஒரு செடியால் உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல இலைகளை உற்பத்தி பண்ணிட்டு நல்ல பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு வர்ற காயை மட்டும் நிறுத்தும். அப்போ வந்து நம்ம என்ன 10 மாதம் வரை வர்ற எல்லா பூ பிஞ்சையும் நம்ம கட் பண்ணி எடுத்துரும். அப்போ கட் பண்ணி விட்டுட்டா என்ன செய்யணும், செடி மட்டும் வளரும்,
1: நல்லா வேகமாக வளரும்,
0: வேகமாக வளரும், நிறைய இலைகளோடு வரும். அந்த டைமில் நம்ம இன்னும் தலைச்சத்து சார்ந்த இன்புட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுப்போம். அப்போ விறுவிறுன்னு வளரதான் செய்யும். இடையில வர்ற பூ பிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு அடுத்து 11வது மாதத்தில் இருந்து வர்ற பூவை நிறுத்துவோம். அப்போ 11, 12, 45 நாள் வச்சாங்களேன், 45லேருந்து 90 நாளுக்கு மேலே வர்ற
1: பிஞ்சி
0: ஆரம்பித்து 11வது மாதத்தில் ஆரம்பித்தோம்னா 12, அதுக்கு அடுத்து இப்போ 1 வருஷம் கழித்து 1, 2வது மாதம் அப்படி வர்ற காய் தான் குவாலிட்டியான காய். அதுக்கு இடையிலையும் காய் நம்ம மிஸ் ஆகி நம்ம என்ன தான் பிஞ்சு எடுத்து விட்டாலும்
1: சிலது
0: ஒன்று மிஸ் ஆகும். அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காயாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறல என் காய் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும், அவ்வளோதான்.
1: இதுக்கான இயற்கையான இடுபொருட்கள் நீங்கள் இயற்கை விவசாயம் சொல்லிட்டீங்க, தழைச்சத்து தரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் நான் நிறைய கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது இயற்கை. என்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்ன விதமான இடுபொருட்கள்லாம் இதுக்கு பயன்படுத்துகிறீங்க?
0: இது நம்ம காலங்காலமாக நம்ம இப்போ இந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயன்படுத்துறது தான். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் தலைச்சத்துக்கு வந்தேன்னா ஜீவாமிரம் தான் கொடுப்பேன், அமிர்த கரைசல் வந்து கொடுப்போம். இப்போ ஜீவாமிரதம் கொடுக்கும்பொழுது உயிர் உரங்கள் இருக்குது, அசோஸ் பயிர்லாம் பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி வந்து இருக்கிற பொட்டாஸ் பாக்டீரியா அந்த ஜிங்க் பாக்டீரியா இதுகளெல்லாம் வந்து கலந்து இப்போ ஜீவாமிரதம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவாமிரத்தோட இந்த ஏதாச்சும் ஒன்றை கலந்துக்கும். இந்த செடி வளர்க்குற காலங்களில் மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு தரம் ஜீவாமிரதம் அல்லது அமிர்த கரைசல் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் கொடுப்போம், இது ரெண்டையும் கொடுப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தலைச்சத்து நிறையா. அப்புறம் மைக்ரோ நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம இந்த அரசு துறையில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியண்ட் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம வந்து இந்த இயற்கு அப்புறம் எல்லா இலைகள் போட்டு கோமியத்தை உள்ளே போட்டு ஊற வச்சு அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். மாதத்துக்கு ஒரு 2 தரம் மாதிரி நம்ம

0: எருக்கு கரைசலம் வந்து கொடுக்குறோம் போரான் மெக்னீசியத்துக்காக, பொட்டாசியமோட. இப்போ நீங்கள் எருக்கு கரைசல் கொடுத்தோம்னா தான் சைசிங் நல்லா வரும், அந்த வெடிப்பு வராது, டாட்டாட்டாக இருக்கும்ல, புள்ளியா இருக்குமே இந்த அம்மத்தல் மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்காம நல்ல சைஸும் குவாலிட்டியா ஓடி வரும். இப்ப நான் எடுத்து வந்ததுல அந்த பழங்கள் எப்படி அது மாதிரி வரும், அதுக்காக எருக்கரைசல் கொடுப்போம். அப்புறம் பூ எடுக்கிற டைம்ல வந்து ஒரு அரப்பு முருகரைசல் அல்லது தேங்காய்பால் முருகரைசல் அப்படி கொடுப்போம். வழக்கமா எல்லாம் கொடுக்குற மீன் மேலும் பஞ்சகாவியா
1: இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிடுறீங்க?
0: நாங்களே தயார் பண்ணிக்கிறோம்.
1: உங்க சொந்தமா?
0: நாமளே தயார் பண்ணிக்கிறோம்.
1: பஞ்சகவியா, மீனமில கரைசல்,
0: மோர் கரைசல் அதுலேயே தேங்காய்பால் மோர், அரப்பு இலையில மோர் கரைசல் கொடுக்கும், மேம்படுத்தப்பட்ட அம்மதே கரைசல்,
1: பஞ்சகவியா
0: சாணப்பாசி கரைசல் போடுறோம்.
1: சாணப்பாசி கரைசல் அப்படின்னா என்னங்கய்யா? சாணத்தோட
0: சாணத்திலிருந்து ஒரு பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதை வந்து திருப்பி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு மல்டிபிள் பண்ணி வச்சு, அது வந்து என்னென்னா ஒரு தரம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது காலி ஆயிடுச்சு, ஒரு 10 லிட்டர் இருந்துச்சுன்னா திருப்பி அதில் ஃபுல் தண்ணியை ஊற்றி ஒன்று 2 கிலோ நாட்டு சர்க்கரை போனோம்னா அது அப்படி டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சாணப்பாசி கரைசலை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஜீவாமிரதம் போனீங்கன்னா ஒரு பானை அதில் ஊற்றிக்கலாம், மீனாமிலிருந்து ஒரு பானை ஊற்றலாம், பஞ்சகாவியா ஒரு பானை அதில் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் கலந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த சாணத்திலேருந்து வர்ற அந்த பாக்டீரியா வந்து இருக்கும், வெயிலில் நல்லா வளரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், ஒரு இடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றது வந்து கேன் தண்ணி இல்லை, போர் தண்ணியை நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த தண்ணி ரெண்டு தண்ணியை ஒன்று வீட்டுக்குள்ளேயும் ஒன்று வெயிலையும் வச்சுங்களேன், வெயிலில் வச்ச தண்ணி மூணே நாளில் பாசி பிடிச்சிடும், வீட்டுக்குள்ள இருக்கிறது பாசி பிடிக்காது.
1: வெயிலுடைய வேகமா?
0: வெயிலில் அந்த ஒரு சில பாக்டீரியா விறுவிறுன்னு வளரும், அந்த பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு வந்து பெரிய அளவில் பயன்படுது. நான் இந்த கொஞ்ச நாளாக அதை நான் நல்லா கவனிச்சிட்ருக்கேன், அருமையாக வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்புறம் சின்ன சின்ன இந்த ஹியூமிக் ஆசிடு அது மாதிரி வந்து அந்த சீவீடு அதெல்லாம் கொடுப்போம்.
1: ஆக முழுக்க முழுக்க இயற்கை தான், ஒரு துளி ரசாயனம் கூட வர்றதில்லை.
0: இல்லை அது நம்ம பர்பஸே இல்லை, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அது
1: தேவையில்லை.
0: ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்மளோட பர்பஸ் வந்து நம்ம இதுக்கு வரவே மாட்டோம். ஆல்ரெடி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வேலை,
1: வேலையில் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க.
0: நெல்ல இருந்துக்கிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம இருந்தோம். அதனால வந்து பைபாஸ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ போனதுலாம் ஒரு சில சமயம் மழை காலத்தில் பூச்சி டைம்லலாம் நிறைய லாஸ் வர சமயத்தெல்லாம் வர்றவங்க பெய்ய மேலே அக்கறையாக இருக்கிறவங்க, எதுக்கு இப்படி படிச்சுட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படி அப்படி இப்படி இறங்கிட வேண்டியதானே, அப்படி கண்டு காணாமல் அப்படி
1: செஞ்சுக்க வேண்டியதானே
0: சொல்லுவாங்க. நான் உங்கள்ட்ட எதிர்த்து ஒன்றும் பேசுறது இல்லை,
1: கேட்டுக்கிறது
0: ஆரோக்கியம் பண்றதுல அப்படி சரி கேட்டுக்கிறது. அப்புறம் நம்ம என்ன செய்யறோமோ அதையே செஞ்சுக்கிறது. வந்தது வரட்டும், ஈல்டு வர்றதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த அர்க்கரன் ஒரு குவாலிட்டிலாம் நான் சொன்னால அது வந்து பழுத்துருச்சுன்னா உடனே சாப்பிட்றோம், அது அது காசு ஆக்கிடணும்,
1: இல்லைன்னு அதை போகும் அள்ளி வீணாக போயிடும்.
0: இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டன் காய் வந்து சேல் பண்ண முடியல, முதல் ஈல்டுன்றனால வியாபாரிகளை நம்ம டச் பண்ண முடியல, அதை நம்ம திருப்பி டீ கம்போஸ் தான் பண்ணோம். இதே இந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு சர்க்கரையை போட்டு அதை கட் பண்ணி ட்ரம்முக்குள்ள போட்டு ஊற வச்சு கழிச்சு அப்படி கசக்கி மறுபடியும் திருப்பி வந்து
1: அந்த பழத்தையே
0: அப்படி கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி சரி ஆனதான் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து வளர்க்குறதுக்கோ அல்லது வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கிறதுக்கோ எவ்வளவோ கெமிக்கல் நம்மளுக்கு தெரியும், நம்மளும் படித்தால் தானே நம்மளும் இந்த
1: தெரியும் இல்லை,
0: ஆமாம் என்னென்ன செஞ்சால் என்னென்ன நடக்கும்னு தெரியும்ல, ஆனால் நம்ம செய்கிறது இல்லை, எதுக்கு அதைப்பா வரது வரட்டும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே நம்ம பழத்தை நம்பி, நான் சொன்னால் அப்படியே வாங்கி போய் கொடுப்பாங்க சார், ஒன்று தோணுமே சார், என் பழத்தில் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து பழத்தில் புழு இருக்கும்
1: உள்ள,
0: ஒரு சீசன் டைமில் அதெல்லாம் தவிர்க்க முடியாது சார், நேச்சர் நம்ம தவிர்க்க முடியாது.
1: சரி,
0: நம்ம வந்து உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்து விற்க முடியாது, உள்ள பயிலில் பார்க்குறப்ப நல்ல காயமாக இருக்கும், வெட்டி பார்த்தா உள்ள புழு இருக்கும், திருப்பி வந்து வாங்குவாங்க.
1: அது மாதிரி இருந்தாவா
0: புழு இருக்கு, திருப்பி நம்ம வாங்குவோமா?
1: வாங்க
0: மாட்டோம், ஆனால் புழு இருக்கிற பழத்தை சாப்பிட மாட்டோம், ஆனால் இந்த கஸ்டமர் வந்து திருப்பி நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க, அப்போ நம்புறாங்க நம்மளை. ஒரு கிலோவில் எத்தனை ரெண்டு காய் புழு இருந்துச்சு நேற்று அப்படின்னா அப்படியா சரி ரைட்டு அதை தூக்கி போட்டு அடுத்துட்டு போகிறப்போ அந்த ரெண்டு மூணு காய்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படி நம்பி வந்து நம்ம வாங்குவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, அதில் கூட விஷத்தை தெளிக்கலாமா? தப்பு இல்லை. அப்போ நம்மளை வந்து
1: எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிற
0: நம்பிக்கையோடு இருக்காங்க, அதை வந்து கெடுத்துடக்கூடாதுல்ல, அதனால் அதை போய் உலக கொண்டு வரதில்ல. கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலே பல்பொடி தயார் பண்ணுறோம். இது நல்ல, இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல ரீச் ஆனது.
1: பல்பொடியும் டீ தூளும்
0: நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய, இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை நம்ம நான் கொடுக்குறதுன்ற இல்லை, கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது, அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அதனால் என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 97 86 97 86 0 9 55 9786 09 5548. இது வந்து எப்பவுமே இந்த நம்பர் அக்சஸ்ல இருக்கும்.
2: என்ன மருதா.

0: பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன அனுபவங்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்ததா?
1: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இது மாதிரி நானும் என் தோட்டத்தோட ஒரு பகுதியில முயற்சி பண்ண போறேன்.
0: இரு புள்ள, என்னை விட வேகமா இருக்கே. இன்னொரு தகவலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அது உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
1: என்ன சேதி, அத யாரு சொல்ல போறாங்க?
0: பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொல்ல போற தகவலை கவனமா கேளு.
2: விவசாய தொழில பொதுவாக பருவ காற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றத்தால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம்தான். பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு?
3: பொதுவா பாத்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், மழைப்பொருளை வந்து வேறுபாடு இருக்கலாம். இதனால் சில சமயங்கள் வெள்ளமோ சில சமயங்கள் வறட்சியோ ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை வரலாம். இன்னும் பாத்தீங்கன்னா வெப்பம் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை வந்து வெகுவாக பாதிக்கிறது. அது இல்லாம பின்னாடி பாத்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கங்களுடைய தன்மையும் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு அறிகுறி தான் இந்த பருவநிலை மாற்றத்துல வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்து விட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தாதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
2: மழைக்கான வாய்ப்பு குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் ஆகலாம். அந்த வகையில வயல்களிலும் தோட்டங்களிலும் மானாவாரி இடங்களிலும் மாற்று பயிராக என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
3: இப்போ நம்ம நெல் சாகுபடி இடத்தில் இருக்கக்கூடிய மண் வகை மற்றும் கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு பொறுத்து நெல்லுக்கு பதிலாக சில மாற்று பயிரை வந்து நம்ம கொண்டு வரலாம். தண்ணி அவ்வளோ வசதி இல்லை, காலநிலை மாற்றத்தில் வந்து என்னுடைய குளங்கள் கிணறுகள்லாம் தண்ணி வற்றி போச்சு, அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சில யோசனைகளை சொல்கிறேன். இப்போ நீண்டகால நெல் போடணும்னு இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக குறுகிய கால நெல்லை போடுங்க. அது இல்லாமல் இந்த நெல் சாகுபடி இடத்துல வந்து நீங்கள் யூஸ்வலாக கம்பு சோளம் உளுந்து பாசி இது போல வந்து நம்ம பயிர்களை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கரும்பு போடுற விவசாயிகள் வந்து அதுக்கு பதிலாக மக்காச்சோள பயிரை வந்து நம்ம தேர்வு செய்து பயிரிடலாம். பருத்தி போடுற இடத்துல துவரையும் வாழை போடுற இடத்துல மரவள்ளி கிழங்கு தேர்வு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பயிரகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் இது போல நம்ம செய்யும் போது இதுக்கெல்லாம் தண்ணீருடைய அளவு வந்து நமக்கு குறைச்சி தேவைப்படும். உளுந்து பாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும் நம்ம பயிரை எடுத்துக்கலாம். அதே போல வந்து கம்பு சோளம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் கட்டலனா கூட ஓரளவு வறட்சியை தாங்கி நமக்கு மகசூல் கொடுக்குது. அதனால சிறுதானியங்களான கம்பு சோளம் கேழ்வரகு மைனர் மில்லட்டு சொல்லக்கூடிய தினை வரகு பனிவரகு அதுபோல ஒரு மாற்று பயிரை வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். அப்புறம் பயிர் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து பாசி துவரை காராமணி இது போல பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். எண்ணெய் வத்து பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி தான். எள்ளு நிலக்கடலை போன்ற பயிர் நம்ம மாற்று பயிராக எடுத்து பயிர் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான நீர் தேவை இருக்காது. இருக்கிற குறைந்த அளவு நீரை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல மகசூலை எடுக்கலாம்.
2: பருவமழை குறைவாக இருக்கும் காலங்களில் மாற்று பயிராக என்னென்ன பயிர் வகைகளை பயிரிடலாம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க. அந்த மாற்று பயிர்களிலும் என்னென்ன ரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், அதோட சிறப்பம்சங்களை சொல்லுங்களேன் சார்.
3: தண்ணி குறைவா கிடைக்கும் பட்சத்துல சோளம் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய 34 ரகம், அப்புறம் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோஎச்எம் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மெய்ஸ் ஹைபிரிடு 8, கம்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு 10, கோயம்புத்தூர் கம்பு 9, அப்புறம் நமக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய சில தனியார் ஹைபிரிட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் இப்போ நீங்கள் மாற்று பயிராக வந்து சூரியகாந்தியை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு சன்ஃப்ளவர் 3, 4, அது இல்லாமல் ப்ரைவேட்டு ஹைபிரிடும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மைனர் மில்லட் சொல்லக்கூடிய குருதானியங்கள் திணை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்தல் 2 நல்ல வெரைட்டி, அப்புறம் குதிரை வலை பார்த்தீங்கன்னா மதுரை 1 அத்தியந்தல் 1 இதெல்லாம் அதிகப்படியான வறட்சியை தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய சிறுதானிய பயிர்கள். உளுந்துல பார்த்தீங்கன்னா

0: வம்பன் 8, வம்பன் 11, வம்பன் 12 ஆகிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பாசின்னு வந்துட்டீங்கன்னா வம்பன் 4, இந்த ரகங்களை பயன்படுத்தும் போது நம்ம நல்ல மகசூல் வந்து எடுக்கலாம். இப்போ மாற்றுப்பயிர்கள் போகும்போது சில முக்கியமான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பார்க்கணும். விதை நேர்த்தி எப்பயுமே வந்து நமக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா அசோஸ்பெர்லாம் பாஸ்பெக்டேன் ஒரு 3-3 பாக்கெட் எடுத்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு நம்ம விதைக்கலாம். அப்புறம் சீடு ஹார்டனிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து விதையை கடினப்படுத்துதல். ஏன்னா நமக்கு வறட்சி வந்தால் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இந்த விதையை கடினப்படுத்துதல் மூலமாக நம்ம பெறலாம். அதாவது வந்து ஒவ்வொரு விதையை பொட்டாசியம் குளோரைடு சொல்லுவாங்க KCL, அதெல்லாம் 1% ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி நம்ம விதைக்கும் போது விதையை கடினப்படுத்தலாம். அப்புறம் சூரியகாந்தில் பார்த்தீங்கன்னா சீடு பல்லட்டிங் சொல்லுவாங்க, அதாவது துத்தநாக சல்பேட்டில் ஒரு 100 PPM வந்து அதை வந்து நம்ம சீடு பல்லட்டிங் பண்ணி நம்ம விதைக்கும் போது அது நல்ல வளர்ச்சி மற்றும் மகசூலம் கொடுக்கும். அதே போல இந்த உளுந்து பாசியெல்லாம் வளர்க்கும் போது உயிர் உரங்களான ரைசோபியம் பாஸ்பேட் சொலிபிலைசிங் பாக்டீரியா இது போல உயிர் உரங்களை கலந்து நம்ம விதைக்கும் போது நல்ல வளர்ச்சி மற்றும் முளைப்பு திறன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பயிர்கள் எல்லாமே பிராட் பட்டன் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க, அதாவது அகலப்பாத்தி. அகலப்பாத்தின்னா தாள் முறையில் இல்லாமல் பாத்தி வந்து ஒரு 90-120 cm, அதாவது 3-4 அடிக்கு ஒரு பாத்தியாகவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 30 cm அகல ஆழத்தில் வந்து ஒரு வாய்க்காவும் ஃபார்ம் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது தான் அது நமக்கு அகலப்பாத்தி மண் அமைப்பு முறையை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அதில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான மழை பெய்தாலும் கூட முளைப்பு திறனிலோ வளர்ச்சியிலே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பயிரை வந்து வளர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோயிங், அதாவது விதைக்கும் போது இப்போ நிறைய மெஷினரிஸ் வந்துடுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் சோயிங் வந்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான வரிசையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட்களை வச்சு பண்றதை விட நீங்க மெஷினை வச்சு சோயிங் பண்ணும்போது பயிர் எண்ணிக்கை பயிர் வரிசை பாதுகாத்து அதற்கான மகசூல் அதிகமா இருக்குது.
1: மழை நீரை சேமிப்பதும் முறையாக பயன்படுத்துவதும் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க சார்?
0: வரக்கூடிய மழையை வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிறதுக்கு போக மீதி எல்லாம் வழிந்தோடி வீணா தான் போகுது. ஏதோ ஒரு பயிர் பருவத்தில் வந்து ஒரு வறட்சி வரும்போது நமக்கு தண்ணி கொடுக்காத நிலை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் இந்த வானிலை நிகழ்ச்சி மூலமாக விவசாயிகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வந்து மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் பண்ணை குட்டைகள் சொல்லுவாங்க, பண்ணை குட்டைகள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வரப்பிரசாதம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்திட்டத்தில் எல்லாத்துக்குமே பண்ணை குட்டைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ நமக்கு மழை பெய்யும் போது எல்லா பயிருக்கும் நீர் கிடைக்கும். மழை பெய்யாத போது பண்ணை குட்டையில் தேக்கி வைக்கப்பட்ட இல்லை நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்து நாம் ஒரு உயிர் தண்ணியாகவோ இல்லை வாட்டர் சேவிங் அதாவது கிராப் சேவிங் லைஃப் சேவிங் ஒரு இரிகேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும்.
2: என்ன மருதாணி, பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே?
3: தெளிவா புரிஞ்சது. இப்ப வர காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்ம பயிர் முறைய மாத்திக்கணும் போலயே.
2: அதுதான் புத்திசாலித்தனம், இல்லனா விவசாயத்துல நீடிக்க முடியாது. இல்ல
3: சரியா சொன்ன, நேரமாச்சு வீட்டுக்கு போவோம் வாப்பிள்ள.
4: நீர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னு
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தை

0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
1: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
3: நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்குபெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசூலி அனல்மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார், நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டுமென்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய மட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக

0: மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2 மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05.

0: ஆம் நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் நேர்லே நேரம். உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிகளை நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240 2907722, இணைப்பு எண் 04652, மற்றும் ஒரு எண் 8903257309. பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கும் முதல் பட்டாம்பூச்சி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: பட்டாம்பூச்சிகள் வலம் வருவதற்கு முன்பாக விளம்பரங்களை கேட்டுவிட்டு வருவோம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்துக் கொண்டிருக்கும் அந்த சின்ன சிறு பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: காட்டோட மூலத்திலிருந்து சரஜன் பேசுறேன்.
0: வணக்கம்மா, பேசலாம். நீங்க லைன்ல தான் இருக்கிறீங்க, கேக்குதா?
5: மூலத்திலிருந்து சரஜன் பேசுறேன்,
0: கேக்குதாமா? ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ,
0: தொடர்பு தெளிவாக இல்லை.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்துக்கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்மா, கேக்குதா? ஹலோ, சர்ஜின் பேசுறீங்களா? எந்த இடம்
1: சொன்னீங்கப்பா?
0: காட்டு விளை மூலச்சல்ல இருந்து. ஆ சரிம்மா, உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: பாட்டு.
0: பாட்டு சொல்ல போறீங்களா? பாடுங்க பாப்போம்.
1: மியா மியா பூனைக்குட்டி, மீச வச்ச பூனைக்குட்டி, பைய பைய படிங்கி வந்து பாலை குடிக்கும் பூனைக்குட்டி, பல பழக்கும் பழங்கி குண்டு பழுத்து சென்று முகத்திலிருந்து வெளிச்சு போடும் விழி கண்டு விழுந்தோடும் எலி எலியும் மிரண்டு விரிந்த பூவை கவிழ்ந்த போல் விலகும் பூனை காலத்தால் இருந்து தவிர்த்தால் அவர் வந்த கப்பலியார் ஆட்டி வந்தது போல்
0: அப்பா பூனைக்குட்டி உங்க வீட்டுல இருக்குதா? இல்லையா? பூனைக்குட்டி பாத்திருக்கீங்களா? எப்படி அழகா பஞ்சு போல இருக்கிறோம் இல்லையா? சரி, அந்த பூனைக்குட்டி என்னெல்லாம் செய்யும், எலியை எப்படி வேட்டையாடும், வீட்டை எப்படி பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாட்டா தொடங்கி அப்படியே அழகாக வாசிச்சு சூப்பரா சொன்னீங்க. சரியம்மா, நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்ணாக நான் பெருமைப்பட்ட தருணம் நேரலை 2:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து 3:02 தேநீர் நேரம் வாராய் தோழி நேரலை நான் எதிர்பார்க்காமல் கிடைத்த ஒரு வாய்ப்பு. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி ஆகியன கேட்கலாம். மன்னிக்கவும், 8:17:35 நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இப்போது நம்மோடு பேச காத்துக் கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு அந்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கிறீங்க. வணக்கம், நீங்க யாரு, எந்த ஊர் பட்டாம்பூச்சி இது, பேர் சொல்லுங்க. அழகன் பாறையில இருந்து யார் பேசுறீங்க?
1: அருள்
0: ரித்விக். என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: கதை.
0: சொல்லுங்க பாப்போம்.
1: ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு.
0: சரி சொல்லுங்க.
1: அதுல நிறைய மாணவர்கள் இருந்தாங்களாம். அந்த ஆசிரியர் சொன்னாங்க, உங்களோட திறமைய ஒரு பேப்பர்ல எழுதுங்கன்னு சொன்னாங்கலாம். எல்லா மாணவர்களுக்கும் எழுதினாங்கலாம். அப்போ ஒரே ஒரு மாணவர் மட்டும் எழுதலையா? யானைக்கு அந்த ஆசிரியர் கேட்டாங்க, யானை மட்டும் எழுதலன்னு. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னா, எனக்கு ஆட தெரியாது பாட தெரியாது ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னானா. அப்ப அந்த ஆசிரியர் சொன்னாங்க, உன்னோட திறமைய யோசிச்சு சொல்ல சொன்னாங்கல்ல. அப்போ சொன்னா, எனக்கு பழைய பொருட்களை வச்சு பண்ணாதான் எனக்கு பிடிக்கும்னு. அப்போ அதுதான் உன்னோட திறமைன்னு அந்த ஆசிரியர் சொன்னாங்களாம்.

0: ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கண் காட்சி நடந்துச்சான். அந்த கண் காட்சியில அந்த பையன் பழைய பொருட்கள் எல்லாம் வச்சு அதுல நிறைய எல்லாம் பண்ணி ஒரு மெடல் வாங்கினான். அதே போல நிறைய ஸ்கூல்ல எல்லாம் மெடல் வாங்கினானா. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துல அந்த ஆசிரியர் கிட்ட சொன்னா என்னோட திறமைய நீங்க யோசிச்சு சொல்ல சொன்னனாலதான் என்னால இவ்வளவு பிரைஸ் எல்லாம் வாங்க முடியுங்கன்னு சொன்னானா. நன்றி.
1: அந்த மாணவன் யாரா? அருள் ரித்விகா?
0: ஆமா.
1: அப்படியா? அந்த பழைய பொருள் எல்லாம் வச்சு அழகான கலைத்திறமை உள்ள பொருட்கள் எல்லாம் உருவாக்கி பொருட்காட்சியில் ப்ரைஸ் வாங்கினீங்களா? அப்போ அப்படியா? உங்கள் கதையை அழகா நாடகமாக சொன்னீங்களா? அருமையாக இருந்தது. சரியா, இந்த கதை சொல்கிறதே ஒரு பெரிய திறமை தான் உங்களுக்கு. அப்போ உங்கள்கிட்ட பழைய பொருள் வச்சு செய்கிற திறமை மட்டும் இல்லை, எல்லாரையும் நல்ல முறையில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கதை சொல்லக்கூடிய திறமையும் இருக்குது. சரியா, நல்ல படிப்பீங்க தானே? வெரி குட், சூப்பர், அருமையாக சொன்னீங்கம்மா. நல்ல கதை. எல்லாருக்கிட்டேயும் எல்லா திறமையும் இருக்காது, ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடிச்சிடணும் இல்லையா? அருமையான கதை. சரியா, வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி
1: நன்றிம்மா.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

நேரம் 8:22:30. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நேரலே உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா? தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240219072. இணைப்பு எண் 0465 2 மற்றும் ஒரு எண் 8903257309. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களது குழந்தைகளின் திறமைகளை குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம். திறமைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்கப்பட்டிருக்கும். திறமையில்லாத மனிதர்களே இந்த உலகில் பிறப்பதே இல்லையாம். ஆம், பழைய பொருட்களை வைத்து கூட பலரையும் கவரக்கூடிய கலைநுணுக்கமான பொருட்களை செய்யலாம் என்பதை இதற்கு முன்பு வந்த அந்த சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சி நம்மோடு பகிர்ந்து கொண்டதை கேட்க முடிந்தது. திறமை மட்டுமல்ல, தன்னுடைய அன்றாட கடமைகளை சரிவர சின்ன பருவத்திலேயே குழந்தைகளை பழக்குவது கூட ஒரு பெரிய கலைதான். ஏனென்றால் எதுவுமே தெரியாமல் இந்த உலகிற்கு வருகின்ற குழந்தைகள் அன்னையின் அந்த அரவணைப்பு, அவர்களுடைய அறிவுறுத்தல், பழக்க வழக்கங்களை பழக்குவிப்பது, இதன் வாயிலாக எத்தனையோ பெரிய உயர்ந்த நிலைகளை அடைகின்றார்கள். அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த குழந்தை பருவம். கள்ளம் கபடமற்ற பிஞ்சு உள்ளங்களில் விதைக்கப்படுகின்ற விதைகள் நல் விதைகளாக இருந்தால் நாளை அவர்கள் வாழ்வு நிச்சயம் நல்ல நிழல் தருகின்ற ஆலமரமாய்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும்.

இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேர்லே, இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நேர்லை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசிய பட்டாம்பூச்சிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நேர்லை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜோன்ஸ், பி உதயபானு. நேரம் 8:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

இனி கேட்கலாம் நேர்களே, கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். கடிதம் வாயிலாக தங்கள் விருப்ப பாடல்களை எழுதி கேட்க காத்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் வரிசையில் முதலாவதாக சுண்டப்பட்டி விளை ஸ்ரீ பால் பாண்டியன், எஸ்ஏபி அசோக்ராஜ், எஸ் செல்லையா, ஏ சுகுமாரன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திரிசூலம். இந்த பாடலை பாடியவற்றையும் சவுந்தரராஜன், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவியரசு கடதாசன். பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

கடித வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இருவரும் பாடலும் பெற்ற திரைப்படம் சத்யா பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திட்டுவிளை ஷாபி. இந்த பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர். பாடலுக்கு இசை இளையராஜா.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரமாக வெளிவரும். நாளை இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல சங்கரன்குளி பி சுதன் அவர்கள். அமுது சுரபி மண்வள அட்டையின் முக்கியத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேர்களே. நேரம் 8:43. நேர்களை குவரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கடித வழி நேர் விருப்ப பாடல்கள். கடிதம் எழுதி தனது விருப்ப பாடலை கேட்டுவிட்டு எப்போது அது ஒலிபரப்பாகும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கும் அடுத்த நேயர் வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னை நினைத்து. இந்த பாடலை பாடியவர் உன்னிகிருஷ்ணன், பாடலுக்கு இசை சிற்பி. கேட்டு பார்ப்போமா யார் அந்த தேவதை என்று.

நேர்களின் நினைவுக்கு நாளை இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். இது சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. 8:30 திரைக்களஞ்சியம். திட்டவிளை ஷாபி காலை என்ற தலைப்பில் தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், தொடர்ந்து 9:30 திரைசை இடம்பெறும். நாளை இரவு 10:05 நிலாமுற்றம், பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம் நேர்களே. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நேரம் 8:49. இந்த நேரத்தில் கடித வழி நேய விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இனி ஒலிக்கும் பாடலும் பெற்ற திரைப்படம் தாயின் மணிக்குடி. வைரமுத்துவின் வரிகளில், வித்யாசாகரின் வித்தியாசமான இசையில் கோபால்ராம் தேவி பாடிய இந்த பாடலை கேட்போமா? இது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அதிசயப்பூ.

நேர்களே, இன்றிரவு 9:30 நாடக மலர். இதில் சிவரஞ்சனி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன். அமைப்பு மயிலாடுதுறை, தா. செந்தில் குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் நேர்களே. கடித வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலும் பெற்ற திரைப்படம் ரிதம். இந்த பாடலை பாடியவர் சங்கர் மகாதேவன். இந்த பாடலுக்கு இசை A.R. ரஹ்மான், பாடல் வரிகள் வைரமுத்து. இந்த காதல் கதை கேட்டு பார்த்தால்தான் புரியும் அதன் புனிதம் எவ்வளவு என்று. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாகர்கோவில் ஷனு.

0: நேர்களே, இதுவரை கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். சென்னையில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. திரையிசை கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் துவக்கமாக வருகிறது ஹரிச்சந்திரா படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 9:22. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. திரைசையில் இனி வருகிறது வைரமுத்துவின் வரிகளில் தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆனந்த பூங்காற்றே.

0: என்ன
1: மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குமே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: திரைசை கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் சிவரஞ்சனி நாடகம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஜிலாகும்.
3: நேரம் 9:30.

0: 30 நிமிடம்
1: ஆகாஷ்வாணி நாடகமலரில் இன்று நேயர்கள் கேட்கவிருப்பது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி. கிருஷ்ணமூர்த்தி, துரை ராமலிங்கம், எஸ். கலாவதி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: ரஞ்சனி
3: சொல்லுங்க.
2: நம்ம கல்யாணம் ஆகி இனிய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. கல்யாணத்தின்னிலா
3: காய்ச்சாத பாலிலா. ஆமாங்க, இந்த சந்தோஷம் நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அதோட ஒருத்தர் நம்மளை எப்படி அழகா வாழ்த்திருக்காருன்னு பாருங்களேன்.
2: அத படிய.
3: இதோ படிக்கிறேங்க. வண்ண மலர் அழகாக,
2: ஆஹா,
3: வானில் முழு நிலவாக,
2: அடடடா,
3: அமுத தமிழ் மொழியாக,
2: ஆஹா,
3: வாழையடி வாழையாக வாழ்கன்னு வாழ்த்திருக்காருங்க.
2: சூப்பர்மா, சூப்பர். அது நிச்சயமா அமையும் ரஞ்சனி, நமக்கு உண்டான பந்தம் அப்படிப்பட்டது.
3: ஆமாங்க, பொதுவா திருமணம்ன்றது ஜாதக பொருத்தத்துல அமையும், மன பொருத்தத்திலயும் அமையும், ஏன் காதல் கல்யாணமும் இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் அமைஞ்ச இந்த பொருத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது.
2: சரியா சொன்ன, இது இசையிலே இணைந்த பொருத்தம்.
3: கரெக்டுங்க, இரண்டு மனம் சேர்ந்ததுதான் திருமண வாழ்க்கை. இங்க இன்னொன்னு இருக்குங்க. உங்க பேரு சிவா?
2: ஆமா.
3: என் பேரு ரஞ்சனி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராகம் ஆயிட்டோம்.
2: சிவரஞ்சனி, ரஞ்சனி, சிவரஞ்சனி.
3: சரியா சொன்னீங்க
2: ரஞ்சனி. இப்ப நான் சொல்றது கேளு. ஒரு பாடகனோ பாடகியோ தன் பாடலின் மூலம் மற்றவங்களை மயங்க செய்வதுதான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். அத்தோடு நம்ம அனுபவிச்சு பாடும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கே, அடடடா, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது.
3: ஆமாங்க, அந்த இசையோட நம்ம ரெண்டு பேரும் இசைப்பட இணைந்து வாழணும் அப்படின்றது தான் அந்த ஆண்டவனோட விருப்பம். நம்ம அப்படியே வாழலாங்க.
4: வணக்கம். கேட்டு திறந்து இருந்ததுன்னு இந்த அட்வொகேட் ஆனந்த் உள்ள நுழைஞ்சிட்டேன். அதுக்காக என்ன தப்பா நினைச்சிடாதீங்க.
3: வாங்க அங்கிள், வாங்க வாங்க.
4: வரமா?
3: அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அங்கிள்.
4: ரஞ்சனி, மாப்பிள்ளைக்கு என்னை பத்தி சொல்லுமா?
3: சிவா, இவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு.
4: அட்வொகேட் ஆனந்த், நான் ரொம்ப பாப்புலர். நீங்களும் என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே
2: சார். நான் கேஸு வழக்குன்னு எதுலயும் சம்பந்தப்பட்டது இல்ல.
4: ஓஹோ,
2: அதனால உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை.
4: அப்படியா? அதனால பரவாயில்ல. இப்ப ரஞ்சனி அறிமுகப்படுத்தின மாதிரி அவ அப்பாவோட ஃப்ரெண்டாவே இருக்கேன். நான் அட்வொகேட் ஆனந்த், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே
2: அங்கிள், எங்க முதல் விருந்தாளியா நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
4: நான் வீடு தேடி வந்ததுல சந்தோஷப்படும் முத ஆளு நீங்க தான்.
3: என்ன அங்கிள், ஒண்ணு பேசாம இருக்கீங்க?
4: அப்படி ஒண்ணும் இல்ல, உங்க வரவேற்புல நான் குளிர்ந்து போயிட்டேன். இப்ப நான் தான் சந்தோஷமா இருக்கேன். அது சரி, நான் வரும்போது அப்படியே வாழ்வோன்னு பேசிக்கிட்டு இருந்தது காதுல விழுந்தது. கல்யாணம் ஆன உடனே திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அது நல்லதுதான்.
2: அப்படி ஒண்ணும் பெரிய திட்டம்லாம் கிடையாது. நாங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்.
4: ஓஹோ, அப்போ சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரின்னு சொல்றீங்க
2: அங்கிள். வரும்போது வேற ஒன்னு சொன்னீங்க, இப்ப கரடின்னு சொல்றீங்க. அடுத்தது நரியா?
4: இவன் என்னோட தொழிலை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு.
3: அங்கிள், அவர் விளையாட்டா சொன்னத தப்பா நினைக்காதீங்க.
2: நீங்க தான் பாப்புலர் வக்கீல்னு சொல்லிட்டீங்களே.
4: ஆமா, ஊரே அப்படி சொல்லுதுன்னு சொன்ன.
3: ஏங்க அங்கிள் எப்பவுமே ரொம்ப பிஸின்னு அப்பா சொல்லுவாரு.
4: அதுவும் உண்மைதான். உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னா பாத்தீங்களேன், அந்த அளவுக்கு பிஸி, நிறைய கேஸ். நீங்களே சொல்லுங்க, தொழில திறமை இருந்தா கேஸ் நிறைய வரத்தானே செய்யும்.
2: சரியா சொன்னீங்க அங்கிள். ஆமா, நீங்க என்ன கேஸ் எடுத்து நடத்துறீங்க?
4: அப்படி கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது இந்த காலத்துல சர்வசாதாரணம். அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அந்த நல்ல எண்ணம்.

0: பக்கத்துல தான். நான் அவங்களுக்காக டைவர்ஸ் கேஸ் டீல் பண்றேன்.
1: அங்கிள், பள்ளத்தை பார்த்தா அதுல மரம் செடி வளரக்கூடிய விதைய நாம நட்டு வைக்கணும். யாரையாவது அந்த குழிக்குள்ள தள்ளணும்னு நினைக்க கூடாது. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வரல. எங்களை பொறுத்தவரையும் நாங்க மனசளவுல சங்கமமாகி அடுத்து இசையில சங்கமமாகி அதுல பயணிக்க முடிவு பண்ணிருக்கோம். இதுல மனஸ்தாபங்கள் உருவாக எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால உங்களுக்கு இங்க வேலையும் இருக்காது.
0: ஓஹோ சிவா, அவசரமும் கூடாது ஆவேசமும் கூடாது. நாட்டு நடப்ப சுட்டி காட்டினா அவ்வளவுதான். இந்த காலத்துல கணவன் மனைவி இருவருக்கும் புரிதல் இல்லாம போறதுனால டைவர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு.
1: நன்றி அங்கிள். டைவர்ஸ் பத்தி பேச வந்திருந்தா தயவு செய்து உங்க தொழிலை வேற இடத்துல பாருங்க. ரொம்ப நன்றி.
0: புரியுது புரியுது. நான் இனிமேல இங்க இருந்தா இவங்களே போக சொல்லுவாங்க போல இருக்கு. ஓகே, நான் போயிட்டு வரேன்.
1: ரஞ்சினி, ரஞ்சினி.
2: என்னங்க?
1: அவரு இங்க அங்கிள் வந்து வாழ்த்த வரல, வக்கீல வந்து பிரிக்க நினைக்கிறாரு.
2: எனக்கும் கூட அப்படிதாங்க மனசுல படுது. எந்த இடத்துல என்ன பேசணும்ன்ற இங்கிதம் கூட அவருக்கு தெரியலங்க. அத மறந்துடுங்க.
1: எப்படி மறக்க முடியும்? பெரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பெரிய மனசு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே.
2: உண்மைதாங்க. அவரை என்னுடைய அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு நான் வெக்கப்படுறேன். சிவா, தயவு செஞ்சு என் அப்பாவை தப்பா நினைச்சிடாதீங்க.
1: என்ன ரஞ்சனி, நீதான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கலகத்தையே உண்டாக்கிட்டு போனவரோட ஒரு இசைக்கலை பொக்கிஷத்தையே கொடுத்த உன் அப்பாவை நான் ஒப்பிட்டு பார்ப்பேனா?
2: அது போதுங்க. இனிமேல அவர் பேசுனதை நினைச்சு குழம்பாதீங்க.
1: எப்படி முடியும்?
2: முடியுமே. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
1: என்ன வழி?
2: சொல்றேன். இசையில இவ்வளவு ஈடுபாடு உள்ள உங்களுக்கு நான் மனைவியா வந்தது மகிழ்ச்சி தானே?
1: கண்டிப்பா, அதுல சந்தேகமே கிடையாது. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்.
2: சிவா, நீங்க சொன்னது என்ன சந்தோஷப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க?
1: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னுதான் பைத்தியமா இருந்தேன். எனக்கு இருந்த ஒரே காதலி.
2: என்ன காதலியா?
1: ஆமா. அதிர்ச்சியா இருக்கா?
2: ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கு.
1: இது சத்தியம். உண்மையிலே எனக்கு ஒரு காதலி இருக்கா?
2: யாருங்க அது?
1: எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
2: அப்படியா? சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், நீங்களும் சிரிங்க.

0: ரஞ்சனி, என்ன கையில ராகத்தோட வந்திருக்க?
1: ஐயோ, இது காப்பிங்க.
0: நான் அதை தான்ப்பா சொன்னேன். உன் கையால காப்பிய கொடுத்தா அது காப்பி ராகும். சாமி

0: சரி சரி, பாடினது போதும், காபி குடிங்க.
1: ரஞ்சினி, இதுல நீ பாதி எடுத்துக்கோ.
0: அப்படியா? அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நீ பாதி நான் பாதி கண்ணே,
0: அருகில் நீன்றி தூங்காது கண்ணே. போதும் போதுங்க, ரொமான்ஸ் இருக்கட்டும், நம்ம எதிர்கால திட்டம் பத்தி பேச கூப்பிட்டீங்கல்ல, இப்ப பேசலாமா?
1: பேசுவோம், அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிடுறேன், அம்மாவும் கூடவே கிட்டும். அம்மா அம்மா, எந்த நாருயிரே.
2: சிவா சிவா, ஓ அம்மாவே வந்துட்டம்பா.
1: அம்மா, உங்களை நினைச்சேன், என்ன ஆச்சரியம், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்கம்மா, எல்லாரும் சேர்ந்தே பேசுவோம்.
2: நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல நினைத்தத சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறவங்க, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடணும், நிறைய கச்சேரி பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை.
1: அம்மா, இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். முதல்ல கச்சேரி கிடைக்கணும், அடுத்தது எங்க ரெண்டு பேருக்குமே பாட வாய்ப்பு கிடைக்கணும்.
0: அப்போ ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா?
1: இப்ப நீ கேட்டியே, அது சரியான கேள்வி. அப்படி சான்ஸ் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைச்சாலும் அது அதிர்ஷ்டமாவே ஏத்துக்கணும். வாடா
3: தங்கச்சி, எப்படிமா இருக்க?
0: நான் நல்லா இருக்கேனா.
1: ஹே, என்னடா, என்ன விசாரிக்காம ரஞ்சனிய விசாரிக்கிற?
3: அதுக்கு காரணம் இருக்குடா, தங்கச்சி நல்லா இருந்தா உன்னை கவனிப்பாங்க, உனக்கு ஒரு

0: குறையும் இருக்காது. அது மட்டுமல்ல, வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கா காஃபி கிடைக்கும். சரிதானே தங்கச்சி?
1: சரிதானா அண்ணா. உங்களுக்கு இப்ப காஃபி வேணும், சரி நான் கொண்டு வரட்டுமா?
0: சிவாவுக்கு
1: உங்க ஃப்ரெண்ட் இப்பதானா காஃபி குடிச்சாரு.
0: ஓஹோ, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே.
2: விஜய், வேற விளக்கம் ஏதாவது இருக்கா?
0: இருக்குடா, நீங்க விருப்பப்பட்டா சொல்றேன்.
1: என்னன்னு சொல்லுங்கண்ணா.
0: தங்கச்சி, நீயும் சிவாவும் மேடையில கச்சேரி செய்யக்கூடிய பாடகர்கள், நான் எப்படி?
2: உனக்குதான் பாடவே வராது.
0: யாரு சொன்னது? நானும் பாடகம் தான்.
2: நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே.
0: நானே பெருமையை சொல்லிக்க கூடாதுரா? இருந்தாலும் சொல்றேன், நான் மேடை ஏறி பாட வழி இல்லைனாலும் தினமும் என் கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஒரு பாத்ரூம் சிங்கர்டா.
2: என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஜெய், இதுக்கு நீ ஒரு பாட்டே பாடிக்கலாம்டா.
0: பாடலாம், தொண்டை கரகரன்னு இருக்குடா.

0: டேய், தொண்டை கரகரப்பா இருக்குன்னு சொன்ன, நீ பாடின பாட்டு கூட கரகரப்பிரியராகம் தான்டா.
1: சரிப்பா, ஆளை விடு, நான் இதோட நிறுத்திக்கிறேன்.
0: விஜய், நாங்க எதிர்கால திட்டத்தை பத்தி பேச நினைச்சோம்டா.
1: நீ கவலை விடுறா, அதுக்காக ஒரு நல்ல தகவல் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அத மறந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: அப்படியா அண்ணா?
1: ஆமாமா.
2: அப்ப கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறீங்களா?
1: நானே இனிப்பான செய்தியை தான் சொல்ல வந்தேன்.
2: அவங்களுக்கு
1: நம்ம மியூசிக் அகாடமில பாட சான்ஸ் கிடைச்சிருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா.
2: அப்பா, நீ சொன்ன செய்தி என் காதுல தேன ஊத்துற மாதிரியே இருக்கு விஜய்.
1: இனிமே என் தங்கச்சி ரஞ்சனியோட பாட்டு எல்லாரும் காதலையும் தேனாக பாய போகுது. ஆண்டி சிவா, உனக்கு சந்தோஷம் தானே?
0: டேய் விஜய், நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா.
1: ரஞ்சினி, உனக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி அண்ணா.
1: சிவா, லேடி வாய்ஸ் பெட்டர் சாய்ஸ் சொல்லி தங்கச்சிக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: டேய் விஜய், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. டேய், உன்னை புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரிடா.
1: நான் மன்னிக்க மாட்டேன்டா.
0: ஏண்டா
1: சிவா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு நீ என்ன புரிஞ்சுக்கலடா. நமக்குள்ள இருக்கிறது வெறும் உறவல்ல, இது நட்பின் உணர்வு. இதுல குறைகள் தெரியாது, தெரியவும் கூடாது. சரி, உன் வைஃபிடம் சொல்லி ஸ்வீட் கொண்டு வர சொல்றா.
0: உடனே சொல்றேன்டா. டேய் விஜய், மியூசிக் அகாடமியில் நடந்த ரஞ்சனியோட கச்சேரிக்கு ஃபீட்பேக் எப்படிடா வந்திருக்கு தெரியுமா?
1: பிரமாதம்னு பாராட்டு மெசேஜ் நிறைய வந்திருக்குடா. ரஞ்சனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பல பேர் வாழ்த்திருக்காங்களா மெசேஜ்ல.
0: டேய், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா விஜய்.
1: ஆமாண்டா,
0: ரஞ்சனியோட வளர்ச்சி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பெருமையும் கூட. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு எல்லாரும் பேசணும், அந்த அளவுக்கு நான் இருக்க போறேன்டா விஜய்.
1: ஆஹா ஆஹா, உன்னுடைய உணர்ச்சியை நான் பாராட்டுறேன்டா. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எனக்கும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா சிவா.
0: ஆமா, உன்னுடைய சாதனை என்னன்னு எனக்கு சொல்லவே இல்லையே.
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? என் தொப்பைய பாரு. இதுக்கு உபயமே என் மனைவிதான். மனைவி அமைவதெல்லாம்
0: இதே தாண்டா என் மனைவி கிட்ட நான் சொன்னேன்.
1: சிவா, இது உனக்கும் எனக்கும்னு, சிவா இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் நினைக்காத. எல்லா கணவன்மார்களும் சொல்லக்கூடியதுதான்டா. என்ன, ஒரு சில பேர் வருத்தத்துல சொல்லுவாங்க. சரி, அதை விடுற, உன்னுடைய அடுத்த திட்டம் என்னடா?
0: ஹேய், நான் உங்களுக்கு தொடரும் நிழலா இருக்கணும்னு தீர்மானமே பண்ணிட்டேன்டா.
1: இதுவும் நல்லா இருக்கு சிவா. இருந்தாலும் ஒரு நண்பனா நான் ஒன்னு சொல்றேன்டா, இதையும் மனசுல வச்சுக்கோ. காலையில நிழல் பெருசா இருக்கும்.
0: ஆமா,
1: உச்சி வேளையில நிழல் இல்லாமல கூட போயிடும்.
0: விஜய், ஏன் ரஞ்சனிக்கு என் உதவி எப்போதும் தேவை. ஹே, நானும் அப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுறேன்.
1: ஓகே ஓகே, நீ உன் ஒய்ஃபுக்கு ஃபுல் டைம் ஹெல்ப்பரா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லடா. அதுவும் பெருநன்மை, அதை நான் முழு மனசோட பாராட்டுறேன்டா. கேரியான்.
0: தேங்க்யூடா.

0: அம்மா அம்மா,
1: என்னப்பா என்ன ஒரு மாதிரி இருக்க? ரஜினியோட கச்சேரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே போவீங்க, சேர்ந்தே வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கிய. ரஞ்சினி எங்க?
0: அம்மா எனக்கு உடம்பு சரியில்லம்மா, அதனால நான் திரும்பி வந்துட்டேன்.
1: அதை ஏன்பா இவ்வளவு வருத்தமா சொல்ற? உண்மையிலேயே உனக்கு உடம்புதான் சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா?
0: அம்மா அதை விடுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்.
1: இருப்பா, தலைவலினா சொல்லு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துறேன்.
0: அம்மா எனக்கு காபி எல்லாம் வேண்டாம்.
1: வேற என்னதான் வேணும்?
0: அம்மா எனக்கு ஒண்ணு வேண்டாம், இப்ப எனக்கு தேவை தனிமை, அமைதி வேணும், நிம்மதி வேணும், போதுமா?
1: எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுற?
0: அம்மா நீயே சொல்லுமா, இது நாள் வரைக்கும் ரஞ்சினி கச்சேரினா அவளை அங்க கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே இருந்து கச்சேரி முடிஞ்சதும் அழைச்சிட்டு வந்திருக்கனா இல்லையா?
1: ஆமா, இன்னைக்கு என்னாச்சு?
0: அம்மா இனிமே அது தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமா.
1: என்னடா சொல்ற, எனக்கு புரியும்படியா சொல்லு.
0: அம்மா என்ன எதுவுமே கேட்காத.
1: டேய் டேய் எங்கடா போற?
0: அம்மா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுமா, நான் போறேன்.
1: ஆண்டவா என்ன நடந்ததுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவனும் ஒண்ணுமே சொல்லாமலே போயிட்டான். சிவா இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவன் அமைதி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அமைதி இல்லாம ஆக்கிட்டான்.
2: சிவா சிவா,
3: விஜய் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சிவாவுக்கு மனசு சரியில்லைன்னு உள்ள போயிருக்கான். நீ என்னன்னு பாருப்பா, ஒண்ணுமே புரியாம நான் குழப்பத்திலே இருக்கேன்ப்பா.
2: ஆண்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போய் பாக்குறேன்.
3: சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ.
2: சிவா, டேய் சிவா, டேய் சிவா, டேய் உனக்கு என்னடா ஆச்சு? அதுவும் தனியா சோகமா அறையில உட்கார்ந்துருக்க?
0: விஜய் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ரஞ்சனிக்கு நான் எப்போதும் நிழலா இருப்பேன்னு சொன்னா இல்லையா?
2: ஆமா.
0: அப்ப உச்சி வெயில்ல நிழலே இருக்காது நீ தான் சொன்ன.
2: ஆமா.
0: அப்ப எனக்கு புரியலடா, எனக்கு இப்பதான் அது கூட அர்த்தம் புரிஞ்சுது.
2: சரி அப்படி என்னதான் ஆச்சு?
0: ரஞ்சினியோட கச்சேரி சபால இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா?
2: ஆமா.
0: நான் இங்க இருக்கேன், ஏன் தெரியுமா?
2: ஏன்?
0: அந்த விழா தலைவர் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து, நீங்க போயிட்டு வாங்க, மேடத்தை கச்சேரி முடிஞ்சதும் நாங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டாருப்பா. எனக்கு இடம் கொடுத்து உட்கார கூட வைக்கலப்பா.
2: அடடா,
0: அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு.
2: என்னது
0: அது? எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுடா.
2: டேய் சிவா இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, ரஞ்சனிக்கு சமமா உனக்கும் திறமை இருக்கு. பாட பாட ராகம், மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீ உன் திறமைய மூடி வைக்காத, அது உனக்கு பின்னால ரோகமா போனாலும் போகலாம்.
0: ரோகமா?
2: ஆமா, அதுதான்டா வியாதி. நீ உன் இழப்ப நினைச்சு வருத்தப்பட்டா அதுதான் வியாதி. சிவா நான் மறுபடியும் நன்மைக்காக தான் சொல்றேன், ஒரு பாடகரை தேங்காய் மூடி பாகவதர்னு கிண்டல் பண்ணியது அந்த காலம். சொல்ல போனா என்னுடைய தாத்தாவுக்கு அந்த பேர் தாண்டா இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் வேற மாதிரி, இப்போ வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குதுரா, அத புறம் தள்ளினா அதனால நஷ்டம் நமக்கு தாண்டா. அதை நினைச்சு பின்னால வருந்துவதுல பயனே இல்லை. அதனால நீயும் முயற்சி செய்ய, முயற்சி இருந்தா மட்டுமே அதிர்ஷ்டமும் நமக்கு துணையா வரும். என்னடா புரியுதா?
0: புரியுதுடா விஜய், புரியுது.
2: சிவா ஒரு பாடகர் எப்படி இருக்குன்னு சொல்றா, அதையும் கேட்டுக்கோ. ஒரு மேடை கச்சேரியில பாடகர் நல்லா ஆலாபனம் செய்து பாடிக்கிட்டு இருந்தாராம். ஆடியன்ஸ்ல நிறைய பேரு ஒட்டா விட்டு தூங்கிட்டாங்களாம். ஆனா மேடைக்கு முன்னால அமர்ந்திருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தலைய ஆட்டி பாத்துக்கிட்டே இருந்தாராம். அதுல பாடகர் ரொம்ப குஷி ஆயிட்டாராம். நம்ம பாட்டை ரசிச்சு கேட்க ஒருத்தராவது இருக்கிறாருன்னு நல்லா பாடி முடிச்சாரண்டா.
0: பிரமாதம், ஒரு பாடகன் எப்படி இருக்கணும்னு சொல்ற, அது சரிதான். ஆனா நீ சொன்ன கதையில அந்த பாடகர் பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரசிகர் தலை அதுக்கு பிறகும் ஆடிக்கிட்டே இருந்துதான். என்ன அவர் தலை ஆடுதல?
2: அப்படி இல்லடா, உனக்கு ஒரு உந்து சக்தி வரணும்னு தான் சொன்ன. என்னுடைய இந்த ஆலோசனை கணவன் மனைவிக்குள்ள போட்டிய உண்டாக்குவதற்கு இல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய உண்டாக்குறதுக்கு தான். அத மறந்துடாத, முதல்ல நீ வெளியே வா.
0: ரூம் அவுட்டா?
2: வெரி குட் சிவா, இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாதுடா. நான் உன்னை வெளி உலகத்துக்கு வர சொன்ன, இந்த உலகம் உன்னை வரவேற்க காத்து இருக்குடா.

0: நேத்து கச்சேரி எப்படி இருந்ததுன்னு கேட்கவே இல்லையே.
1: உனக்கு என்ன, அது நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய கைத்தட்டல் கிடைச்சிருக்கும். எல்லாரும் உன்னை பாராட்டி இருப்பாங்க. அந்த பாராட்டு மழையில உன்னையே நீ மறந்துருப்ப. உன்னையே மறந்துருக்கும் அந்த நேரத்துல என்னோட ஞாபகம் எப்படி வரும்? அது வரவே வராது.
0: என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை தானே?
1: அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது இப்போ இல்ல.
0: ஏன் இப்படி மாறிட்டீங்க?
1: ஒரு பிரபல பாடகிக்கு முன்னால நான் அவங்க கனவனா நிக்கிறது மரியாதை கிடையாதுன்னு நேத்தி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா அவமரியாதை இருக்க கூடாது.
0: அப்படி என்னங்க நடந்துச்சு?
1: அது உனக்கு தெரிய வேண்டாம், அது என்னோட இருக்கட்டும்.
0: நேத்து கச்சேரி முடிஞ்சதுமே நான் உங்களை தேடினேன், உங்களை எங்கேயுமே காணோம். அப்புறம் அவங்களா வாடகைக்கு கார் ஏற்பாடு பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க.
1: அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதுவும் நல்லதுதான், அதுவே உனக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கும்.
0: நீங்க பேசுறது எல்லாமே என்ன குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குங்க.
1: பரவாயில்லையே, நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்காதத இப்ப புரிஞ்சுகிட்ட மாதிரி இருக்கு.
0: இத பாருங்க, எனக்கு பக்க பலமா இருந்து என்னை வளர்த்து விட்டதே நீங்க தான். ஒரு கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ அவங்க வளர்ச்சியில ஆனந்தம் தாங்க வளரணும். அதுக்கு உதாரணமா இருந்த நீங்க இப்போ ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு ஆசையா வந்த எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியலங்க.
1: ரஞ்சனி, நான் உன்னை தப்பா நினைக்கல, அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆமா, நீ சொல்ல வந்த சந்தோஷமான செய்திய சொல்லு.
0: அது வந்து எனக்கு வெளிநாட்டு கச்சேரி ஒண்ணு
1: புக் ஆயிருக்குன்னு சொல்ல போற. ஐ அம் ஹாப்பி. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க.
1: நான் உன் கூட வர தயாரா இல்ல ரஞ்சினி. உன்னால பேச முடியலையா? அப்ப உன் மௌனத்தை சம்மதம்னு நான் எடுத்துக்கோவா?
0: என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க.
1: உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதையும் நானே சொல்றேன், வெளிநாடு போக எனக்கு இடம் இருக்காது, அவ்வளவுதானே. ஆனா இத நான் எதிர்பார்த்ததுதான், எனக்கு அதுல ஏமாற்றம் கொஞ்சம் கூட கிடையாது. நீ தனியாவே போயிட்டு வா.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அட்வொகேட் ஆனந்த் வந்திருக்கேன். அதுவும் சரியான நேரத்துல வந்திருக்கேன் போல இருக்கு.
1: சரியான நேரம் கிடையாது சார், எங்களுக்கு சரியில்லாத நேரம்.
2: சிவா மாப்பிள, அதத்தான் எனக்கு சரியான நேரம்னு சொன்னேன்.
0: அங்கிள், உங்களைதான் நான் இங்க வரவேணாம்னு சொல்லி இருக்கோம்ல.
2: எஸ், நானும் இத்தனை நாளும் ஒதுங்கிதான் இருந்தேன். உன் அப்பா இருக்கானே, அவன் தான் உன்னை பாத்துட்டு வர சொன்னான். என் பொண்ணு பிரபலமான பாடகி, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வர சொன்னான். இங்க வந்து பார்த்தா உன்னோட புருஷன் உன்னை தனியா போக சொல்றாரு. அவர் ஏன் அப்படி போக சொல்றாருங்கிறது தான் முதல் கட்ட விசாரணை. சிவா மாப்பிள, நீ ஏன் ரஞ்சனிய தனியா போக சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அட்வொகேட் சார், அத உங்க பிரச்சனையாக்க நான் விரும்பல.
0: ஆமா அங்கிள், எங்க விஷயத்துல உங்க மூக்கு நுழைக்காதீங்க.
2: நான் உன் அங்கிள்மா, உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது?
0: அங்கிள், உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருக்கா?
2: எஸ், பக்கத்துல ஒரு கேஸ பத்தி விசாரிக்கணும்.
0: விசாரிச்சுட்டு வாங்க, எங்க அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
3: ஓகே, நான் கட்டாயம் திரும்பி வருவேன், வரேன்.
4: ரஞ்சினி, நீ சரியா சொல்லி அனுப்பிட்ட. அந்த ஆளு எப்ப வந்தாலும் அவன் தொழில நினைச்சுக்கிட்டே வரான், அத பத்தியே பேசுறாப்புல.
0: அம்மா, அவர் கேஸ் பிடிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி பண்றாரு, அதுக்கு கேன் வாஷும் பண்றாரு. நாளைக்கு நீங்க வேணா பாருங்க, ரோட்ல டைவர்ஸ் வேணுமான்னு கேட்டு கூவி கூவி வியாபாரம் பண்ண போறாரு.
4: நீ புத்திசாலி பொண்ணுமா.
0: அம்மா, சிவா என்ன மட்டும் தனியா வெளிநாடு போக சொன்னத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: ரஞ்சினி, வாய்ப்பு கிடைச்சா அத பயன்படுத்திக்கணும், அதத்தான் சிவா சொல்லிருப்பான். நீ போயிட்டு வாமா.
0: இருந்தாலும் அவர் முழு மனசோட சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையேமா.
4: அதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத, அவன் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னா எல்லாம் சரியாயிடுமா. வாடா விஜய், நீ இந்த நேரத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், நீயும் சரியா வந்துட்ட.
5: என்ன ஆண்டி, இப்போ என்ன நினைக்க கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான சமாச்சாரம்?
4: போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான்.
5: சிவா, அம்மா உன்னோட பேச சொல்றாங்களே, என்னடா விஷயம்?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லடா
0: அண்ணா, அத நான் சொல்றேன். வெளிநாட்டுல ஒரு கச்சேரிக்கு என்ன கூப்பிட்டாங்க.
5: வாழ்த்துக்கள் தங்கச்சி.
0: தேங்க் யூ அண்ணா.
5: அம்மா, சிவா என்ன சொன்னமா?
1: நான் ஓகே சொல்லிட்டேன்டா.
5: அப்புறம் என்ன
0: அண்ணா? அவர் என்ன தனியா போக சொல்லிட்டாரு.
1: கூப்பிடாத இடத்துக்கு அழையாத விருந்தாளியா போக கூடாது தானே?
5: அதுவும் சரிதான்.
6: நீ ரெண்டு பக்கமும் தலையாட்டாதப்பா.
5: ஆண்டி கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன், சிவா கிட்ட நான் ஒரு முக்கிய

0: மன விஷயத்தை பேச வந்திருக்கேன். மத்ததெல்லாம் அப்புறம் தான். சிவா, உன்னுடைய ரூமுக்கு வா, உன்னோட நான் பேசணும்.
1: ரஞ்சினி, நம்ம விஷயத்தை பத்தி பேச சொன்னா அவன் வேற விஷயத்தை பத்தி பேச போறானாமே.
2: பேசட்டும்மா, பேசட்டும், ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும்.
1: நான் சொல்றேன் ரஞ்சினி, நீ கண்டிப்பா வெளிநாடு போகத்தான் போற. இத நான் என் மன மகிழ்ச்சியோட சொல்றேம்மா. எனக்கு அந்த ஆசை இருந்தது, ஆனா அது நிறைவேறல. என் மருமக, உனக்கு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா, அத நிச்சயம் தவற விட கூடாது.
2: அம்மா அவசரப்படாதீங்க, அவங்க வரட்டும்.
1: வரட்டும் வரட்டும்,
2: வாங்க
1: வாங்க வாங்க.
0: ஆண்டி ரஞ்சினி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்.
1: சொல்லு சொல்லு, அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம்.
0: இப்போ நம்ம சிவாவுக்கு கச்சேரி சான்ஸ் கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சிவா கங்கிராட்ஸ்.
1: வாழ்த்துக்கள் சிவா. இது இன்னிசை குடும்பமா எப்போதும் இருக்கணும்.
3: ஜெய் ஜெய்.
0: சொல்லுடா சிவா.
3: நான் சொன்னதையும் அப்படியே சொல்லிடு
0: ரஞ்சினி.
2: என்னன்னா?
0: நீ நினைச்சபடியே வெளிநாடு போக சிவாவுக்கு சம்மதம்.
2: அண்ணா சொல்லுங்கண்ணா, அவர் முழு மனசோட சம்மதிச்சிட்டாரா?
0: சந்தேகமே வேண்டாமா.
2: அண்ணா அவரும் என் கூட வருவாரான்னு கேளுங்கண்ணா.
3: என்ன சொல்ற, நானும் உன் கூட வரணுமா?
2: நான் மட்டும் தனியா போகணும்னு சொல்லவே இல்லையே. அந்த வெளிநாட்டு கச்சேரிக்கு என் கணவரும் கூட வர சம்மதிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் இதையெல்லாம் சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அப்ப இருந்த மனநிலைமையில இதெல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்களே எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேன்.
3: ரஞ்சினி ரஞ்சினி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். ஐ அம் வெரி சாரி ரஞ்சினி, ஐ அம் வெரி சாரி.
2: ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கோவத்துக்கு முன்னாடி பதில் பேசக்கூடாது. பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அதை தாங்க நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.
0: பொறுமையா இருந்தே நீ சாதிச்சிட்டே தங்கச்சி.
1: ஆமா, நீ உள்ள போய் சிவா கிட்ட என்னதான் சொன்ன? அந்த ரகசியத்தை என்கிட்டயும் சொல்றியா? உள்ள போலாமா?
0: ஆண்டி நான் இங்கே சொல்றேன், எல்லாருமே கேக்கட்டும் சரியா? சிவாவும் ரஞ்சினியும் ஒரு தராசின் இரண்டு தட்டுகள். ரெண்டு பேருமே சமநிலையில் உள்ள பாடகர்கள், திறமையானவர்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டி. ஆனா அது எடை போட்டு பார்க்க கூடாது. எப்போதும் சரியான அளவா அந்த முள்ளு காட்டாது. ஏற்றம் இறக்கமா இருந்தாதான் அது வாழ்க்கைக்கு அழகு.
3: ரஞ்சினி ரஞ்சினி
2: சொல்லுங்க.
3: விஜய் என்ன தெளிய வச்சுட்டான். இப்ப எனக்கு கச்சேரிக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை பயணமும் ஆரம்பிக்க போகுது. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூக்கும் கால்.
0: ரெண்டு நதிகள் தனித்தனியா போனா அவைகளால பக்கவாட்டில் உள்ள நிலங்கள் அதிகமா பயன்பெறும்.
4: உள்ள வரலாமா?
2: வாங்க அங்கிள்.
4: ஏமா ரஞ்சினி, உங்க அப்பாவுக்கு என்னமா பதில் சொல்றது?
2: சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
3: நான் சொல்றேன், சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.

0: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் பாடகர் சிவாவாக வி. கிருஷ்ணமூர்த்தி, வக்கீல் ஆனந்தாக துரை ராமலிங்கம், சிவாவின் அம்மாவாக எஸ். கலாவதி, சிவாவின் நண்பன் விஜயாக ஸ்ரீனிவாச முருகன், பாடகி ரஞ்சனியாக ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர். சிவரஞ்சனி. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: பாடல்களை கேட்டு மகிழும் நேரம் இருது. விருப்ப பாடல்களை கேட்பதற்கு தொலைபேசி எண்கள் 260-2940-290-7222, இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு எண் 8903257039. நேரில் இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நிலாமுற்றத்தின் முதல் நேயராக வருபவர் யார், எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கும் சார். என்ன பாடல்? என்ன பாடல்?
1: எனக்கு இன்னைக்கு சீனமற்ற சுற்றுலாமா பாடின காதல் படுத்தும் பாடு. இந்த திரைப்படத்துல இருந்து இவ்வளோ பூஞ்சிட்டுங்கிற ஒரு இனிமையான பாடத்தை இரவு நேரத்தை கைவிட்டாங்க.
0: நன்றி. உங்கள் விருப்பமாகவும் அனைவருடைய விருப்பமாகவும் கேட்டுக்கொள்ளலாம் சார். நன்றி.
1: நன்றி.

0: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: சுங்கான்கடையில இருந்து ஷீலா ராஜேந்திரன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறோம். சுங்கான்கடையில இருந்து சுஷீலா ராஜேந்திரன். ஆ, சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? அக்கறையா விசாரிக்கிறீங்க. நன்றிம்மா, நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்? வெள்ளிமணி ஓசையிலே சுஷீலா பாடிய பாடல் இல்லையா? சரி, உங்களுடைய விருப்பமாகவும் நம்முடைய நேயர்கள் விருப்பமாகவும் கேட்டு பயிலாம். இருமலர்கள் படத்திலிருந்து பி சுஷீலா பாடிய பாடல். நன்றிம்மா, நன்றி.

0: யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?

0: நேரம் 10:11. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா முற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: மதுரையில இருந்து.
0: உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: முள்ளுமலரன் பயப்படுத்துவதே
0: எல்லோரையும் உசு பேத்துற மாதிரி ஒரு பாடல் இல்லையா? சரி, கேட்டமா இல்லாம சார், மிக்க நன்றி.

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நிலாமுற்றம் நேர்லையின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
3: நிலாமுற்றத்துல
2: அருமையா மங்கிய நிலவழியில கேட்க வேண்டிய பாடல் தான் இல்லையா? இவ்வளவு உற்சாகமா இருக்குது உங்களுடைய குரல்ல. அதே மாதிரி டிஎம்எஸ் ஓட குரல்ல இப்ப கேட்கலாம்.
3: நன்றி.
2: உலகம் சுற்றும் மாலிவன் படத்திற்காக பாடல் வருகிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேரம் 10:23:40. இந்த நேரத்தில் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு காத்து கொண்டிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கன்னியாகுமரி மேடம், எனக்கு ராமச்சந்திரனுக்கு தங்க மனசு
0: பாடல் வேணும். இனிமையான பாடல். ஆனா உங்களுடைய இசையில கண்ணதாசன் வரிகளை கேட்கலாம்.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

0: நிலாமுற்றத்தின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் நிலாமுற்றம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க? காரைக்கால்.
1: ஆமா மேடம்.
0: சரி சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து மெட்ராஸ் பாண்டிச்சேரி. பாடல் எந்த மியூசிக்ல என்ன தோன்றும்?
0: மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி.
1: ஆமா மேடம்.
0: பாடலே அங்க இங்கயா போயிருவா இல்லையா? அருமையான பாடல். பி சுசிலா, டி எம் சந்திரராஜன் குரல்ல, டி வரதராஜன் எழுதிய பாடலுக்கு டி கே ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க. பாடல் கேட்கலாமா சார்?
1: நன்றி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் சிறுநீரக செயலிழப்பு குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேயர்களே. நேரம் 10:34 25 இந்த நேரத்தில் நாம் குமரி பண்பரை 101 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிலா முற்றம் நேயர் விருப்ப நேயர்களை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இப்போது நம்மோட பேச காத்துக்கொண்டிருக்கும் அந்த நேயர் யாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எவ்வளவு உற்சாகம். சுங்கங்கடையிலிருந்து ராதா மனோகரன் சொல்லும் போதே ஒரு நளினம். மூன்று தெய்வங்கள் படத்துல இருந்து வசந்தத்தில் ஒரு நாள் கொஞ்சம் தெளிவில்லாம தான் இருக்குது, ஆனாலும் புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, மூன்று தெய்வங்கள்ல இருந்து வசந்தத்தில் ஒரு நாள் இல்லையா? யார் நின்னா, யார் காத்திருந்தா? சரி சரி, இப்போ இந்த பாடலுக்காக ராதா மனோகரன் காத்திருக்கிறீங்க இல்லையா? நேயர்களும் காத்திருக்காங்க, எல்லாரும் கேட்கலாம். நன்றிமா.

நேர்களின் நினைவுக்கு நாளை பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, பெண்ணாக நான் பெருமைப்பட்ட தருணம் நேரில் கேட்கலாம். நேர்களே, 3:02 தேநீர் நேரத்தில் வாராய் தோழி நேரலை, நான் எதிர்பார்க்காமல் கிடைத்த ஒரு வாய்ப்பு. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 10:40 தொட இருக்கின்றது. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போது ஆர்வத்தோடு நம்மோட பேச காத்துக்கொண்டிருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம், நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க? வடசேரில இருந்து ராமலட்சுமணன் பேசுறீங்க. சரி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? அருணாச்சலம் படத்துல இருந்து அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அந்தாண்டா. சரி, உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சரி, அழகோடி பேசுறீங்க இல்லையா? சரி, நீங்க விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது. அருணாச்சலம் படத்துல எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, தேவாவின் சீல், வைரமுத்தேவன் வரிகளில். பாடல் கேட்கலாம். நன்றி.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல சங்கரன்குளி வி சுதன் அவர்கள், அவது சுரபி மண் வள அட்டைகள் முக்கியத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள். நாளை இரவு 8:30 திரைக்களஞ்சியம் திட்டுவிளை ஷாபி காலை என்ற தலைப்பில் தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள் இடம்பெறும். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க காத்துக் கொண்டிருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: படம் மண்ணுப்பட போகுதையா. அதுல மூக்குத்தி முத்தழகு மூன்றாம் திரை முத்தழகு அந்த பாடல்.
0: நிலாமுற்றத்துல உற்சாகமான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க இல்லையா?
1: சரி,
0: நீங்களும் நேயர்களும் எல்லாரும் சேர்ந்து கேட்டு மகிழலாம். நன்றி. இசை ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணுபட போகுதையா.

0: நிலா முற்றத்தின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு வணக்கம். வடசேரி ராஜாமணி.
0: உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: படம் செல்வ மகள். அந்த திரைப்படத்தில இருந்து குயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும் வர வேண்டும்.
0: நன்றி, நன்றி. அருமையான பாடல். பி சுஷிலாவின் குரல்ல ஜி கோவர்த்தனன் இசையில வாலி எழுதிய பாடல் கேட்கலாமையா? நன்றி,
1: நன்றி.

0: நிலாமுற்றத்தின் நிறைவாக வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறையா? நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தியாவுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் எதிரொலி. அதுல மாதுளை முத்துக்கள் கொட்டிங்கிற
0: மாதளி முத்துக்கள் கொட்டி இருக்குது நிலா ஒளியில. நம்ம இப்போ பொறுக்கி எடுக்க போறோம் இல்லையா? சேர்க்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் குரையில, கே வி மகாதேவன் இசையில, வாலி எழுதிய பாடல். நன்றி ஐயா, கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.

நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிலாமுற்றம், இன்றைய நிலாமுற்றத்தில் தங்கள் விருப்பப்பட்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நேர்களை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜோன்ஸ், பி உதயபானு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு சுஜாதா பினுகுமார். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே, வணக்கம். நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

நீளை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கேட்டு பாடல். புன்னகை மன்னன் படத்திற்காக சித்ரா பாடியது. இளையராஜாவினுடைய இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகள். தொடரும் பாடல் பட்டியல் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, ஸ்வேதா குரல்களில்.

புது கவிதைகள் வரிகளை அடுக்கடுக்காக இருந்த பாடலாக மாற்றி யுவன் சங்கர் ராஜாவிடம் குரல் கேட்டோம். பழகிய ருசியை பழகிய ருசியை, உயிரில் உன் வாசம், நெருங்கிய கனவே உதட்டில் உன் சுவாசம், விரலில்லா மலர்கள் என்னை வந்து வருடியதே, காலில்லா காற்றுதான் என்னை தேடி தடவியதே, சிறகில்லா மேகமும் என்னை மோதுதே, நகமில்லா இரவுகள் என்னை மட்டும் கீறியதே அப்படின்னு சொல்லி புது கவிதையினுடைய வரிகளாக அந்த பாடல் வரிகள் இருந்துச்சு. பாடல் வரிகள் கவிஞர் பா விஜய், யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய அந்த பாடலை கேட்டோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நீ கேட்கவிருக்கும் பாடல் அகல் விளக்கு படத்துக்காக கே ஜி யேசுதாஸ், எஸ் பி சைலஜா குரல்களில் பாடல்.

பாடல் துவங்கிய நேரத்திலே முடிந்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த ஹம்மிங்கில் அந்த பாடல் ஸ்டார்ட் ஆகி அதற்கு பிறகு அந்த பாடல் வரிகள் எல்லாம் அந்த காதல் நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் விதமாக இருந்தது. ஏதோ நினைவுகள் கனவுகளை மறுது மலருது, மார்பினில் நாளும் மாறாமல் சீரும் காலம் தான் வேண்டும், வான்வெளி எங்கும் என் காதல் கீதம், வாழும் நாள் வேண்டும், தேவைகள் எல்லாம் தீராத நேரம் தேவன் நீ வேண்டும், சேரும் நாள் வேண்டும் அப்படின்னு ரெண்டு போர்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. அதற்கு சைலஜா மேம் பாடியிருப்பாங்க, அதுக்கு யேசுதாஸ் அவர்கள் பதில் சொல்கிற மாதிரி அந்த பாடல் சிச்சுவேஷன் இருக்கும். அதில் அவருடைய அழகாக நாடிய சொந்தம் நான் காணும் பந்தம், இன்பம் பேரின்பம், நாளொரு வண்ணம் நான் காணும் வண்ணம், ஆக ஆனந்தம், அதில் வந்து அந்த ரெண்டு ஹம்மிங் கொடுத்துருப்பாங்க. அதை கேட்கு இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் எங்கும் என்னாலும்

ஏக்கம் உள்ளாடும் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதில். இந்த இரவு நேரத்துக்கான ஒரு இனிமையான இந்த பாடலை கேட்டோம். இளையராஜாவினுடைய இசையில் கங்கை அமரனுடைய பாடல் வரிகள். நேரம் இரவு 11:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஏதோ ஏதேதோ எந்த வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சி அலங்கரிச்சிருக்கீங்கன்னா கேட்ட உடனே நிகழ்ச்சி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த தீமில் தான் அன்னைக்கு பாடல்கள் ஒலிபரப்பாக போகுது அப்படின்னு. அடுத்ததான் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் மனிதன் படத்திற்காக ஏதோ நடக்கிறது இதமாக இருக்கிறது. கே ஜே யேசுதாஸ் சித்ரா குழுவினர் குரல்களில்.

இரவு நேரத்தில் ஒரு ட்ரீம் சாங் எஃபெக்டில் அந்த பாடல் இருந்துக்கும். அந்த பாடலுடைய செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த வரிகளுக்கு அந்த மாதிரி செட்டிங்கோடைய அந்த பாடலை நினைவு மனசில் வந்துட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பாடலை கேட்டோம். மானே இளமானே இன்னொரு வானம் அமைத்திடுவோம், வானில் சொந்த வானில் வண்ணம் மீன் எல்லாம் பயிரிடுவோம், நிலவு அந்த நிலவு விடிவிளக்காயாகாதோ, மேகம் வெள்ளி மேகம் வந்து திரைகள் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அந்த கவிதை வரிகளுக்கும் அந்த பாடல் காட்சி அமைப்புகளுக்கும் நம்ம கண்ணில் வந்து போயிருக்கோம். கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தான். சந்திரபோஸினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக கேட்க போகிற பாட்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் ஏதோ ஒரு பாட்டு. இதில் ஞாபகமே ஏதோ ஒரு பாட்டு, இரண்டுமே வரிகளும் மனசில் வந்து வந்து போகும். அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். ஹரிஹரன் குரலில்

ஏதோ ஒரு பாட்டு காதில் கேட்கும் பாடல்களை பல முறை நம்மளும் பாடி பார்த்துருப்போம். பாடலில் கவிதை வரிகளை அழகாக ஞாபகமே உந்த ஞாபகமே ஞாபகம் எல்லாம் தீமூட்டவும் செய்யும் நீர் ஊற்றவும் செய்யும். அதனால் ஞாபகங்கள் நம்ம மனசில் என்றைக்குமே மனசில் ஒவ்வொரு வரிசைகளாக அடிக்கடியாக பதிஞ்சிருக்கும். அதை நம்ம பல முறைகளை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறதும் ஒரு இந்த பாடல் வெளியான நேரங்கள் இந்த பாடல் எப்படி வெளியாச்சு அந்த பாடல் முதல் தொடக்கத்தில் வரக்கூடிய அந்த விசிலிங் பண்ணி பாடியிருப்போம் பாடி பார்த்துருப்போம் அந்த ஞாபகங்கள்லாம் வந்து போயிருக்கும். கவிதை என்றாலே கலைக்குமார் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகள்லாம் எழுதியிருக்காங்க. எஸ் சி ராஜ்குமாரோட இசை தான். கவிதை என்றாலே உன் பெயரின் ஞாபகமே, கேட்கும் இசையெல்லாம் நீ பேசும் ஞாபகமே, பூக்களின் மேலே பனித்துளி பார்த்தால் முகப்பெரு ஞாபகமே அப்படின்னு சொல்லி புதுக்கவிதைகளை அழகழகாக எழுதியிருப்பாங்க. தென்றல் என்றாலே உந்தன் வாசல் ஞாபகமே, வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே, தொட்டால் சுருங்கி பார்த்தால் உந்தன் வெட்கம் ஞாபகமே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க புதுக்கவிதைகள். பல முறை நம்ம பாடி பார்த்த ஒரு பாடல் தான் இந்த இரவு நேரத்தில் இந்த மெலடியான பாடலை கேட்டு ரசித்தோம். நிலை நேரம் இரவு 11:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஏதோ ஏதேதோ எந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக சொல்ல மறந்த கதை படத்திலிருந்து கார்த்திக் பாவதாரணி பாடிய பாடல்.

இரு மனசுக்குள்ளே வரக்கூடிய தவிப்புகளை மனசில் ஏதோ நினைக்கிறோம், அதை சொல்ல முடிய வார்த்தைகள் இல்லை, அந்த மாதிரி இயல்பாக நடக்கிற விஷயங்களை அழகாக பாடல் வரியில் எழுதியிருந்தார். இளையராஜா தான் பாடல் வரிகளும் இசையும் அவர் தான். பக்கமே நின்றிருக்க தூரம் என் உள்ளம் செல்லும், ஏனடியோ ஏனடியோ. அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு, நீ பக்கத்தில் இருந்தாலும் என் உள்ளம் வேற எங்கேயோ தூரமாக போகுது, எங்கோ நீ தூரம் நிற்க நெஞ்சில் நீ ஒட்டி நிற்க என்னடி எதுடியோ அப்படின்னு சொல்லி, அந்த பிரிவு எங்கே இருந்தாலும் நம்ம நினைப்பு வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு, தாளம் எங்கே தெரியாமல் அடிக்குது அடிக்குது இள மனசு, ராகம் என்னும் கடலினிடையே தவிக்குது தவிக்குது அலையடிசு. அதெல்லாம் ஒரு அழகான ஒரு வரியை எழுதியிருப்பார். புது வழியில் மனசு போகையிலே புது புதுசாக எதையோ பார்க்கலையே, புத்தி வச்சதை புரிய வைக்கவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி, அந்த மனங்களில் வரக்கூடிய அந்த ஒரு தவிப்பை அந்த வெளிப்படுத்தல் அழகான வார்த்தைகளாக இந்த பாடலில் எழுதியிருப்பார். பாடலை ரசித்தோம். ஏதோ ஏதேதோ அப்படின்னு நினைத்தோட இந்த பாடல் கண்டிப்பாக ஒலிபரப்பாகும் நேயர்கள் நினச்சிருப்பீங்க. அந்த பாடல் தான் அடுத்த கேட்க போகிறோம். ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறைக்கிறேன், அந்த பாடல் தலைநகரம் படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். தேவன் மஞ்சரி குரல்களில்.

கேட்ட பாடல் கவிஞர் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளுக்கு டி இமானினுடைய இசையில் தான். சின்ன சின்ன வரிகள், இயல்பான வரிகளை எழுதுவதில் நா முத்துக்குமாரினுடைய பாடல் வரிகள் நமக்கு நன்றாக நினைவிருக்கும். கண்ணாடிக்கு பொட்டு வைத்தேன் உன் நினைவை ஒட்டி கண்டேன் இதுதான் காதலா, கண்மூடியும் உன்னை கண்டேன் கள்ளத்தனம் கற்றுக்கொண்டேன் காதல் இதுதானா, அக்கம் பக்கம் யாரும் இல்லை அப்போதும் நான் சொல்லவில்லை தனிமையில் இருந்தால்.

மனசுக்குள் சொன்னேன் அப்படின்னு அந்த காதல் வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. ஏனோ நினைக்கிறேன், ஏதோ மறைக்கிறேன், தேவன், மஞ்சள் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இடையிடையே அந்த கோரஸ் செக்ஷனும் அந்த பாடலை ரொம்ப அழகுபடுத்தி இருந்ததை கேட்டு ரசித்தோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது கருத்துக்களை லைக் மற்றும் கமெண்ட்களை தெரிவித்த நேயர்கள் யாரெல்லாம் பார்த்துடலாம். பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பாடல் ஏதோ நினைக்கிறேன் மறைக்கிறேன் அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. சங்கர் சேந்தமங்கலத்திலிருந்து இதமான பாடல்கள் தொகுப்பு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கே எம் கடந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோவிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு ஏதோ பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பாடுங்க ஏதோ என்ன தொகுப்பில் அவருடைய பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏதோ நடக்கிறது ஏதோ நினைவுகள் அந்த பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து விழிகளுக்கு குளிர்ச்சி நிலவு மனதிற்கு மகிழ்ச்சி பண்பலை நிகழ்வு செவிகளுக்கு விருந்து கீதங்கள் உளவு நிகழ்ச்சி எழுச்சி தொகுப்பு பகிர்வு இரவின் நிகழ்ச்சி மனசு மயங்கும் வரவு இதயம் மகிழ்ச்சி வானொலி தரவு இன்னிசை நிகழ்ச்சி மனது பொலிவு அப்படின்னு சொல்லி அவருக்கே உரித்தான கவிதை நிலையில் கவிதைகள் எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் பாடல் அருமைன்னு தெரிவிச்சிருக்காங்க. கார்த்தி யதேஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவனூர்லேருந்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, இரவு நிலவு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரல்களில் லேசா லேசா படத்திற்காக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று.

பாடல் கேட்டிருப்போம், பல முறை கேட்டாலும் பாடியும் பார்த்துருப்போம். அந்தளவுக்கு ஒரு இனிமையான பாடல், இரவு நேரத்திற்கான பாடல் கேட்டோம். பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடல் கே இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

ஏதோ ஏதேதோ இந்த வார்த்தையில் தூங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததான் மீண்டும் ஒரு காதல் கதை படத்திலிருந்து அஜீஸ் அசோக் ஹரிணி பாடிய பாடல் கேட்க போகிறோம்.

மென்மையான புதுக்கவிதை வரிகளாக அந்த பாடல் இருந்தது. கவிஞர் நா. முத்துக்குமாரின் பாடல் வரிகள். ஜிவி பிரகாஷ்குமார் இசையில். காதலின் கைகளில் பொம்மையாய் உடைகிறேன், காயங்கள் உண்மையில் இன்பம்தான் அறிகிறேன், என் இதயம் உன் வசத்தில், என் இதயம் உன் தடத்தில் அப்படின்னு சொல்லி பாடல்கள் எழுதியிருப்பாங்க. சின்ன சின்ன கவிதை வரிகளை அந்த மெட்டுக்குள் கேட்கும்போது அழகான பாடல் வரிகளாக வந்தது. வெவ்வேறு வேர்களில் பிறந்தும் நம் காதல் இணையுமா என்ற கேள்விக்கு, மனம் ஒன்று சேர்ந்திடும் போது மெய்க்காதல் இறக்குமா, காலத்தை காதலால் வென்று வாழ்வோம், காதலே உண்மையில் அன்பென பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்பான மனங்களுக்கு என்றைக்குமே அது ஒரு முடிவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல், இன்றைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட பாடல்களுக்கெல்லாம் நேர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. ஏதோ ஏதேதோ இந்த சொற்கள் அமைந்த பாடல் தான் கேட்டோம். நிறைவு பாடல் ஏதோ செய்கிறாய், வாமனன் படத்திற்காக.

ஜாவேத் அலி சௌமியா ராவ் குரல்களில், யுவன் சங்கர் ராஜா இசையில், நா முத்துக்குமாரின் பாடல் வரிகள். இந்த பாடல் நிறைவு பெறுகிறது மனசு மயங்கும் நிகழ்ச்சி.

0: நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

பின்னாலே மனசும் கிழமாய் மாறிடுமா? காத்திருந்தா காத்திருந்தா அதை அனுபவித்திடணும். செய்யட செய்யட செய்யட நீ டெல்டா செய்யட செய்யட.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பிடிச்சா புரியாதா எதுக்கு எனக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கண்ணே ஒட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
1: கொட்டி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது,
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருவான் வடிவேலன் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல். கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில்.

நிகழ்ச்சியில் ஆடிப்பெருக்கு படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏ எம் ராஜா இசையில்.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10. நேர்களினை கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வரம், பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில், துவக்கமாக வரவல்லப ரமணா என துவங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்

நேயர்கள், இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். உடன் பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்.

ஸ்ருதிகாலலலிதி பிரதிசப்ரதே கல்யாணி வேடபுரநாயக தர்மபத்னி சத்யாயுதம் நிஜசுதாய குகாய தாத்ரி ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

தவ சுப்பிரபாதம் தைத்யாஹர்பித புரகண த்ரிதிவம் பிரயாதே சங்கோ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினீ ச பாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம்

தமகிகளை தவதே கிருஷ்ணமாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

ஜகதம்பிகேசே ஸ்ரீகிருஷ்ணமாரிகிரிஜஸ்தவ சுப்ரபாதம் யஸ்தோளபூதபரிதோஷ

தவ சுப்ரபாதம் பத்திர விவாரித சர்வரோகே ஜம்பீர முக்கிய பலமூல சுபுஷ்டிதாத்ரி ஹரித்ர பஸ்ம பரிரட்சித சர்வலோகே ஸ்ரீ கிருஷ்ண மாரிகிரிஜ தவ சுப்ரபாதம் ரிக்ஷாமயா ஜுஷ முக ஸ்ருதி விஹித.

சததி சததம் பிரசுப்தா கிரிஜே தவ சுப்ரபாதம்.

பஞ்சகல்பயசி தஸ்ய ஜனஸ்ய துர்கே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜ தவ சுப்ரபாதம்.

சீதா ககரோ துர்கா தேவி பிரபத்யை தேவ வசோ திவ்யா.

பத்ரகைகி அகஸ்த முனினா தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைகி நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிகி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேசயதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யே தே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம் மங்கள.